தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடி இலக்கவியல் உருமாற்றத்தை தகவமைத்துக் கொள்ளும் சில நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். பல்வேறு திறன் உட்பட தொழில் முனைவோர் திட்டங்கள் மூலம் சமூகங்களை வலுப்படுத்துவதில் நாடி பல வெற்றிகளை பதிவு செய்துள்ளது அதற்கான சான்றாகும் என அவர் கூறினார். ஷா ஆலாம் மூன்றாம் கட்ட இலகு ரயில் திட்டத்தை இன்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். பண்டார் உத்தமாவிலிருந்து ஜோஹான் சத்யா வரையிலான 37.8 கிலோமீட்டரை உட்படுத்திய அத்திட்டம் முழுமையாக நிறைவடைந்துள்ள வேளை நாளை தொடங்கி பொதுமக்களுக்கு திறக்கப்படுவதாக ஷா ஆலாம் வழித்தடத்தின் செயல்பாட்டு தலைவர் முகமத் அரிஃபின் இட்ரீஸ் தெரிவித்துள்ளார். சிறார் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மீதான கூடியபட்ச தண்டனை இரட்டிப்பாக்கப்படும் என ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. அத்தடை 13 வயதினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று பல சான்றுகள் காட்டுவதையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா அதிபர் ஹவே மெலே தலைமையிலான அமைச்சரவையின் தலைவர் மனுவல் அடோனி கடந்த சில ஆண்டுகளில் அவர் மேற்கொண்ட செலவினங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து பதவி விலகியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் அமைச்சரவை தலைவராக நியமிக்கப்பட்ட அடோனி அதிபருக்கு நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர்களுள் ஒருவராவார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து கே குழு நிலையில் உஸ்பெகிஸ்தானுக்கும் ஜனநாயக கொங்கு குடியரசுக்கும் கொலம்பியாவுக்கும் போர்ட்டுகலுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் தொடங்கி 30 நிமிடங்கள் ஆகியுள்ள வேளை உஸ்பெகிஸ்தான் 1-0 என முன்னணி வகிக்கின்றது. கொலம்பியாவும் போர்ட்டுகலும் இதுவரை கோல் ஏதும் புகுத்தவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இது வணக்கம் மின்னல். நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு நன்றிங்க. ரவி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கிறாங்க. காலநிலைக்கு ஏற்ற தோல் பராமரிப்பு விழிப்புணர்வு நாள். இந்த நாள் எதற்கு அனுசரிக்கிறாங்கன்னா, இந்த வெப்பம், ஈரப்பதம், அப்புறம் சூரிய ஒளியின் கதிர்கள், காற்று மாசுபாடு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய தோலின் ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது, அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இந்த நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க. இப்ப நம்ம நாடு எடுத்துக்கிட்டா, வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல வியர்வை, முகப்பரு, அப்புறம் வந்து தோல் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த தோல் பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா நம்ம தண்ணி குடிக்கணும். வெளியில போகும்போது இந்த சூரிய ஒளி, இந்த வெப்பத்தில இருந்து நம்மளுடைய தோலை பாதுகாத்துக்கணும். எப்போதுமே முகத்தை நல்லா கழுவணும், கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள் இருந்தா நமக்கு வந்து இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராதாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் ஊடுருவிக்கிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள்ல நிறைய கிரீம் எல்லாம் விற்பனை பண்றாங்களா. இந்த கிரீம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சருமம் அழகா இருக்கும், தோல் பிரச்சனை வராது. இந்த மாதிரி நிறைய கிரீம் எல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துறோம். சிலர் பார்த்தோம்னா மாதத்திற்கு வித்தியாசமான கிரீம் எல்லாம் வாங்கி பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு டிக்டாக்ல பாக்குறாங்க, ஒருத்தரோட முகம் வந்து பொலிவா இருக்கு, இந்த கிரீம் பயன்படுத்தி நான் அதை வாங்கி பயன்படுத்துவாங்க. நாளைக்கு வேற ஒருத்தர் சொல்றாங்க, மூன்றே நாள்ல பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அங்க பாஞ்சிருவாங்க. இதற்காக தான் சுகாதார அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று, அனுமதி பெற்ற பொருட்களை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. சில நல்ல பொருட்கள், தரமான பொருட்கள் மாற்றத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது நீங்க பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இருக்கு. சில வீடுகள்ல அந்த ஒரு பொருள் தான், சவர்க்காரம்னா அது மட்டும்தான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அதான் பயன்படுத்துவாங்க. கிரீமும் அப்படிதான், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி வேற ஒரு கிரீமுக்கு மாறவே மாட்டாங்க. ஆக இணையதளங்கள்ல விற்கப்படும் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அனுமதி பெற்ற பொருளா, நம்ம அரசாங்கம் அனுமதித்திருக்காங்களா அப்படின்றத நீங்க பாத்துக்குங்க. அதுதான்

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: என்ன வெயில், கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
2: ஏன் இப்படி கத்துற?
1: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்துன பண்ணிட்டு இருக்க?
2: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
3: மறுபடியும்
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
4: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்,
1: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடலாம்னு நினைச்சேன்.
3: தொழில்நுட்பத்துறையில்
5: உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
6: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இன்றைக்கு வந்துங்க ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க காப்பீடு விழிப்புணர்வு நாள், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டேன்னு சொல்லி ஆங்கிலத்துல இது நம்ம சொல்றோம். குறிப்பா எதிர்பாராத சமயத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் போது நமக்கு வந்து துணையா இருக்கிறது இந்த காப்புறுதி தான். சிலர் இதை பெருசா கருதிக்கவே மாட்டாங்க, காப்புறுதி அதற்கு ஒரு பெரிய கட்டணம் செலுத்தணும் தேவையா நமக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த பக்கமே போகாம இருப்பாங்க. இந்த வாகன ரோடெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் புதுப்பித்துருவாங்க சிலர், ஆனா இந்த வாகன காப்புறுதி பக்கம்லாம் போகவே மாட்டாங்க. ஆனா இப்ப இயற்கை பேரிடர் திடீர்னு நடக்குது, மரத்திற்கு கீழே வாகனத்தை நம்ம வைத்திருக்கோம், திடீர்னு பார்த்தா அந்த மரம் விழும் சம்பவங்கள்லாம் ரொம்ப அதிகமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த காப்புறுதி தாங்க நமக்கு உதவி பண்ணோம். பேங்க் நகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 மட்டும் நம்ம நாட்டுல 54.1% மட்டும்தான் ஆயுள் காப்புறுதி அல்லது குடும்ப நிதி பாதுகாப்பு திட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீதமுள்ள பலருக்கு இன்னும் போதுமான அளவு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது ரொம்ப கவலை அளிக்குதுன்றாங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம வாகனம் மட்டும்தான் பார்க்கிறோம், அது இல்ல நமக்கு நம்ம குடும்பம் பிள்ளைகள் வீடு அப்புறம் நம்மளுடைய சுகாதாரம் இதற்கெல்லாம் காப்புறுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு பெருகக்கூடிய காலகட்டங்கள்ல. சிலர் என்ன பண்றாங்க, இந்த காப்புறுதி திட்டத்துல சேரும் போது மாதாந்திரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கட்டணும், அதற்கு ஒரு செலவு நமக்கு தேவையா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம் பார்க்கலாம். ஆனா இந்த ஆபத்து அப்படின்னு வரும்போது நமக்கு சொல்லிட்டாங்க வரும்போது திடீர்னு வரும்போது அதை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. அதனால இன்றைய வணக்கம் மின்னல் ஒரு சின்ன நினைவூட்டல உங்களுக்கு வழங்குது. காப்புறுதி ஒருவேளை உங்களுக்கு இல்லாம இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பரிசீலனை செய்து பாருங்க. இப்ப எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு ஆபத்து அவசரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. அதுதான் சொல்ல வரோம்.

0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை
1: தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு முத்திரை பதித்த எளிமையாலும் அறிவார்ந்த படைப்புகளாலும் கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற நடிகர் இயக்குனர் கதாசிரியர் பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த செய்தி தமிழ் உலகையே ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு கலைஞராக மட்டுமில்லைங்க, வாழ்க்கையை எளிமையாகவும் நகைச்சுவையுடனும் சொல்லிக் கொடுத்த ஒரு சிறந்த படைப்பாளராகவும் அவர் திகழ்ந்திருக்கார். இன்றைக்கு அவரின் நினைவலைகளை உங்களுக்கு வணக்கம் மின்னல்ல கொண்டுட்டு வரோம். இதற்கு முன்பு மின்னல் FM-க்கு நடிகர் பாக்கியராஜ் வந்திருந்தார். அவர் நமக்கு வழங்கிய சந்திப்பின் ஒரு பகுதி இப்ப கேக்கலாம்.
2: சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் சாதனம்னு சொல்லுவாங்க, ஆனால் சினிமாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியா. ஸோ இந்த பவர்ஃபுல் மீடியால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். அப்படி இல்லைனாலும் நல்லது சொல்லாட்டியும் பரவாயில்ல, தப்பே இல்லை, வெறும் என்டர்டைன்மெண்டா நீ சொல்லிட்டு போயிரு. ஆனா தப்பித்தவரை கூட தவறான ஒண்ணை வந்து இதுல சொல்லிட கூடாது, அவ்வளவு தூரம் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அதனால முடிஞ்சா நம்ம நல்ல மெசேஜ் கொடுக்க முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா என்டர்டைன்மெண்டா சாதாரண விட்டுரு. ஸோ அந்த மாதிரி நீ வந்து கஷ்டப்பட்டாலும் அவன் லைஃப்ல வர்றதுக்கான வேற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒழிய ராங்கா ஒரு ரூட்ல அவன் போய் சக்சஸ் ஆனா அப்படின்னு சொல்லி அது வரவே கூடாது. அது வந்தால் அந்த சக்சஸ் நிலையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணு. சொல்லனாலும் உன்னை யாரும் கேட்க போறதில்ல, ஏன் நீ மெசேஜ் சொல்ல அப்படின்னு கேட்க போறதில்ல, நான் என்டர்டைன்மெண்டா சொன்னேன் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா தப்பா எந்த விஷயத்தையும் வந்து சினிமாவில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நான் அசிஸ்டண்ட்டுக்கிட்டெல்லாம் கூட இதுதான் சொல்லுவேன், நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்குரிய இது, நம்ம சினிமாவில் இருந்ததுக்கான ஒரு இது, அதுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை இதை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் மற்ற விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த மேக்சின்னே ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ அந்த எழுத்தாள்னா எனக்குள்ளே இருந்த ஒரு தாகம். ஸோ எழுத்தாள்னா வந்து என்னுடைய கடமை என்னென்னா தன்னம்பிக்கை கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். ஸோ அதனால் நம்ம பங்கு என்னவோ இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பூர்ணிமா மனைவி அம்மை இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எனக்கு அமைஞ்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சினிமாவில் மட்டும்தான் ஒரு நல்ல ஃபாதராக இருந்திருக்கிறேன், நல்ல டைரக்டராக இருந்திருக்கேன், நல்ல பிரதராக இருந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பூர்ணிமா தான் இருந்து இது பண்ணது. ஸோ ரெண்டு குழந்தைகளும் வந்து டிகிரி படித்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த கிரெடிட் வந்து பூர்ணிமாவுக்கு தான் கொடுக்கணும். அவங்ககிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதை புரிஞ்சுக்கிற, நம்ம புதுசு இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு அதனால் அவர் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. ஏன்னா நைட்டில் வந்து சில நேரங்களில் பாக்கியாக எழுதிட்டு இருப்பேன், அது வந்து 12:30 ஒரு மணி வரைக்கும் பாக்கியாக்காக எழுதிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த வாசகர் கடிதம் வந்திருக்கும், வேறு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும், கேள்வி பதிலுக்கு சிலதெல்லாம் வந்திருக்கும், அந்த லெட்டர்ஸ் பூரா கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பெட்ரூமில் பூர்ணிமா அப்படி படுத்துட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு சாரிம்மா கொஞ்சம் வேலை இருக்குது, நான் லைட்டு தான் உனக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைட் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு அதை எழுதிட்டு இருந்தேன். இப்படியே ஒவ்வொரு கார்டாக எடுத்து எழுதிட்டு இருந்தேன். ஒரு நாள் எழுதிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு கார்டு எடுத்தேன், எடுத்துன்னு டியர்னு வந்தீங்கன்னா டிஎன் யாரும் எழுத மாட்டாங்களே, ஆசிரியர் அப்படின்னு தான் எழுதுவாங்க, டியர் சார் பாக்கியராஜ் சார் எழுதுவாங்க, டியர்னு போட்டுக்கினேன். இல்லை ஒய்ஃபு குழந்தையெல்லாம் இருக்காங்க அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்படிக்கு உங்கள் டால் அப்படி பார்த்தா பின்னால் அப்படி உட்காந்துருக்காங்க. என்னன்னா இங்கிருந்த கார்டில் ஒன்று எடுத்து ஒரு பக்கம் பேலன்ஸ் இருந்ததில் அதை எழுதி நைஸாக அப்படி வச்சுட்டாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எடுத்து படிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா பெசாமல் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போது எனக்கு சினிமாவில் வந்து வர்ற மாதிரி அந்த இன்சிடெண்ட் வந்து அவ்வளோ பாலிஷாக அவங்க சொன்னாங்களே அப்படிங்கிறது வந்து மைண்டில் அவ்வளோ தூரம் அப்படி ஏறி நிற்குது.
1: நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவரது எளிமையும் பணிவும் கலை மீதான அன்பும் வெளிப்படையாக உணர முடியுதுங்க. நகைச்சுவையா இருக்கட்டும், குடும்ப உணர்வுகளா இருக்கட்டும், வாழ்க்கை பாடங்களா இருக்கட்டும், இது அத்தனையும் அழகா இணைத்து திரைப்படங்களை உருவாக்கியவர் அவர். ஒரு தலைமுறை ரசிகர்களின் சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் காரணமாக இருந்த அவரது படைப்புகள் காலம் கடந்தும் பேசப்படும். ஒரு மனிதர் மறையலாம், ஆனால் அவர் விட்டு செல்லும் கலை ஒருபோதும் மறைவதில்லை. நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் என்றும் நம் நினைவிலும் தமிழ் சினிமாவின் வரலாற்றிலும் நிலைத்திருப்பார். அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றது மின்னல் FM.

0: அரண்மனைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மினல் எஃப்எம் கேக்குறீங்க.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்
2: ஆரம்பிக்கலாமா?
3: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
4: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
4: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
2: வாங்க
4: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
5: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திட்டு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நம்ம வணக்கம் மின்னல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த கலப்படம் நிகழ்ச்சி பற்றி நம்ம நிறையவே பேசிட்டு இருக்கோம்ல. மீண்டும் கலப்படம் நிகழ்ச்சி ஜோஹர் நேயர்களை சந்திக்க நாங்க வரப்போறோம். வருகின்ற ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலாயில் இருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில உங்களை நாங்க சந்திக்க போறோம். முதல் மாடியில பார்த்தோம்னா பல்நோக்கு மண்டபம் ஒன்று இருக்கின்றது. அந்த மண்டபத்துல உங்களை சந்திப்பதற்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கலைஞர்கள் வராங்க, அறிவிப்பாளர்கள் உங்களை சந்திக்க வராங்க, ஆடல் பாடல் நகைச்சுவை எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் வார இறுதி நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம வீட்டுல ஓய்வா தான் இருப்போம். அதனால இந்த நிகழ்ச்சி சனிக்கிழமை உங்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கோம். குடும்பத்தோட மறக்காம வந்து கலந்துக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 9 செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. செய்திகளுக்கு அப்புறமா 8 புத்த புதிய பாடல்கள் வழக்கம் போல இன்றும் இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க.

0: ஜீப் போன்ற டீசல் வாகனங்களை கொண்டுள்ள சிறு வணிகர்களும் பூடி டீசலை பெறுவர். தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடி சில நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்குகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பலி பரங்கன் மலேசியா மலேசிய பொருள்களை வாங்குவோம் இயக்கம் ஜோம் பலி ப்ரொடக்ட் மலேசியா ஜோம் மலேசியா என மாற்றம் செய்யப்படுகிறது. இஃது உள்ளூர் தயாரிப்புகள் சேவைகள் ஆகியவற்றின் வணிக அடையாளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு மலேசியர்களிடையே பொருளாதார பற்றை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது. இந்த உருமாற்றம் பெயர் அல்லது சின்னம் சார்ந்த மாற்றம் மட்டுமன்று, மாறாக அந்த இயக்கத்தின் நோக்கங்கள் வியூகங்கள் முதன்மை கவனம் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றத்தையும் உள்ளடக்கியது என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டாத்தோ அர்மீசான் முகமது அலி கூறினார். இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மக்களை ஊக்குவிப்பதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் உந்தச் செய்ய இயலும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே அமைச்சரவையின் கொள்கையளவு இணக்கத்திற்கு ஏற்ப ஜீப் போன்ற டீசல் வாகனங்களை கொண்டுள்ள சிறு வணிகர்களும் உதவித்தொகை வழங்கப்படும் பூடி டீசலை பெறுவர். ஆனால் அவர்கள் அந்த வாகனத்தை தங்களின் நிறுவனத்தின் கீழ் பதிவு செய்திருப்பது அவசியமானது என டத்தோ அர்மீசான் குறிப்பிட்டார். இதற்கு முன் டீசல் உதவித்தொகையை பெறாத சிறு வணிகர்களுக்கு உதவும் நோக்கத்தை இது கொண்டுள்ளது என்றார் அவர். சம்பந்தப்பட்ட வாகனத்தை கொண்டுள்ளவர் கூடுதலாக 100 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் சொன்னார். தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடி இலக்கவியல் உருமாற்றத்தை தகவமைத்துக் கொள்ளும் சில நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். பல்வேறு திறன் உட்பட தொழில் முனைவோர் திட்டங்கள் மூலம் சமூகத்தை வலுப்படுத்துவதில் நாடி பல வெற்றிகளை பதிவு செய்துள்ளது அதற்கான சான்றாகும் என அவர் கூறினார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யின் கீழ் செயல்படும் நாடி புறநகர் பகுதிகளில் இணைய மையமாக மட்டும் செயல்படாமல் சமூக இலக்கவியல் மேம்பாட்டு மையமாகவும் விளங்குவதை அரசாங்க பேச்சாளருமான டாத்தோ ஃபாமி சுட்டிக்காட்டினார். நாடியில் மக்களுக்கு நன்மையளிக்கும் சுகாதார பரிசோதனை திறன் பயிற்சி ஓரிட சமூகத்தினரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நாட்டில் உள்ள ரோஹிங்யா இனத்தினர் சிக்கலை கையாள ஒருங்கிணைந்த விரிவான அணுகுமுறையை அரசாங்கம் கையாண்டு வருகிறது. பன்னாட்டு ஒத்துழைப்பு, எல்லை கட்டுப்பாடு, செயலாக்கத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுவதாக தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் தலைமை இயக்குநர் டத்தோ ராஜா நோஷேர்வான் ஜைனல் அபிடின் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய தரவுகள் உள்ளிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் இதனை செயல்படுத்த வேண்டும் என அவர் சொன்னார். இவ்வேளை தேசிய அளவில் ரோஹிங்யா இனத்தினரை உட்படுத்திய குற்றச்செயல்கள் குறைவாக இருந்தாலும் இவ்விவகாரங்கள் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும் என டத்தோ ராஜா நோஷிர்வான் குறிப்பிட்டார். பிரதமர் டாத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அண்மைய ரஷ்யா உட்பட தர்க்மனிஸ்தானுக்கான அதிகாரப்படியான பயணம் உலக அரங்கில் அவரின் தலைமைத்துவ ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளதோடு நாடுகளுக்கிடையிலான வியூக ஒத்துழைப்பினை வலுப்படுத்தியுள்ளது. பிரதமரின் 2 நாள்கள் பயணம் ஆற்றல், வர்த்தகம், முதலீடு, விநியோக பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக சமூக அறிவியல் புல பேராசிரியர் டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நன்மையளித்துள்ளது என்றார் அவர். ஷா ஆலம் 3ம் கட்ட இலகு ரயில் திட்டத்தை இன்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். பண்டா உத்தமாவில் இருந்து ஜோஹான் சத்யா வரையிலான 37.8 கிலோமீட்டரை உட்படுத்திய அத்திட்டம் முழுமையாக நிறைவடைந்துள்ள வேளை நாளை தொடங்கி பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என ஷா ஆலம் வழித்தடத்தின் செயல்பாட்டு தலைவர் முகமது அரிஃபின் இட்ரிஸ் தெரிவித்துள்ளார். பண்டா உத்தமா, காயு ஆரா, பண்டா உத்தமா சபலாஸ், டமன்சரா இடாமான், சுபாங், கிளான்மெரி டுவர், கர்ஜாயா, ஸ்டேடியம் ஷா ஆலம், டத்தோ மந்திரி, UITM ஷா ஆலம், செக்ஷன் தூஜோ ஷா ஆலம், பண்டாபாரு கில்லான், பசார்க்லாங், ஜலன்மரு, ஜம்பாத்தான் கோத்தா, தமன்ஸ்லாத்தான், செரியாண்டலாஸ், கிளாங் ஜாயா, பண்டா புக்கித் திங்கி உள்ளிட்ட ஜோஹான் சத்யா ஆகிய 20 புதிய நிலையங்கள் அதில் அடங்கும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: இஸ்ரேலுடன் புதிதாக எட்டப்பட்ட உடன்பாட்டின் கீழ் உள்ள தனது பொறுப்புகளை லெபனான் செயல்படுத்தும். அதன் அதிபர் ஜோசப் ஆவன் அமெரிக்காவின் தனது சகா டொனால்ட் டிரம்பிடம் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். தொலைபேசியில் உரையாடிய ஆவன் அந்த உடன்படிக்கை மீதான மீறல்கள் எதையும் தடுப்பதற்கு வாஷிங்டன் உதவுவதோடு எல்லா கடப்பாடுகளும் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்துள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு அதன் மீது அழுத்தம் கொடுக்குமாறும் அவர் அமெரிக்காவை வலியுறுத்தினார். சிறார் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான கூடியபட்ச தண்டனை இரட்டிப்பாக்கப்படும் என ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. அத்தடை 13 வயதினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று பல சான்றுகள் காட்டுவதையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடக கணக்குகளை திறப்பதை தடுக்க சமூக ஊடக நிறுவனங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளின்

99 மில்லியனுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா அதிபர் ஹவியர் மிலே தலைமையிலான அமைச்சரவையின் தலைவர் மனுவல் அடோனி கடந்த சில ஆண்டுகளில் அவர் மேற்கொண்ட செலவினங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து பதவி விலகியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் அமைச்சரவை தலைவராக நியமிக்கப்பட்ட அடோனி அதிபருக்கு நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர்களுள் ஒருவராவார். 2023 டிசம்பர் 10 பிறகு முதல் முறையாக உங்கள் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகிறேன் என்று அடோனி அதிபருக்கு எழுதிய பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சை வறுத்தெடுக்கும் வெப்பத்தை தொடர்ந்து வழக்கத்திற்கு மாறான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஸ்டெஃபனி ரிஸ்ட் தெரிவித்துள்ளார். அண்மைய நாள்களாக பதிவு செய்யப்படும் அளவுக்கு அதிகமான வெப்பம் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினர் உள்ளிட்ட இளம் வயதினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரிஸ்ட் கூறினார். இந்நிலையில் தலைநகர் பாரிஸிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் நிறைவு நிலையை எட்டி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இருந்தும் வெப்பம் குறைந்த பிறகும் ஏற்கனவே கடும் நெருக்கடியில் உள்ள மருத்துவமனை வசதிகள் மீதான அழுத்தம் தொடரக்கூடும் என்று அமைச்சர் எச்சரித்தார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து கே குழு நிலையில் உஸ்பெகிஸ்தானுக்கும் ஜனநாயக கொங்கோ குடியரசுக்கும் கொலம்பியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி உஸ்பெகிஸ்தானும் ஜனநாயக கொங்கோ குடியரசும் தலா ஒரு கோலில் சமம் கண்டுள்ளன. கொலம்பியாவும் போர்ச்சுகலும் இதுவரை கோல் ஏதும் புகுத்தவில்லை. இவ்வேளை எல் குழு இறுதியாட்டத்தில் குரோஷியா 2-1 என்ற கோல் கணக்கில் கானாவை வீழ்த்தியதோடு 32 அணிகள் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முதல் பாதியில் பேட்டர் சுகேச் குரோஷியாவை முன்னிலையில் வைத்தார். பின்னர் அதிக ஆற்றலை வெளிப்படுத்திய கானா 2 பாதியில் ஆதிக்கம் செலுத்தி டெரிக் லோக்கசன் மூலம் ஆட்டத்தை சமன் செய்தது. 2018 2 இடத்தை பிடித்த குரோஷியா இறுதி நிமிடத்தில் நிக்கோலா விளாசிக் மூலம் வெற்றியை உறுதி செய்தது. இதனையடுத்து அது வரும் வியாழக்கிழமை தொரந்தோவில் நடைபெறும் ஆட்டத்தில் கே குழுவில் 2 இடத்தை பிடித்த அணியுடன் மோதும் வாய்ப்பையும் பெற்றது. ஜீப் போன்ற டீசல் வாகனங்களை கொண்டுள்ள சிறு வணிகர்களும் பூடி டீசலை பெறுவர். தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடி சில நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னலஃபமில் பாபாஸ் அண்ட் யூ.
0: மீண்டும் பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். 8 புதுமுதிய பாடல்கள் இந்த வாரம் நிகழ்ச்சியில வழக்கம் போல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. கடந்த வாரம் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்துச்சுல. இந்த வாரம் நிகழ்ச்சியில நிலவரம் எல்லாம் எப்படிங்க அமைய போது பார்க்கலாம். 8 பாடல்களின் நிலவரங்கள் எப்படி அமைகின்றன என்று. 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வாரம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்க வருது. வாங்க என்ன பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். 8 நிலை.

0: எட்டாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: பாபாசுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளிலிருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாஸின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாஸின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவா வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாஸின் பொருட்கள் கிடைக்கின்றன.
0: நம்ம நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கேட்கலாம்.

இந்த பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒன்று அதிகமா நீங்க முணுமுணுக்கும் பாடலா தான் இருக்கும். எட்டு பாடல்கள், மீதம் ஏழு பாடல்கள் இருக்கின்றன. எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்து மணி வரைக்கும் இணைந்திருந்து கேளுங்க. ஏழாம் நிலையில இருக்கும் பாடல் வருது இப்ப கொண்டுட்டு வரோம், கேளுங்க.

0: தீமா தீமா அனிருத் அந்த பாடலை பாடி இருந்தாரு. ஏழாம் நிலைக்கு இந்த பாடல் வந்திருக்க பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் நிகழ்ச்சி கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. கடந்த வாரம் தந்தை தினத்தை நம்ம கொண்டாடி இருந்தோம், ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் தானே, உங்க வீட்டுல அப்பாவா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் யாருங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்புங்க, இன்றைக்கும் கூட சில நேர்கள் அழைத்து பேசுறாங்க. கடந்த வாரம் எங்களுக்கு பாபாஸ் நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைக்கல, அழைத்து பேச முடியல, இந்த வாரமாவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத கொஞ்சமா கேட்போம் வாங்க. தவமலர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, சொல்லுங்க தவமலர்.
1: எங்க அப்பா சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு பாபாஸ் மஞ்சத்தூள் போட்டு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு சமைப்பாரு பாருங்க, அந்த டேஸ்ட் இன்ன வரைக்கும் நாக்கல நிக்கிது எனக்கு. கோழி
0: மஞ்சள் தூள் மிளகுத்தூள்
1: இஞ்சி பூண்டு அந்த மாதிரி போட்டு செய்வாரு. ஆனா எங்களை யாரும் கிச்சன்ல விட மாட்டாரு,
0: அவரே சமைச்சு முடிச்சிருவாரு.
1: அவரே சமைச்சு முடிச்சிட்டு வாங்க எல்லாரும் எல்லாம் ஒத்துமையா உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடும் போதுதான் அந்த டேஸ்ட் இருக்க பாருங்க, இன்ன வரைக்கும் நாக்கள் நிக்குது.
0: சொல்லுங்க சாந்தி.
2: அவரோட சமையல்ல சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி ரெண்டுமே அவ்வளவு சுவையா இருக்கும். அவரு கோயில்கள்ல சமைப்பாரு, ரொம்ப பேர் உங்க சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சுன்னு எழுந்துறாங்க. நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம அப்பா சமையல இவ்வளவு பேர் விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கோழி குருமா அவரு சமைச்சாருன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆட்டரிச்சி பட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோழி குருமா எப்படி செய்வாருன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா பாபாஸ் குருமா தூள், மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் பயன்படுத்துவாரு. அப்பா சமைக்கிறது இன்னைக்கு அப்பா சமையல் நல்லா இருக்கும் அப்படின்ற மண்டை தான் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு
0: இருக்கோம். சமைக்கிறோம்
2: அவரே செஞ்சிருவாரு, செஞ்சு போட்டுவாரு. சமையல் என்ன பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு போட்டுவாரு.
0: அப்பா பேர் என்ன?
2: அப்பா பேரு திரு பெருமாள் மார்கண்டன்.
0: திரு பெருமாள கேட்டுதான் சொல்லுங்க, விசாரிச்சுதான் சொல்லுங்க. இந்த சமையல் அப்படின்றதுங்க வீட்டுல யாரு சமைத்தாலும் சரி இவங்க சமைக்கிற சமையல் மாதிரி வேற யாருமே சமைக்க முடியாது. அவங்க சமைச்சு கொடுத்தா மட்டும் அவ்வளவு சுவையா இருக்கு, அப்படி நாக்கிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ்வளவு சுவை அந்த அன்பிற்கு பின்னால், அந்த சமையலுக்கு பின்னால் பாபாஸ் பொருட்கள் கண்டிப்பா இருக்கும். அடுத்த நிலையில் இருக்கும் பாடல் ஆறாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம் என்ன பாடல்?
3: ஆறாம் நிலையம்

0: சாயபியன்கர் கானா முத்து அந்த பாடலை பாடி இருந்தாங்க. இந்த பாடலை இந்த வார நிகழ்ச்சியில் ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் பற்றி பேசலாமா? முறுக்கு மிக்ஸ் சொன்னது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தீபாவளி, கிறிஸ்மஸ், நோன்பு பெருநாள். இந்த மாதிரியான விழாக்காலம் வரும்போது வீட்டுல தடபுடலா பலகாரமா செய்யும் போது முறுக்கு கண்டிப்பா இருக்கும். முறுக்கு இல்லாத ஒரு தீபாவளி நம்ம வீட்டுல எப்பயாவது இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த விழாக்காலம் வரும்போதுதான் முறுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி மற்ற நாட்கள்ல சாதாரணமா ஐயோ இன்றைக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்குமே நீங்க நினைத்தா, உங்களுக்காக சந்தைகள்ல விற்கப்படுகின்றது பாபாஸின் முறுக்கு மிக்ஸ். ஒரு உபரி தகவல் சொல்லவா, பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் பார்த்தோம்னா முறுக்கு செய்வதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, வீட்டுல பொரியல் செய்யறோம்ல அந்த பொரியலுக்கும் பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க வீட்டுல கோழி பொரிக்க போறீங்க, மீன் பொரிக்க போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் நீங்க செய்ய போறீங்கன்னா கொஞ்சமா பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் சேர்த்துக்குங்க. அந்த பொரியல் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்புங்க. பயன்படுத்துற நேர்களுக்கு தெரியும், இன்றைக்கு வாங்கி செய்து பாருங்க, நம்புங்க அவ்வளவு சுவையா இருக்கும் பாபாஸ் உடைய முறுக்கு மிக்ஸ கொண்டு வீட்டுல பொரியல் செய்யும் போது. வாங்க அடுத்த நிலையில் ஐந்தாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: ஐந்தாம் நிலையில்

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா
2: தளபதி கச்சேரி ஐந்தாம் நிலைக்கு இந்த வார நிகழ்ச்சியில வந்திருக்குங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் ஆன்யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் முன் சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸ் இன் பொருட்கள். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சமையல்கள்ல சில பொருட்களை தவிர்க்கவே முடியாது, அதில் ஒன்று இந்த மிளகாய்த்தூள். அதனாலதான் பாபாஸின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. நம்மவர்கள் மட்டுமல்ல, ஆசியாலேயே பார்த்தோம்னா இந்த மிளகாய்த்தூளின் பயன்பாடு அவ்வளவு அதிகமா இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகமாக நம்ம விரும்பி சாப்பிட்றோம், அதுதான் அடிப்படையில். அதனால வீட்டில் என்ன ஒரு சமையல் சமைத்தாலும் கொஞ்சம் அதிகமாக காரம் விட்டோம்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா. இந்த மிளகாய்த்தூள்னு சொல்லும் போது பாபாசின் மிளகாய்த்தூள் மிக உயர்தரமான மிளகாயை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. வழக்கமாகவே நம்ம கடைகள் சந்தைகளுக்கு போனாலே வந்துட்டு நிறைய விதமான மிளகாய்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மிளகாயும் வெவ்வேறு விலைகளில் விற்பாங்க. கொஞ்சம் தரம் உயர்ந்த மிளகாயாக இருந்தால் அது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தரம் குறைவான மிளகாய்னு சொல்லும் போது விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால தான் மிக தரமான மிளகாயை தேர்ந்தெடுத்து அதை தருவித்து அதை அரைத்து உங்களுக்காக மிளகாய்த்தூள் வடிவில் பாபாஸ் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கலவையோ வர்ணமோ சேர்க்கப்படவே இல்லை. அதனால நம்மளோட சமையல கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவையான அளவு பாபாசின் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, அந்த ஒரு இயற்கையான காரம் சமையல்ல இருக்கும். அடுத்த நிலையில் 4 நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு வாங்க கேட்கலாம்.
3: 4 நிலையில்

சிலம்பரசன் சாய் அபியன்கர் அசல் கோலார் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. நான்காம் நிலைக்கு இந்த பாடல் வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இ ஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பகத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் 3 நிலைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. 3 நிலையில் இருக்கும் பாடலை கேட்பதற்கு முன்பாக இந்த வார நிகழ்ச்சியில 8 நிலை தொடங்கி 4 நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டத்தை கொண்டுட்டு வரோம். முதல்ல அதை கேட்டலாம்.

0: கடந்த வாரத்தின் சிறந்த பாடல் பாருங்க. இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஹிப் ஹாப் தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டுல பிறந்த நாளா ஏதாவது கொண்டாட்டமா, உறவினர்கள் வீட்டுக்கு வராங்களா, பலகாரம் செய்யணுமா அப்படி என்றால் இருக்கவே இருக்கு பாபாஸின் பலகார மாவு பொருட்கள். மிக எளிதாக நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு, இன்னும் கூடுதல் சுவையோடு பாபாஸ் பொருட்களை கொண்டு வீட்டுல பலகாரம் செய்யலாம். அப்புறம் எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, இந்த இனிப்பு பலகாரங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும் போது பாபாஸின் கேசரி மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் பாயாச மிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப பாபாஸின் பொருட்களை வாங்கி வீட்டுக்கு வருபவர்களை ஒரு அசத்து அசத்தலாம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒன்று பாபாஸின் பொருட்கள் மிக எளிதாக நமக்கு கிடைக்கின்றன, அது ஒன்று. இரண்டாவது, நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கின்றது பாபாஸ் பொருட்களை பயன்படுத்தி எந்த ஒரு சமையல் பலகாரம் செய்யும் போதும். மூன்றாவது, பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது பாபாஸின் பொருட்களை எப்படி சமைக்கணும் அப்படின்னு. ஆக அதை பார்த்து சமைத்தாலே ஒரு கூடுதல் சுவை கிடைக்குங்க. அதையும் தாண்டி, தலைமுறையை தாண்டி இன்னமும் நம்ம வந்து பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா, காரணம் பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலையில் இருக்கும் பாடலை கொண்டுட்டு வரோம், கேளுங்க.
1: இரண்டாம் நிலையில்

0: பவழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில் இரண்டாம் மலைக்கு வந்திருக்கு. சாய் அபியன்கர் ஸ்ருதி ஹாசன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். மலேசியர்களுக்கு மிகவும் பிடித்தமான சமையல்ல ஒன்று ரெண்டாங். நம்மையும் ரெண்டாங்கையும் பிரிக்க முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த பிணைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்ல. உதாரணத்திற்கு காலையில ஒரு நாசிலமா சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு சமையல், ஒரு சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். வீட்டுல வந்து ரெண்டாங் சமைப்பது மிகவும் குறைவா இருக்கும். காரணம், அந்த ரெண்டாங் சமைப்பதற்கு சில மூலப்பொருட்கள்லாம் இருக்கு. அது கொஞ்சம் கணக்கா நீங்க பயன்படுத்தணும். கொஞ்சம் குறைந்தாலோ அல்லது கொஞ்சம் அதிகமா போனாலோ அதோட சுவை வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதாவது அந்த ரெண்டாங்கோட சுவை கிடைக்காது. அதனாலே ஒரு சிலர் பார்த்தோம்னா வீட்டுல ரெண்டாங் செய்வதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. நம்ம ரெண்டாம் சமைக்கு போய் கடைசியில வேற என்னமோ நம்ம சாப்பிடற மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை கருத்தில் கொண்டுதான் இதற்கு முன்பு பாபாஸ் நிறுவனம் பாபாஸ் ரெண்டாம் மிக்ஸ் தயாரித்து கொடுத்திருந்தாங்க. இப்ப ரெண்டாம் செய்வதற்கு எல்லா மூல பொருட்களும் ரொம்ப அழகா துல்லியமா நேர்த்தியா இந்த பாபாஸின் ரெண்டாம் மிக்ஸ்ல கலக்கப்பட்டிருக்கிறதுனால பேக்கெட்டின் பின்புறம் வந்து சமையலுக்கான செய்முறை அச்சிடப்பட்டிருக்கு. அதை பார்த்து சமைத்தாலே ரெண்டாம் அவ்வளவு சுவையா வரும் நம்புங்க. சரி, பிள்ளைகளுக்கு என்ன சமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த ரெண்டாம் பிடிக்கும். பாபாஸின் ரெண்டாம் மிக்ஸ் கொண்டு வீட்டுல ரெண்டாம் செய்யுங்க. அதுதான் கடந்த வாரத்தின் சிறந்த பாடல். பாருங்க, இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. எதிர்பார்க்கவே இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில இந்த வாரம் மூன்றாம் நிலைக்கு வரும். இந்த வாரத்தின் சிறந்த பாடல் இப்ப கொண்டுட்டு வரோம். நீங்க கேளுங்க, நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: முதல் நிலை

பட்டாம்பூச்சி அப்படின்ற பாடலுங்க ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் இடம்பெற்ற பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவிக்கும் முன்னத சுவிகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வழக்கமாவே வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை என்றாலே காலையில ஒரு பசியாரா இருக்கும், மதியம் சாப்பிடறதுக்கு உணவுலாம் தயாரா இருக்கும், அப்படியே அடுத்தடுத்து நமக்கு வீட்டுல சமையல் நடந்துகிட்டே இருக்கும். காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரை சாப்பிடுறதா இருந்தா பாபாஸின் பொருட்கள் கொஞ்சம் அதிகமாவே நீங்க வாங்கி வைத்துக்கலாம். இப்ப உதாரணத்திற்கு பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் இருக்கு. கடைகள்ல பார்த்தோம்னா 450 கிராம் அளவில் இந்த பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் கிடைக்கின்றது. பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் கொண்டு வீட்டுல காலையில பசியார ரவா தோசை செய்வது அவ்வளவு எளிதுங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? 1 லிட்டர் தண்ணீர் எடுத்துங்க. அதுல வந்து பாபாஸின் இந்த ரவா தோசை மிக்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நல்லா கிளறி ஒரு 10 நிமிடம் அப்படி வைங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல்லை வைத்து நல்லா மிதமான சூட்டில் 10 நிமிடம் கலந்து வைத்திருக்கோம்ல இந்த பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ், பதமா ஊற்றி எடுக்கலாம். பாருங்க கொஞ்ச நேரத்துல ஏற்குறி ஒரு 15-20 நிமிடத்திற்குள்ள பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் கொண்டு வீட்டுல ரவா தோசை செய்திருக்கோம். அப்ப வீட்டுல ஏதாவது ஒரு குழம்பு வைத்து அதுக்கு தொட்டுக்க அந்த ஒரு குழம்பு வைத்து சாப்பிட்டாலே அவ்வளவு நல்லா இருக்குங்க. சில வீடுகள்ல இந்த நேற்று வைத்த குழம்புலாம் இருக்கும், அதை சுட வச்சு இந்த ரவா தோசை மிக்ஸ் சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும் இல்லையா? ஒன்று வீட்டுல சமைத்த ஒரு மன திருப்தி நமக்கு இருக்கும், காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரையை சாப்பிட்ட திருப்தியும் கூடவே நமக்கு இருக்குங்க. நேரம் நமக்கு கூடுதலா இருக்கிறதுனால ஒரு போனஸ் பாடலை கேட்கலாமா? போனஸ் பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.

போனஸ் பாடலையும் கேட்டிருந்தங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அன்யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகளிலும், பாபாஸின் மல்லித்தூள் 4 அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாஸின் சீரகத்தூள், பாபாஸின் சோம்பு தூள், பாபாஸின் வெள்ளி மிளகு தூள், பாபாஸின் கருப்பு மிளகு தூள், இதெல்லாம் கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்பர் பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று, இந்த மூலப்பொருட்கள் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது பாபாஸின் பொருட்கள், கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க, இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my வீட்டுல இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டுல புதிதா ஏதாவது ஒரு சமையலை சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல. அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு, இல்லையா? இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்குங்க.

0: பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போலதான் பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. நீங்கள் கொடுக்கும் வற்றாத ஆதரவுக்கு நன்றி. அந்த வற்றாத ஆதரவுக்கு இன்னும் நம்பிக்கையான தரமான பொருட்களை எப்போதுமே பாபாஸ் நிறுவனம் வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மின்னல் FM-இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். மின்னலின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோங்க. அடுத்து இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க பொன்கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவி.
1: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. போடி டீசல் திட்டம் அடுத்த மாதம் முதலாம் நாள் தொடங்கி நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்படும் வேளை, நேற்று அது தீபகற்பத்தில் முன்கூட்டியே செயல்படுத்தப்பட்டதில் 10,000-க்கும் மேற்பட்ட பயனர்கள் நன்மையடைந்துள்ளனர். அந்த உதவித்தொகையுடன் கூடிய டீசல் விற்பனை சிக்கலின்றி சீராக இருந்ததாக இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். மலக்கா அரசு அம்மாநில இளையோரின் சிறந்த எதிர்காலம் கருதி நுட்ப தொழிற்கல்வி டிவெட்டை மேம்படுத்தும் திட்டத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும். அதிகமான இளையோர் எதிர்கால திறன்களில் தேர்ச்சி பெறவும் உயர் தொழில்நுட்ப தொழில் துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ராவ் யூசோ தெரிவித்தார். செயற்கை போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதோடு அதன் புழக்கம் உள்ளவர்கள் 84 விழுக்காட்டினர், 15 முதல் 39 வயதுக்குட்பட்ட இளையோர் என்பது கவலையளிக்கிறது. அம்பெத்தமின் வகை போதை மருந்து மிகவும் அதிகமாக தவறாக பயன்படுத்தப்படுவதாக தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனம் AADK தலைமை இயக்குநர் டாக்டர் ரூஸ்லின் ஜூசோ சுட்டிக்காட்டினார். ஹோமஸ் நீரிணையில் உள்ள வர்த்தக கப்பல் மீது தெஹ்ரான் நடத்திய அண்மைய தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் உள்ள பல பகுதிகளை குறிவைத்து கூடுதல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் சன்காம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட கலன் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற பனாமா கொடி கொண்ட கப்பலை ஈரான் தாக்கியுள்ளது. இவ்வேளை போரை மீண்டும் தொடங்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவிற்கு ஏற்படுமாயின் ஈரான் இருந்த இடம் தெரியாமல் போகும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் சூளுரைத்துள்ளார். தெஹ்ரான் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதாக குற்றம் சாட்டிய அவர், அமெரிக்க விமானங்கள் ஈரானின் ஏவுகணை, திருகுருதி சேமிப்பு மையம், கடலோர கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக த்ருட் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். 2026 ஃபிஃபா உலகக்கிண்ணம். குழு நிலையில் வெற்றி பெற முடியாமல் போனதை தொடர்ந்து ஸ்காட்லாந்து மேலாளர் ஸ்டீவ் கிளாக் பதவி விலகியுள்ளதாக அந்நாட்டு காற்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. 7 ஆண்டுகள் த டாட்டன் ஆர்மி அணியை வழிநடத்திய கிளாக் ஸ்காட்லாந்து தேசிய அணியின் மிக வெற்றிகரமான தலைமை பயிற்றுநராக கருதப்படுகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: டென்ஷன் வந்து மாமா, நீ கலலக்கு லேது வாரண்டி.

அனுராக் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டதோ இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. ஒரு அழகான வரியை படிச்சேன், என்ன அப்படின்னா, ஆயிரம் பதில்கள் மனதில் இருந்தும் புரிதல் இல்லாதவர் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே பக்குவம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த படிச்சேன். பக்குவம் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான பதில் இதுதான், மௌனமா இருக்கிறதே சில நேரங்களில் நல்லதுதான். இப்பவும் நீங்க மௌனத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மனமார்ந்த பாராட்டு. சரி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்கிற நேரம், வீட்டில் நேரம் வந்து சமையல் வேலை, இதை சமைங்க அதை சமைங்க அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டவாறு அம்மா வந்து அம்மா கையில் சாப்பிட்ற ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாட்களில் வந்து பரபரப்பாக வேலைக்கு போயிட்டுருப்போம், வெளியே சாப்பிட வேண்டிய சூழலாக இருக்கும். இன்றைக்கு முழுக்க முழுக்க அம்மா கூட குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கும் மனமார்ந்த பாராட்டு. இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக சாய் விக்னேஷ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: உங்கள் சமையல் சிறக்க காரணம் என்ன?
2: லிங்கம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: பலே லிங்கம்.
4: எல்லாருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 வராது. 2:15 மின்னல் அப்படிமா கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
5: ஒரு நேரின் குரல்.

பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. தெலுங்கு பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. நடிகர் நாகார்ஜுனா இருக்காரு இல்லையா, இவருடைய அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு தானே கேட்கறீங்க. அவர் அடுத்து 100வது திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய 100வது திரைப்படம் கிங் 100 அப்படின்றதா இப்போதைக்கு இருக்கு, இன்னும் தலைப்பு வைக்கல. இந்த திரைப்படத்தை யார் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரா கார்த்திக் அவர் தான் வந்து திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இதற்கு மத்தியில இவர் 101வது திரைப்படத்திற்கும் வந்து ஒப்பந்தம் ஆயிருக்கிறாரு. அனில் ரவிபுடி அவருடைய இயக்கத்துல அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பும் இந்த 100வது திரைப்படம் முடிஞ்ச பிறகு அதை தொடங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த 2 திரைப்படங்களில் குறிப்பா அவருடைய 100வது திரைப்படம் சொல்லும் போது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ரசிகர்கள் மத்தியில, எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: சமையல் என்றாலே அது லிங்கம் ஸ்லிங்கம், சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
4: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
3: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம் தான்.
5: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

மீண்டும் கலப்படம் ஜோஹோர் நேர்களை உங்களை சந்திக்க நாங்க வர போறோங்க. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு இசை கலைஞர்களின் சிறப்பான கலை படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கலப்படம் நிகழ்ச்சியில. யாரெல்லாம் வரப்போறாங்க? உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரிய சகி இவங்களாம் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம நகைச்சுவை விருந்து வழங்குறதுக்காக நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேயர்களை சந்திக்க வரப்போறாங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, நீங்களும் கலந்துகிட்டு உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தலாம். அந்த மேடை அங்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கா? வாங்க வந்து கலந்துக்கோங்க, குடும்பத்தோட வாங்க, மறந்துடாதீங்க. கலப்படம் நம்ம மின்னலோட இணைந்து கொண்டாட வாங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்ட சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், 90 ஆண்டிலே
3: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: comes.
1: ஆரம்பிக்கலாமா?
2: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
1: இத தான் பிரேமா கொடுத்தாங்க.
2: எதுக்கு?
1: சகமட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
2: மோத மேப் இப்ப ரேப்.
1: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
2: இன்னுமா?
1: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ரேப் பண்ணிக்கிடா.
1: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
1: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
1: வாங்க
3: எங்க
1: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: போக்குவரத்து தகவல்.
1: தொடர்ந்து போக்குவரத்து நிலவரங்களை பார்த்துடலாம். ஈபோர்லேருந்து ஷாலாம் பக்கமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க. யூஎஸ்ஏலேருந்து சீஃபீல் பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசல் அப்படின்ற தகவலை பதிவிட்டுருக்காங்க. புத்ரா ஹைட்ஸ்லேருந்து பண்டார் சவுஜானா புத்ரா பக்கமாக இப்போ நீங்கள் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயுமே இப்போது எலிட் நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் 13.8 15.7 வந்து வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க. ஆறினாறு டெங்கேயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து புத்ராஜய பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க. அதற்கு பிறகு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜித்ரா பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசல் அப்படின்னு தகவல் வந்து பதிவிட்டுருக்காங்க. தாப்பாலிருந்து கோபேங் பக்கமா பாத்தீங்கன்னா சாலை பழுது பார்க்கும் நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதன் காரணமா இப்போ அங்க நெரிசலா இருக்கு.
2: போக்குவரத்து தகவல்.

0: உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: இந்த 300 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருக்கு பூடியின் 95 சலுகையை வந்து குறைக்கிறது வந்து ஒரு தற்காலிக முடிவு, சரியான முடிவும் கூட. என உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 90 விழுக்காட்டு மக்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகத்தான் எரிபொருளை பயன்படுத்துகிறார் என்று ஆய்வு கூறுகிறது. தொடர்ந்து மக்களுக்கு 1.99 வெள்ளி காசுக்கு எரிபொருளை அரசாங்கத்தினால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளில் எரிபொருளின் விலை ஏறிவிட்டது, நாம் இன்னும் குறைந்த விலையிலே கொடுக்க முடிகிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்கு 200க்கு மேல் தேவைப்பட்டால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கோட்டான்றாங்கன்னா அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈரான் மீது அமெரிக்கா வான் தாக்குதலை தொடுத்துள்ளதை அடுத்து குவைத் எச்சரிக்கை நிலையை உயர்த்தியுள்ளது. அந்நாடு ஈரானின் ஏவுகணை மற்றும் திருகுருதி தாக்குதல்களை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் உள்ளதாக அதன் ராணுவ தலைவர் கூறியுள்ளார். குறிப்பாக வான் தற்காப்பு முறை வலுப்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பஹ்ரேனும் அதன் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் உள்ள அமெரிக்க முதன்மை வான்படை தளத்திற்கு அருகில் வசிப்பவர்களை வேறு பகுதிகளில் மாறிச் செல்லும்படி அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளை ஹோமஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களை அடுத்து ஈரான் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. சனிக்கிழமை பனாமா குடி பறக்கவிடப்பட்டிருந்த கப்பலை ஈரான் தாக்கியது. அக்கப்பல் சுமார் 2 மில்லியன் கலன் கச்சா எண்ணெயை ஏற்றியிருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வேளை ஹோமஸ் நீரிணை அருகில் உள்ள ஈரானின் 10 ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு அமெரிக்க வான்படை தாக்குதல் மேற்கொண்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சான்காம் கூறியது. அமெரிக்க குடிநுழைவு சுங்க செயலாக்க நிறுவனம் ஐஸ் இயக்குநராக லான்ஸ் க்ரோயரின் பெயரை அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்மொழிந்துள்ளார். ஒக்லஹோமாவைச் சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியான அவர் கடந்த ஆண்டு மார்ச்சில் ஐஸின் இடைக்கால இயக்குநராக நியமிக்கப்பட்ட டாட் லயன்ஸுக்கு பதில் அப்பொறுப்பை ஏற்பார் என பரவலாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு செயலாக்க கூறுகளில் பரந்த அனுபவத்தை கொண்டுள்ள ஸ்க்ரோயர் நாட்டில் நிலவும் குடியேற்றக்காரர்கள் சிக்கல்களுக்கு சிறந்த தீர்வினை காணும் ஆற்றலை வெளிப்படுத்துவார் என டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சர்பியா அதிபர் அலெக்சாண்டர் வூச்சிச் தமது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பிப்பதற்கு முன் மேலும் சில வாரங்களுக்கு பணியை தொடரப்போவதாக அறிவித்துள்ளார். சர்பியா ஒரே குடும்பம் எனும் கருப்பொருளில் நடத்தப்பட்ட அரசாங்க ஆதரவு பேரணியில் பேசிய அவர் பதவி விலகலுக்கு முன் குறுகிய காலம் அதிபராக சேவையை தொடர விரும்புவதாக கூறினார். தேசிய ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்த அவர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய சர்பியா எனும் தலைப்பில் வாக்காளர் பட்டியலை வெளியிடப்போவதாக அறிவித்தார். மேலும் சர்பிய மக்களின் பொருளாதாரம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். ஊச்சிச்சின் 5 ஆண்டு பதவிக்காலம் அடுத்த ஆண்டு நிறைவடைகிறது. ஸ்பெயினில் இந்த கோடை காலத்தின் முதல் வெப்ப அலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து அந்நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக வட ஸ்பெயினின் லாலேட்டரா பகுதியில் 4000 ஹெக்டேர் நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வடமேற்கு பகுதி எல் பேர்சோவிலும் ஜாராகோசா பகுதியிலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மின்னல் தடுப்பு சாதனமே தீக்கு காரணம் என செயலாக்க தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வேளை ஹுயஸ்கா பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதேவேளை 16,000த்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெனிசுவேலாவில் அண்மையில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1430 தாண்டியுள்ளது. 3238 பேர் காயமடைந்துள்ளதோடு 54,000த்திற்கும் மேற்பட்டோர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கங்களால் 6.76 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அதேவேளை ஏற்றக்குறைய 6.7 பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்திருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியை இன்று அதிகாலை ரிக்டர் கருவியில் 6.1 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. எனினும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை. அந்நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் 40 மீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக ஜப்பானிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கம் ஹிகாஷிடோரி அணுமின் நிலையத்திற்கு எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த சில நாள்களுக்கு முன்னர் இதே பகுதியில் ரிக்டர் அளவில் 7.2 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதில் 10 பேர் காயமடைந்ததோடு அதிவேக ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது.
விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து கே குழு ஆட்டத்தில் கொங்கோ ஜனநாயக குடியரசு 3-1 என்ற கோல்களில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் போர்ட்டுகலும் கொலம்பியாவும் கோலின்றி சமம் கண்டன. எல் குழு ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல்களில் பனாமாவை வீழ்த்தியது. குரோஷியா 2-1 என கானாவை வெற்றி கொண்டது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து RTM கிளிக் செயலி வாயில நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. இப்போ எங்க இருக்கீங்க? வார இறுதி நாட்கள் அப்படின்னாலே வெளியே போற திட்டம் நிறையவே இருக்கும். இன்றைக்கும் அப்படிதான் இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா தொலைபேசியை கீழே வச்சிருங்க. தொலைபேசியை பயன்படுத்திக்கிட்டே நீங்க வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது. அடுத்து பாடல்களுக்கு பிறகு அமுதே தமிழே நிகழ்ச்சி இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும்போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம், சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெங்கி நிலே.
0: லிங்கம்ஸ்.
6: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். கவிஞர் எல்லோன் எழுதிய மொழி நலம் காப்போம் என்ற கவிதையோடு அமுதே தமிழே அன்பு தமிழ் ஆர்வலர்களை வரவேற்கிறது. உணவோ உடையோ உறையுளோ மற்றும் உறவிலும் தூய்மை விழைகின்றோம். உணர்வின் ஆக்கப் பிழிவாம் மொழியை உதறி எங்கோ விரைகின்றோம். முனம் நாம் இழந்த இழப்பின் கணக்கை முழுதும் அளக்க வாய்ப்பேது? மணக்கும் தூய மொழிநலம் பேணி வளர்ப்பதல்லால் காப்பேது? தமிழும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தொடரில் பல ஆக்கப்பூர்வ முயற்சிகளை நம்முடன் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார் செயற்கை நுண்ணறிவு ஆய்வறிஞர் சிங்கப்பூர் குணசேகர். இன்று அவர் கூற வரும் செய்தி,
1: எனது அடுத்த பகுதி வந்து தமிழிசை. அந்த தமிழிசை பகுதிகளுக்கு போகிறதுக்கு செயற்கை நுண்ணறிவு நிறைய உதவி செய்து. தற்போதைக்கு நான் வந்து தமிழகத்தில் திரு ஏ ரகுமன் ஸ்டூடியோவில் வந்து இசைப்பயிற்சி பெற்றுக்கொண்டு செயற்கை நுண்ணறிவுக்குள்ளே என்னென்ன இசைக்கருவிகளை வந்து ஒலிப்பதிவு செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மறைந்து போன இசைக்கருவிகளை நம்ம வந்து இன்னும் மீட்டெடுக்க முடியும். அதே மாதிரி மலேசியாவில் நிறைய கருவிகள் இருக்கலாம் இல்லையா, பாடக்கூடியவங்க இருக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக இருக்கவங்களுக்கு வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவுக்குள்ளே வந்து உங்களோட வார்த்தைகள் சொற்கள் மொழி இவற்றையெல்லாம் பதிவு செய்ய செய்ய செய்ய இசை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே ஊடுருவல் இல்லாமல் எதுவுமே நடக்க போறதில்லை. ஆனால் இது நமது ஆளுமையாக எடுத்துக்கொண்டு தமிழை செயற்கை நுண்ணறிவோடு இணைத்து நாம் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயம் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் இன்றைய மென்பொருள் தயாரிப்பாளர்கள், அது கூகுளாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், இதில் எல்லா இடங்களிலும் தமிழ் ஆளுமையை ஏற்றுக்கொண்டு அதற்குள் மறு உருவம் சென்று எடுத்துக்கொண்டு வருகிறது. எப்படின்னு சொல்கிறேன், முன்போலாம் வள்ளுவரை வந்து நீங்கள் படமாக உருவாக்கணும்னு அதுகிட்ட சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு உருவத்தை அது காட்டும். அது இப்போ ஒளிக்காணல் இதெல்லாம் செய்கிறதுக்குன்னா இன்றைக்கி நீங்கள் போய் அதை கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான உருவங்களாக நாம் கொடுக்கக்கூடிய தரநிலைகளை அதை கேட்டுக்கொண்டு ஒளிக்காணல்களாக செய்வதற்கும் இசைக்கூறுகளாக உருவாக்குவதற்கும் பேச்சு மொழியாக கொண்டு வருவதற்கும் அது பெரிய ஆதரவை தருகிறது. கூகுள் பகுதியில் நிறைய தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைக்ரோசாஃப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி, அதாவது உருவாக்கும் கலையை அந்த மைக்ரோசாஃப்டில் உருவாக்கியிருக்காங்க. ஓப்பனாய் நம்மளுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு அதிகமான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழை அவர்கள் பின்தங்கி வைக்கவில்லை, நாம் தான் நான் எடுத்துக்கொள்ளிட்டு செல்லவில்லை என்று நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். நான் ஆரம்பித்த போது பல பேர் கேட்ட கேள்வி, ஏன் இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலைக்கு போகிறீங்க, அதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி அதுதான் என்னை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. மற்றவர்களிடம் மாறுபட்டு இருப்பதற்கு இந்த தமிழும் இந்த செயற்கை நுண்ணறிவும் பெரிய உதவி செய்திருக்கிறது. உலகளாவிய முறையில் இன்னும் பல திட்டங்களையும் எண்ணங்களையும் உருவாக்குவதற்கு நாம் இப்போது ஒன்று சேரலாம். நாங்கள் இப்போது தமிழில் செயற்கை நுண்ணறிவு வட்டம், அதாவது சர்க்கிள் என்று உருவாக்கியிருக்கிறோம். அதில் பல பேர் இப்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகமாக இருக்கட்டும், வெளிநாடுகளாக இருக்கட்டும், பல அறிஞர்கள் இதில் கலந்து கொண்டு எனது எண்ணம் என்னவென்றால் நம் கடல் கடந்து தமிழர்கள் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் ஒன்று திரட்டுவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் நிச்சயம் இன்னும் ஒரு வருடத்துக்குள் எனக்கு ஆசை என்னவென்றால் உலக தமிழ் செயற்கை நுண்ணறிவு குழுமம் என்று ஒன்று உருவாக்கி அதில் தமிழ் திட்டங்களை கொண்டு வரலாம். என்ன சொல்கிறேன் என்றால் ஹேக்கத்தான் செய்யலாம், இளைஞர்களுக்கு வந்து அதை எழுதக்கூடிய அந்த கோடிங் வகுப்புகள் நடத்தலாம். இன்னும் அவர்களுக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க இன்னொரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய காலத்துக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து என்ன திரட்ட செய்யலாம். இதையெல்லாம் செய்யும் போது நிச்சயம் தமிழ் ஒரு அடுத்த நிலைக்கு செல்லும் என்று நான் நினைக்கிறேன்.
0: தரணி போற்றும் தமிழை செயற்கை நுண்ணறிவுலகம் கொண்டாடுவதற்கான வழிகளோடு அடுத்த வாரமும் வருவார் குணசேகர்.

0: நாளை ஆறாம் படிவ தவணை இரண்டு மாணவர் தேர்வெழுதவிருக்கின்றனர். அமுதே தமிழே நிகழ்ச்சியில் அவர்களுக்காக இடம்பெற்று வந்த வழிகாட்டல் இன்று நிறைவுக்கு வருகிறது. அயராமல் அவர்களுக்கு வழிகாட்டி வரும் சிரம்பன் துவன்கு முஹரிஸ் ஆறாம் படிவ கல்லூரி தமிழாசிரியர் குமரன் கோரன் இன்று வழிகாட்டலை நிறைவு செய்கிறார்.
1: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நாம் இறுதி சிறுகதையை பார்க்கவிருக்கின்றோம். மலேசியாவில் வளர்ந்து வரும் பெண் சிறுகதை எழுத்தாளர்களுள் சாந்திராமனும் ஒருவர். பினாங்கு மாநிலத்தை சார்ந்த இவரது கைவண்ணத்தில் மலர்ந்த சிறுகதை வாசலில் ஒரு தேவதை. ரகுராம் தன் தாய்க்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து பராமரிக்கிறார். தாய் தனிமையில் இருப்பதனால் ரகுராம் தன் அலுவலகத்திலிருந்து மறைக்காணி மூலம் தாயின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து வருகிறார். சமீப காலமாக அவரது தாய் காய்கறி விற்கும் ஒரு பாட்டியோடு நட்பு கொள்கிறார். அம்மா, ஏன் இன்று இப்படி ஒரே நடை? இங்கும் அங்கும் அடிக்கடி வாசலுக்கு சென்று யாரையோ எதிர்பார்ப்பது போல் இருந்தது. அம்மா யாரிடமும் அதிர்ந்து பேச மாட்டார். அப்பா இருக்கும் போது எல்லாமே அப்பா தான். அம்மாவுக்கு சொந்தமா எங்கேயும் போகவும் தெரியாது. அப்பாவுக்கு மாரடைப்பு. அம்மாவுக்கு தெரிந்ததெல்லாம் நாங்கள் ஐவரும் தான். நான், அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி மட்டும்தான். அம்மாவுக்கு டிவி சீரியல் எல்லாம் மனப்பாடம். நாட்டு நடப்பு எதுவும் தெரியாது. அக்காவும் அண்ணனும் வெளிநாட்டில் வசிக்கின்றனர். தம்பி சபாவில் மருத்துவம் படிக்கிறார். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த பதவி. நல்ல வசதி படைத்தவர்கள் வாழும் பகுதியில் அம்மாவிற்காக 3 மாடி வீடு வாங்கி அவரை மகாராணி போல் வைத்துள்ளேன். என்ன, வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறது, யாருடையதாக இருக்கும்? சிசிடிவி வழி கண்காணித்த ரகுராம் சிந்தித்தார். அம்மா சந்தோஷமாக வாசலுக்கு ஓடி காரிடம் சென்றார். ரொம்ப நாளா இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அம்மா முகத்துல பார்த்ததே இல்லை. அட, கீரைக்கார கிழவியா, என் கம்பெனி கிட்ட கூட கீரை விற்க வருவாங்க, எல்லாரும் வாங்குவாங்க. இந்த கிழவியின் வருகைக்காகத்தான் இவ்வளவு நேரம் அம்மா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்களா? அம்மா கண்டவர்கள் எல்லாம் உள்ள விடுறாங்க. ஏதாவது விபரீதம் ஆகிட்டா அம்மா இன்னும் உலகம் புரியாம இருக்காங்க. தொலைபேசியில் அழைத்தான் ரகுராம். ஹலோ அம்மா, இனிப்பு நீர் மருந்து சாப்பிட்டீங்களா? என்னமா செய்யறீங்க? அம்மாக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. இப்ப டிவி பாக்கலையாமா? இல்லப்பா, ஒரே போர், போட்டதையே போடுவாங்க. அம்மா பேச்சை துண்டித்தார். கண்டவர்கள் எல்லாம் வீட்டில் சேர்க்க கூடாது. மாலையில் நான் வீட்டுக்கு போன சமயம் அம்மா கீரைக்கார கிழவி காடியிலிருந்து கையில நிறைய காய்கறிகளோட வந்தாங்க. மூலிகை நிறைந்த கீரைகளை அவங்களே சொந்தமா பயிரிட்டு விக்கிறாங்க. மணத்தக்காளி, குப்பமேனி, கீழாநெல்லி, வல்லார, இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட பார்த்ததில்லை. இவங்க நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு இதை கொடுக்கறாங்க. இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி குடிச்சா இனிப்பு நீர் சரியாயிரும். அம்மா மேலும் தொடர்ந்து பேசினார். இப்படி அவர் பேசி நான் கேட்டதே இல்லை. அந்த கீரைக்கார கிழவி அம்மாவை நல்லா வசப்படுத்தி கொண்டார். நான் எதுவும் சொல்லவில்லை. 2 நாளா அம்மாவோட முகமே சரியில்லை. அந்த கீரைக்கார கிழவி வீட்டில் விழுந்துட்டதுனால அவங்கள பார்க்க போகணும்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் பாட்டியின் ஏழ்மையையும் கல்வி அறிவு இன்மையையும் காரணம் காட்டி அவரை இழிவாக நினைத்ததால் தன் தாயை அழைத்துச் செல்ல ரகுராமுக்கு விருப்பமில்லை. இது தனது கௌரவத்தை பாதிக்கும் என நினைக்கிறார். இருந்தாலும் தாயின் விருப்பத்திற்கு இணங்க அவரை அழைத்துச் செல்ல வேண்டியதாயிற்று ரகுராமுக்கு. ஏதோ ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற கீரைக்கார பாட்டி தானே என ரகுராம் நினைத்தான். ஆனால் அந்த பாட்டியின் வீடு ஒரு நடுத்தர பங்களா மாதிரி இருந்தது. சுற்றிலும் பல வகை செடிகள் இருந்தன. பக்கத்தில் 2 காணி இடம் இருந்தன. அதில் பல வகை பெயர்களே தெரியாத செடி வகைகள் இருந்தன. வீடு நல்ல ரம்மியமான சூழலில் ஆங்கிலேயன் வீடு போல் இருந்தது. வீட்டினுள் அலங்காரம் பிரமாதமாக இருந்தது. வீட்டினுள்ளே பூந்தொட்டிகளில் பல வகை மூலிகை செடிகள் ஆங்காங்கே அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன. எதேச்சையாக சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த பட்டமளிப்பு போட்டோவை ரகுராம் பார்த்து திகைப்படைந்தான். இவர் கல்லூரியில் எனக்கு பாடம் புகட்டிய பேராசிரியர். சுவரில் மேலும் தங்கள் பிள்ளைகள் PhD பட்டம் வாங்கிய படங்கள். பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாயில் இருக்காங்கன்னு மிக பணிவாக சொன்னாங்க. ஸ்கைப், டெங்கோ, வாட்ஸ்அப், வைபர், விசாட், ஃபேஸ்புக், லைன் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. தினமும் நாங்கள் இப்படியே பேசுவோம். இதோ பாரு, இது என்னோட புது மடிக்கணினி என காட்டினார் கீரைக்கார கிழவி. இல்லை இல்லை பேராசிரியர், என்னை விட படிப்பில் பதவியில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களின் தாயா இந்த பாட்டி? நான் தான் எவ்வளவு கீழ்த்தரமானவன்? என் வீட்டில் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து உண்டா? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பேசியது உண்டா? பாட்டி கொடுத்து வைத்தவர். பாட்டியின் முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லோரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். பாட்டியிடம் நலம் விசாரித்து வீடு திரும்பினோம். ஒரு நாள் என் அம்மா என் அப்பாவின் காரை லாவகமாக ஓட்டி கொண்டு வந்து வீட்டின் முன் நிறுத்தினார். பக்கத்தில் பாட்டி எனும் தேவதை. வாழ்றதுக்கு தான் வயசு. சாதிக்க வயசு ஒரு காரணம் அல்ல, வயசு ஒரு எண் கணக்கு, கூட்டல் மட்டும்தான். அதில் இருக்கிற நாமளும் என்றைக்கும் கூட்டல் தான் விரும்புவோம். உங்க அப்பாவோட கார் வீட்டுல சும்மா தான் இருக்குது. உங்க அம்மாவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க கொஞ்சம் பேசின. அம்மா மனசுல சாம்பல் பூத்த நெருப்பா மூடி கிடந்த ஆழமான ஆற்றலை முழிக்க செஞ்சேன். வயசாயிடுச்சு என்ற எண்ணத்தை அழித்து விட்டேன். மரணம் என்பது வயசாகித்தான் வரும் என்பது இல்லப்பா, எந்த வயசுலயும் வரலாம். இனி அவங்க வேலைகளை அவங்களே பாத்துக்குவாங்க. எங்க அம்மாவுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு அப்பதான் நானே புரிஞ்சுகிட்டேன். வயசாயிட்டா டிவி சேனல் மாத்தி மாத்தி பாக்கணும்னு நினைச்சிட்டேன். ரொம்ப நன்றி பாட்டி அம்மா. பாட்டி ரகுராம் கண்முன்னே ஒரு தேவதையாக தோன்றினார் வாசலில் நின்று. இப்படியாக இந்த கதையை நிறைவு செய்திருப்பார் ஆசிரியர் சாந்திராமன். இப்பொழுது ஒரு மாதிரி கேள்வியும் அதற்கான விடையும் பார்ப்போம். வாசலில் ஒரு தேவதை எனும் சிறுகதையில் இடம்பெற்ற ரகுராமனின் பாத்திர படைப்பின் அடிப்படையில் இளைஞர்கள் பெறக்கூடிய படிப்பினைகளை ஆராய்க. நீண்ட கேள்விக்கு வழக்கமாக எழுதக்கூடிய முதல் பத்தியில் முன்னுரையும் இரண்டாவது பத்தியில் சிறுகதை சுருக்கத்தையும் எழுதிவிடுங்கள். இப்பொழுது கருத்துக்களை பார்ப்போம். முதலாவதாக, இச்சிறுகதையில் முக்கிய கதாபாத்திரமாக ரகுராம் இடம்பெற்றுள்ளார். ரகுராம் ஒரு பொறுப்புள்ள மகன். ரகுராம் தன் தாய்க்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து பராமரிக்கிறார். தாய் தனிமையில் இருப்பதனால் ரகுராம் தன் அலுவலகத்திலிருந்து மறைக்காணி மூலம் தாயின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்கிறார். எனவே இளைஞர்கள் பெற்றோர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் பத்திரமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என மாணவர்கள் முதல் கருத்தை நிறுவலாம். இரண்டாவது கருத்தாக, ரகுராம் தோற்றத்தையும் வயதையும் கண்டு ஒருவரை தாழ்வாக எண்ணுபவனாக படைக்கப்பட்டுள்ளான். அம்மா கீரைக்கார கிழவியுடன் நட்பு கொள்வதைக் கண்டு இழிவாக எண்ணினார். தன் தாயுடன் பழகுபவர் கீரை விற்கும் தொழில் செய்வதாலும் வயதானவர் என்றதாலும் அவரை மிகவும் ஏளனமாக கருதுகிறார். அது மட்டுமின்றி தனது அம்மா வசதியில் உயர்ந்து இருக்கும் அண்டை அயலாரிடம் உறவை வளர்த்து கொள்ளாமல் அந்த கீரைக்கார கிழவியிடம் பேசுவதை எண்ணி பாகுபாடு படுத்துவதையும் இச்சிறுகதையின் வழி வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே இளைஞர்கள் ரகுராமை போல மற்றவரின் தோற்றத்தையும் வயதையும் கண்டு தாழ்வாக எண்ணுதல் கூடாது என இச்சிறுகதை நிறுவுகிறது. மூன்றாவது கருத்தாக, இச்சிறுகதையில் ரகுராம் தன் தாயின் மீது மரியாதை கொண்டவராக படைக்கப்பட்டுள்ளார். கீரைக்கார பாட்டியின் மீது என்னத்தான் அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும், தன் தாய் பாட்டி கீழே விழுந்து விட்டார், அவர் வீட்டிற்கு செல்லலாம் என்று அழைத்த போது தாயின் பேச்சை மறுக்காமல் பாட்டியின் வீட்டிற்கு அம்மாவுடன் சென்றார். இளைஞர்கள் ரகுராமை போல என்ன நிகழ்ந்தாலும் பெற்றோர்களிடம் மதிப்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்சிறுகதையின் வழி தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது கருத்தாக, தன் தவறை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் நல்ல தன்மை படைத்தவராக ரகுராம் இருக்கின்றார். தாம் ஒருவரை தாழ்வாக எண்ணியது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி மனம் வருந்தி அந்த பாட்டியிடம் மரியாதையாக பழகுவது அவரது மனப்போக்கினை காட்டுகிறது. இளைஞர்கள் யாரையும் எளிதில் தாழ்வாக எண்ணாமல் இருத்தல் அவசியம் என்பதை இச்சிறுகதை குறிக்கிறது என மாணவர்கள் எழுதலாம். இவ்வாறாக நான்கு கருத்துக்களை எழுதிய பிறகு ஒரு நல்ல முடிவுரை எழுதி மாணவர்கள் உங்களது உயர்ந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். அன்பான மாணவர்களே, பெற்றோர்களே, நேயர்களே, கடந்த 8 வாரங்களாக படிவம் 6 தவணை 2 பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் பகுதிகளை சுருக்கமாக மிக குறைந்த நேரத்தில் பகிர்ந்திருக்கின்றேன். நாளை 29ஆம் தேதி மதியம் 2:30 முதல் 5 மணி வரை உங்களுக்கான STPM தமிழ்மொழி தேர்வு. நாளை காலையிலே 8 மணிக்கு புகஞ்சா நாம் தாளை முடித்த பிறகு மதியம் உங்களது தேர்வு தொடங்கும் வரையிலும் போதுமான தயார் நிலைகளை செய்து கொண்டு இந்த தேர்விலே சிறந்த தேர்ச்சி பெற வாழ்த்துகின்றேன். நமது பிள்ளைகள் தமிழ் மொழி பாடத்தில் மட்டுமல்லாது இந்த STPM தேர்விலே எல்லா பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சி பெற்று வெற்றி பெற அனைவரும் மனதார சேர்ந்து பிரார்த்திப்போம். வெற்றி நிச்சயமானவர்களே, காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும். புறப்பட்டு விட்டால் புயலென்று புரிய வைப்போம். இந்த வாய்ப்பை வழங்கிய முனைவர் மு சங்கர் அவர்களுக்கும் மின்னல் FM-க்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது குமரன் கோரன்.
0: மாணவர் நாளை சிறப்பாக தேர்வெழுத அமுதி தமிழை வாழ்த்துகிறது. சிரம்பன் தொன்குமுஹரிஸ் 6ஆம் படிவக் கல்லூரி தமிழாசிரியர் குமரன் கோரனுக்கு நமது நன்றி.

0: ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் 17 திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி வரும் மலாயா பல்கலைக்கழக மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் எந்த இலக்கை பற்றி பேசுகிறார் என்று?
1: அனைவருக்கும் வணக்கம். 7 இலக்குகளை நாம் இதுவரை பார்த்து திருக்குறளில் எவ்வாறு அந்த செய்திகள் புதைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற இலக்கானது 8 இலக்காக அமைந்திருக்கின்ற கண்ணியமான தொழிலும் பொருளாதார வளர்ச்சியும் என்பதாகும். அதாவது ஆங்கிலத்தில் இதனை டீசன்ட் ஒர்க் என்று கூறுவார்கள். அதாவது இந்த இலக்கின் நோக்கமாக அமைவது என்னவென்றால் நிலையான வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், 2 கண்ணியமான வேலை சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்பதாகவும், இதனை ஒட்டி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த 8 இலக்கு அமைந்திருக்கின்றது. அதாவது ஒருவர் செய்யும் தொழில் எதுவாக இருப்பினும் அத்தொழில் கண்ணியம் நிறைந்த ஒன்றாக அமைய வேண்டும் என்பது இந்த இலக்கின் ஒரு முக்கியமான சாராம்சமாக நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே பொதுவாக கண்ணியம் என்று இங்கு குறிப்பிடப்படுவது சமுதாயத்தில் மதிக்கத்தக்க மரியாதைக்குரிய ஒரு தொழிலாக இருக்கக்கூடும் வகையில் அமைவதாகும். அதாவது இது எந்த நிலையில் இருந்தாலும் கூட, எந்த தொழிலாக இருந்தாலும் கூட, அந்த தொழிலில் நேர்மையும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழும் சூழலும் இருக்கக்கூடாது என்பது இந்த இலக்கில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவே அது வணிகத்துறையாக இருந்தால் நாணயமாக வியாபாரம் செய்தல் கண்ணியமான தொழிலாக கருதப்படுவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆக கண்ணியமான தொழில் என்பது நேர்மையை அடிப்படையாக கொண்டு இயங்க வல்லது என்பது இந்த இலக்கின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இதனை, இந்த செய்தியை எப்படி நாம் திருக்குறளில் காண்கிறோம் என்று பார்த்தால், அதற்கு சான்றாக அமைவதுதான் 120 குறளாக அமைந்திருக்கின்ற வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் என்ற குறளானது. அதாவது வணிக தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அவ்வாறே மற்றவர்களும் தங்களிடம் நடந்து கொள்வார்கள் என்பதை நினைவில் நிறுத்தி செயலாற்ற வேண்டும் என்பதனை இந்த குறள் மிகவும் ஆழமாக வலியுறுத்துகிறது. இவ்வாறு இருப்பின் ஒவ்வொரு தொழிலும் கண்ணியமான முறையில் நடைபெறுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு ஏமாற்று வேலையும் அங்கு இடம்பெறாது, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இராது. இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் இன்னொரு குறளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது பழியஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞான்றும் இல் என்ற குறளானது. அதாவது அறவழியில் பழிக்கும் பாவத்திற்கும் அஞ்சி தொழில் புரிந்து வாழ்ந்து வந்தால் ஒருவனுடைய பரம்பரை வாழையடி வாழையாக தொடர்ந்து வளரும் என்பது இந்த குறளின் பொருளாக அமைகிறது. நிலையான பொருளாதார வளர்ச்சியும் இது கொண்டு வரும் என்பதும் இதன் இன்னொரு விளைப்பயனாகவும் அல்லது தொடர் நடவடிக்கையாகவும் தொடர் செய்தியாகவும் நாம் இங்கே பார்க்கிறோம். இதுவே தனக்கு இன்பம், தனக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே, தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே, தன் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பயன் உண்டாக்கக்கூடிய நிலை வந்து இங்கே வள்ளுவர் கண்டிப்பாக வலியுறுத்தவில்லை. ஆக இந்த நிலையிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், இந்த நிலைத்தன்மையானது பொருளாதார வளர்ச்சியோடு பொருந்தி வருகின்ற ஒரு மாந்தனின் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சியாக, வாழ்க்கை முறை முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக இங்கே இந்த கண்ணியமான தொழில் என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பது இந்த 2 குறள்களின் வாயிலாக நாம் மிகவும் தெளிவாக பார்க்கின்றோம்.
0: வளர்ச்சி இலக்குகள் அடுத்த வாரமும் தொடரும்.

0: தமிழ் மருத்துவத்தையும் தமிழ் சிந்தனையையும் உலகெங்கும் உவகையோடு பரப்பும் அல்மா வேலாயுதம் இரு வாரங்களுக்கு முன் இங்கு வந்திருந்தார். தமிழே மருந்து என்ற தலைப்பில் அமுதே தமிழை நேயர்களுக்காக அவர் வழங்கிய சிறப்பு பொழிவின் ஒரு பகுதி அடுத்து இடம்பெறுகிறது.
1: அறிவியல் மொழி என்பதற்கு சான்றாக இருப்பது உலகத்தில் மருத்துவம். இதுதான் வந்து அறிவியல் மொழி என்பதற்கு முதல் சான்று. அதன் பிறகு இது விஞ்ஞான மொழியாக மாறுவது என்பது இன்றைக்கு இருக்கிற நவீன கண்டுபிடிப்புகள், வானூர்திகள், அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்புவது, சந்திர கிரகத்துக்கு மனிதனை அனுப்புவது, இவைகள் எல்லாம். ஆனால் தமிழன் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பட்டியலிட்டிருக்கிறார். 18 சித்தர்கள் 4,448 நோய்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சர்க்கரை குறைபாடு, மேக நோய் 21 என்று சொல்கிறார்கள், குட்டநோய், குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குட்டநோய் வகைகளில் 18 என்று சொல்லியிருக்கிறார்கள். தூள் நோயை பற்றி சொல்லும்போது சரும நோய், கரும நோய் என்று சொல்லிவிட்டு 500 வகையான சரும நோய்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணில் 96 வகை நோய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாத நோய்களை 84 பிரித்திருக்கிறார்கள். பள்ளியில் 72 நோய்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு அறிவியல் மொழி என்பதற்கு சான்றாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அறிவியல் மருத்துவம், நவீன மருத்துவம் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு பெயரை வைத்திருக்கிறது. அதில் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கிறார்கள், அதற்கு வாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழ், தூய தமிழில் சொல்ல வேண்டும் சொன்னால், வாத பித்த கபம் என்பதற்கு வலி, அழல், அசயம், வலி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். முடக்கு வாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கணுக்களுக்கு கணுக்களுக்கு வழி எடுக்கும். அதே கிராமத்து தமிழ்களில், வழக்கு மொழிகளில் அதை சரவாங்கி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் அன்றைக்கு குடல் நோய்களை குன்மம் என்று சொல்லியிருக்கிறார்கள், குன்ம நோய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். குடல் புண்கள் என்று தமிழில் பெயர் இருக்கிறது, ஆங்கிலத்திலே அதற்கு அல்சர் என்று பெயர். ஆங்கிலம் என்பது ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தமிழ் என்பது எப்போது உருவானது என்று தெரியாமல் இருக்கிறோம். தொல்காப்பியம் தமிழின் முதல் இலக்கண நூல், ஆனால் அதுதான் முதல் நூல் என்று அர்த்தம் அல்ல. எளிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடையேழு வள்ளல்கள், ஆரி, வல்வில், ஓரி, இவைகள் எல்லாம் கடையேழு வள்ளல்கள் என்று சொல்வார்கள். தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நமக்கு கிடைத்த வள்ளல்களில் அவர்கள் கடைசி 7 வள்ளல்கள், அதுதான் கடை 7 வள்ளல்கள். அதற்கு முன்பாகவே வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள், அதற்குரிய தொல்பொருள் ஆராய்ச்சி நமக்கு கிடைக்கவில்லை, தொன்மம் கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் மருந்தே வேண்டாம் என்று சொல்லுகிறார் வள்ளுவன் சொல்லுகிறார், மருந்தே வேண்டாம். உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் மருந்தே இல்லாமல் வாழ முடியும் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார். மருந்தென வேண்டாம், யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றியுனேன். நீ உண்ட உணவு செரித்த பிறகு, மீண்டும் பசி எடுத்த பிறகு நீ உணவு உண்டு கொண்டு வந்தால், உனக்கு தேவையான உணவுகளை உண்டு கொண்டு வந்தால், உனக்கு மருந்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த மொழி அறிவியல் மொழி தமிழ் மொழி. தமிழே அறிவியல். தமிழை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எதை கொண்டு பாராட்டுவது? கவிப்பேரரசு அவர் கண்ணதாசன் ஐயா அவர்களிடம் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், தமிழை தமிழால் மட்டுமே பாராட்ட முடியும், தமிழுக்கு பாராட்டு சொல் என்று சொன்னால் அது தமிழ், அவ்வளவுதான். தமிழை வேறொரு வர்ணனை கொண்டு பாராட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார். உண்மையும் அதுதான். 500 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பொழுது அமாவாசை வரும் என்று இன்றைக்கே கணிக்க முடியும் தமிழால். 500 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பொழுது சந்திர கிரகணம் வரும் என்பதை இன்றைக்கே கணிக்க முடியும் தமிழால். வானியல், காலையியல், தொல்லியல், மொழியியல், கலையியல், இசையியல், நாடகியல், மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ அதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். 10 மிளகு பையில் இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்து செல்லலாம், இது பழமொழி. இந்த மிளகை பற்றி இன்றைக்கு நவீன ஆராய்ச்சியாளர்கள், அதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதில் ஆல்காய்ஸ், அதனுடைய மாலிக்யூல்ஸ், இவைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்யும் போது உணவில் கலந்துள்ள விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்டுபிடித்து இந்த மிளகை உட்கொண்டால் விஷத்தை போக்கலாம், பூண்டை உட்கொண்டால் வாயுவை போக்கலாம், சீர் அகத்தை உட்கொண்டால் அகத்தில் உள்ள உணவில் உள்ள அழுக்குகளை எல்லாம் போக்கலாம், மிளகு சீரகம் பூண்டு மூன்றையும் சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்து ரசம் வைத்தால் விஷத்தை அகற்றும், ரசம் இல்லாத உணவு விஷமே.
0: இந்த உரை அடுத்த வாரம் நிறைவு பெறும்.

0: மே 21 நாள் மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் தலைநகரில் கவியரசர் கண்ணதாசனின் நூற்றாண்டை நோக்கிய பயணத்தின் தொடக்க விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அரங்கம் நிறைந்த அருந்தமிழ் கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தன்முனைப்பு பேச்சாளரும் நற்றமிழ் வீச்சாளருமான பாரதி பாஸ்கர் சிறப்புரையாற்றினார். அதன் ஒரு பகுதி.
1: இதுவே வரவு எத்தனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. அந்த மக்கள் கைதாடி நாங்க பாருங்க, அது எனக்கு கிடைத்தது அல்ல. மிக கடினமான விஷயங்களை கூட எளிமைப்படுத்தி தரக்கூடிய ஒரு கவிஞனுடைய தரிசனத்தை அந்த மேடையிலே அவர்கள் கண்டார்கள். அந்த கைதட்டல் கவிஞர் கண்ணதாசன். ஒரு பாட்டு மட்டும் சேகன கவிஞர் சேர்த்திடலாம். எப்படி பல்லவி, வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. பாலச்சந்தர் சொன்னாராம், 2.5 மணி நேரம் நான் படம் எடுத்தது, 2 வரிகள் சொல்லிட்டீங்களே கவிஞரேன்னு பாலச்சந்தர் சொன்னார். அதுதான் கண்ணதாசன்.
0: பாரதி பாஸ்கர் அடுத்த நிகழ்ச்சியிலும் பேசுவார். பினாங்கு மாநிலத்தின் தமிழாசிரியர் அமைப்பு பினாங்கு தமிழ் இலக்கிய திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் நூல்வனம் மாபெரும் புத்தக கண்காட்சியும் இடம்பெற உள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை தருகிறார் பினாங்கு மாநில தமிழாசிரியர் அமைப்பின் தலைவர் முனைவர் பொன்னுதுரை.
2: பினாங்கு மாநில தமிழ் ஆசிரியர்கள் அமைப்பு பெருமையுடன் வழங்கும் பினாங்கு மாநில தமிழ் இலக்கிய விழா 2026. இவ்விழாவிற்கு தமிழகத்தில் இருந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பிக்கின்றார் சிந்தனை செல்வர் பேராசிரியர் முனைவர் குஞான் சம்பந்தன் அவர்கள். இவ்விழாவின் சிகரமாய் நாட்டின் 50க்கும் மேற்பட்ட முன்னணி எழுத்தாளர்களை ஒரே கூரையின் கீழ் ஒன்றிணைக்கும் மாபெரும் புத்தக கண்காட்சி மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் நூல்வனம் 2026 வருகின்ற ஜூலை 25 தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை கபலாபத்தாஸ் மில்லினியம் மண்டபத்தில் இந்த அறிவு திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. மலேசிய தமிழ் எழுத்தாளர்களே, பேராசிரியரின் முன்னணியில் உங்களின் படைப்புகளை நாடறிய செய்ய இதோ ஓர் அரிய வாய்ப்பு. இக்கண்காட்சியில் தங்களின் நூல்களை விற்பனைக்கும் காட்சிக்கும் வைத்திட எழுத்தாளர்கள் அனைவரும் அன்போடு அழைக்கப்படுகின்றனர். பங்கு பெறும் எழுத்தாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விற்பனை கூடம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். நூல்களை பதிய விரும்புவோர் வருகின்ற ஜூன் 30ஆம் தேதிக்குள் தங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். புத்தகங்களை நேசிக்கும் வாசகர்களை, படைப்பாளர்களை கொண்டாட துடிக்கும் தமிழ் நெஞ்சங்களை, பேராசிரியருக்கானவும் புத்தகங்களை கொண்டாடவும் திரண்டு வாரீர்கள்.
0: நிகழ்ச்சிக்கான பதிவுக்கும் மேலதிக விவரங்களை பெறவும் முனைவர் சரசுவை 017-476-9496 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். ஸ்லாங்கூரில் வெள்ள நிலைமை சீரடைந்து வரும் நிலையில் உதவி மையங்களில் தங்கியுள்ளோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. காலை நிலவரப்படி 10 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் இன்னமும் உதவி மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளனர். இந்நிலையில் பேராக்கில் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் உதவி மையங்களில் தங்கியுள்ளதாக சமூக நலத்துறையின் இன்ஃபோ பெஞ்சான அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராக்கில் கடந்த ஆண்டு மார்ச் 16 தொடங்கி செயல்படுத்தப்பட்ட 4ஆம் கட்ட ஆப்ஸ்தீரிஸ் நடவடிக்கை வாயிலாக பெட்ரோல் டீசல் மோசடி தொடர்பில் 25 சம்பவங்களை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு பதிவு செய்துள்ளது. இவை 956,36 ரிங்கிட் மதிப்பிலானவை என மாநில கேபிடிஎன் இயக்குநர் டது கமலுடின் இஸ்மாயில் குறிப்பிட்டார். இது 21,840 லிட்டர் பறிமுதலை உட்படுத்தியது. 2026 பொருளாதார கணக்கெடுப்பு செயலாக்கத்தின் கீழ் சபா மாநிலம் இலக்கிட்ட 90,000 பொருளாதார மேம்பாட்டில் 60 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவை கணக்கிடப்பட்டுவிட்டதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இது பலதரப்பட்ட தரப்பினர் வழங்கிய கடப்பாட்டின் வெற்றியை குறிப்பதாக டோசம் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. ஈரான் வட்டாரம் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் குவைத், பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை மீறியதாக ஒன்றையொன்று குற்றம் சாட்டிக்கொண்டதை அடுத்து இந்த அண்மைய பதற்றம் தலை தூக்கியுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் நாள் தொடங்கி சிட்னியை சுற்றியுள்ள முழு கடற்கரை பகுதியிலும் சுறாக்களை கண்டறியும் திருகூர்தி கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆஸ்திரேலியா விரிவுபடுத்தவுள்ளது. சுறா தாக்குதல் சம்பவம் அதிகரித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கம் கூறியது. இதற்கு கூடுதலாக $23 மில்லியன் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்து. ஜே குழு நிலையில் அர்ஜென்டினா 3-1 எனும் கோல்களில் ஜோர்டானை வெற்றி கொண்டது. அர்ஜென்டினாவுக்கான 2 கோல்களை முற்பாதி ஆட்டத்தில் ஜிவானி லோகே சில்டோவும் லோரெட்டா மார்டினேஸும் அடித்த வேளை ஆட்டத்தின் 80வது நிமிடத்தில் லியோனல் மெஸ்ஸி வெற்றி கோலை புகுத்தினார். உலகக்கிண்ணத்தில் அவர் புகுத்தும் 19வது கோல் இதுவாகும். இவ்வேளை அல்ஜீரியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஆட்டம் தலா 3 கோலில் நிறைவடைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைக்கு ஜூன் 28 நாள், உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த வேலையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரி, இன்றைக்கு அதாவது இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு இல்லையா, நிறைய திட்டம் இருக்கும். இந்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் உங்களுக்கு இருந்தால் அது நல்லபடியாக முடியுங்க. அப்படியே முடியலன்னா கவலையே படாதீங்க, ஜூலை மாதம் நமக்காகவே இருக்குது. இப்போ விட்டதை அப்போ பிடிச்சிடலாம். சரியா, இப்போ அடுத்து உள்ளூர் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, அதை கேட்கலாம். அதற்கு பிறகு தாளம் நிகழ்ச்சி இடம்பெறுங்க, கேட்க மறந்துடாதீங்க.

0: எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 மோனேஷ் நேரின் குரல் வராரு. 2:15 மின்னல பிள்ளை கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
1: ஒரு நேரின் குரல்
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19. குவாலலம்பூர், புத்ரா

0: கொண்ட எந்த உணவு உங்கள் வாயிற்சி.
1: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்ற சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
3: இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
4: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
3: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: நேரம் பிற்பகல் மணி 12:15, இடம்பெறுவது தாளம்.

0: அன்பார்ந்த இசை ரசிகர்களே, தாளம் இது கலைஞர்களின் தளம். இன்றைய தாளம் நிகழ்ச்சி வாயிலா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். நம் உள்ளூர் கலைஞர்களை கொண்டு ஒரு தரமான இசை படைப்பை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கும் ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தாங்க. இன்றைக்கு இந்த அரங்கமே அதிர ஒரு சிறிய இசை உலகம் மாதிரி மாறப்போகுது. இங்க பார்வையாளர்கள் இருக்காங்க. பார்வையாளர்கள் முன்னிலையில பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உள்ளூர் கலைஞர்கள் எல்லோருமே வந்து மேடையை கலக்க போறாங்க. இசை அப்படின்னா என்ன? சிலருக்கு அது ஆறுதல் மருந்து மாதிரி, சிலருக்கு அது காதல் கதையை சொல்லும். ஆனா மின்னலப்பம் நேர்களுக்கு அது அன்றாட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கலைஞர்கள் மேடையில வந்து அவங்களுடைய திறமையை காட்ட போறாங்க. அதனால நீங்க எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு தெரியும். நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. அடுத்ததா மேடைக்கு வரப்போறவங்க பாத்தீங்கன்னா, இவங்க இருவருமே சாதாரண பாடகரே கிடையாது. நம்ம விண்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டியின் மாபெரும் வெற்றியாளர் நிமலன். இன்னொருவர் பாத்தீங்கன்னா, உலக அளவில் மலேசியாவின் பெருமையை கொண்டு சேர்த்தவர், இந்தியாவின் பிரபல பாடகர்களுக்கு பிடித்த ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம், ஹெமித்ரா. அவங்க இருவருமே இப்ப மேடைக்கு அன்போடு நாங்க அழைக்கிறோம் ஒரு பலத்த கைத்தட்டலோட. வணக்கம் நிமலன், வணக்கம் ஹெமித்ரா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: வணக்கம், நல்லா இருக்கும்.
0: விண்தாங் மின்னல், அதற்கு பிறகு இப்போ அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: நிமலன்? என்ன பத்தி கேட்டீங்கன்னா, நான் இப்ப விண்தாங் மின்னல் போட்டி பிறகு நான் வந்து சொந்த பாட்டு செஞ்சுட்டு இருக்கேன். சோ நான் சொன்ன லேர்ன் பண்ணி நானே கம்போஸ் பண்ணி சொந்த பாட்டு இடையில கூட வந்து ஒரு முருகன் பாட்டு இருக்கேன்.
0: இன்னும் நிறைய திட்டங்கள் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நீங்க ஆர்டிஎம் வளர்த்த ஒரு கலைஞர் அப்படின்றத நாங்க பெருமையா சொல்லலாம். குறிப்பா விண்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டி பாத்தீங்கன்னா பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கு, அதில் ஒரு வெற்றியாளர் நீங்க. இப்போ இன்றைய நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப உங்களுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும் போது ஏய் நிமலன் நிறைய பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் இப்ப வந்து டிக்டாக்ல இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பாடல் பாடி அதை பதிவு செய்யறாங்க, அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு மேடையை நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: இது வந்தனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நான் மூவ் பண்ண மாதிரி எனக்கு படுது. ஏன்னா வந்து பண்ணும் போது மக்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சு இப்படி ஒருத்தருக்கு இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது இங்க நான் பாடுறதுனால நிறைய வாய்ப்பு கிடைச்சி, வெளியே பாடக்கூட்டாங்க, அது மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சி. ஸோ அதுக்கு மின்னல் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: சுருக்கமா சொன்னா நிமலன் அப்படின்றது வெறும் பெயர் மட்டும் கிடையாது, அது ஒரு அடையாளமா மாறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து இவங்களுக்கு அறிமுகமே தேவை கிடையாது, உலக அளவில் நம்முடைய நாட்டின் பெருமையை கொண்டு சேர்த்த ஒரு பாடகி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல பாடகர்களே சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குரல் ஹெமித்ரா அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்லையா? ஹெமித்ரா எப்படி இருக்கீங்க? ஹெமித்ரா
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் ஹெமித்ரா. இப்போ அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹெமித்ரா?
2: இப்ப நான் வந்துட்டு ஸ்டடிஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கேன்னா, அப்புறம் வந்துட்டு பாட்டும் நிறைய வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல அம்மாட்ட சொல்லி நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வகையில ரொம்ப நன்றி. இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்காவுக்கு ரொம்ப நன்றி.
0: மின்னல் எஃப்எம்ல தாளம் நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க ரொம்ப மகிழ்ச்சி ஹெமித்ரா. நிறைய பேர் வந்து உங்களோட புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஹெமித்ரா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அடையாளமா மாறிடுச்சு இல்லையா? சரி, இன்றைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பாடல் எங்களுக்காக பாடலாம்னு இருக்கீங்க?
1: தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டேன்.
0: அடுத்து இதோ உங்களுக்காக ஹெமித்ரா மற்றும் நிமலன்.

0: எப்படி இருந்தது? ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான பாடலை எங்களுக்காக பாடினதுக்கு. தாளம், இது கலைஞர்களின் தாளம். இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, மேடைக்கு வரப்போறவங்க இவங்க இருவருமே பாட தொடங்கினாங்க அப்படின்னா அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதிர வைப்பாங்க. பின்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டியின் வெற்றியாளர் அபிஷேக பிரியன் மற்றும் இரண்டாம் நிலை வெற்றியாளர் ராஜஸ்ரீ. ஏதோ பார்வையாளர்கள் முன்னிலையில சொல்லிட்டேன், அரங்கம் அதிர போதுன்னு. அதிரம் தானே?
1: அதிரம் அதிரம்
0: அதிரம். நிறைய நினைவுகளை சேகரிச்சிருக்கீங்க இல்லையா மின்னல் எஃப்எம்ல. இப்போ பின்தாங் மின்னல் அதை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ஐ திங்க் என்னோட சீசன் வந்து இன்னும் ஒரு 5 மாசத்துல 1 வருஷம் ஆயிரும். ஸோ திரும்பி பார்க்கும்போது டெஃபினெட்லி லாட் ஆஃப் மெமரிஸ் வி ஹேட் நவ், பிகாஸ் 6 ஃபைனலிஸ்ட் ஒன்னா இருந்தோம் ஒரு வாரத்துக்கு. வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன்.
0: உங்களுக்கு ராஜஸ்ரீ என்ன நினைவு வருது உங்களுக்கு? அதுல
2: எனக்கு வந்து நான் இவங்களோட பேட்ச் இல்ல 2023
1: சீனியர்.
2: ஸோ 2023 அப்ப அது வந்து எப்படின்னா, நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இதுக்கு முன்னாடி யாருமே எங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து நிறைய ஜாமிங் செஷன் செஞ்சு அப்புறம் நிறையா சாப்பிட போயிட்டு அந்த மாதிரிலாம் வருவோம். ஸோ கற்றுக்கிட்டோம், பிகாஸ் நிறைய பேர் பார்த்ததுனால வித்தியாச வித்தியாசமாக அவங்க எப்படி பாடுவாங்க, நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தந்தாங்க. என்னோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி பின்தாங் மின்னல் ஜேர்னி.
0: இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கீங்களா? பேசிக்கிறீங்களா?
1: ஓ,
0: பேசிக்கிறீங்க, நிறைய பேசிக்கிறீங்க, மகிழ்ச்சி. சரி, இப்போ சொந்த குரலில் பாடி ஒரு ஆல்பம் வெளியாகணுன்றது பல பேருடைய கனவா இருக்கும். உங்களுக்கு இந்த மேடை ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா? பின்தாங் மின்னல் அப்படின்ற ஒரு மேடை. அதற்கு பிறகு சொந்த குரலில் பாடி ஆல்பம் வெளியிடுற ஆசை உங்களுக்கு இருக்கா? அதற்கான திட்டம் எதுவும் போயிட்டு இருக்கா? அதை சொல்லுங்க.
1: கண்டிப்பா ஆசை இருக்குண்ணே. ஆக்சுவலி போன மாசம் தான் நான் ஒரு டுவெட் வெளியாக்குனேன் வித் ஸ்வேதா நாயக். ராஜஸ்ரீ அக்காவோட சீசன்ல 3rd place வந்தாங்க ஸ்வேதா அக்கா. ஸோ அவங்க கூட ஒரு டுவெட் பண்ணேன், மாயா மாயான்னு. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா இன்னும் நிறைய சிங்கிள்ஸ் நிறைய டுவெட்ஸ் வரும்.
0: உங்களுக்கு ராஜஸ்ரீ?
2: கண்டிப்பா ஆசை இருக்குதான். சோஃபா வந்து கவர் சாங்ஸ் எல்லாம் நம்ம சோஷியல் மீடியால போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு அதில் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஆல்பம் வெரி சூன் வெளியாகும் நினைக்கிறேன்.
0: மகிழ்ச்சி. மின்னல் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வானொலி. நிறைய கலைஞர்களை, தரமான கலைஞர்களை உருவாக்கி இருக்கிற ஒரு ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆத்தியம் அப்படின்றது. அதுல நீங்கள் இருவரும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய முத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து என்ன பாடல் பாட போறீங்க எங்களுக்காக?
2: ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80s song அந்த பாட்டு தான் பாடுறோம்.

0: இப்படி எல்லாமே ஒரு கலவையா கொடுக்கிறது தான் நம்ம தாளம் நிகழ்ச்சி. தாளம் இது கலைஞர்களின் தளம். இப்போ வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மேடையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களில் ஒருவர் அப்படின்ற ஒரு அங்கம் மூலமா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க காத்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அருண் அவருடைய திறமையை காட்ட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரை அன்போடு இப்ப மேடைக்கு நாங்க வரவேற்கிறோம். அருண் மேடைக்கு வாங்க. அருண் ஒரு பலத்த கைத்தட்டலோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா யாரு தாங்க வேணாம்னு சொல்லுவா. அதை தான் வந்து அருண் இப்ப சரியா பயன்படுத்திருக்காரு நம்ம நிகழ்ச்சியில. என்ன திறமை வச்சிருக்கீங்க அருண் சொல்லுங்க.
1: அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பாடல் பாட போறேன். அதற்கு முன்பு என்னை பத்தின ஒரு சிறிய அறிமுகம். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில சிறப்பு அதிகாரி, தொடர்ந்து உப்சி பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டப்படிப்பு பிஎஸ்டிக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு.
0: அடுத்த கட்டமா நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஆனாலும் இந்த கலைத்துறையில ஏதோ ஒரு ஆர்வத்தை வெளிக்காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கீங்க.
1: மேடை பாடகர், பகுதி நேர அறிவிப்பு பாடல்லாம் பாடுவேன். இந்த மேடையில பாடணும் அப்படின்னு நீண்ட நாள் கனவு.
0: தெரியும், உங்களுடைய கனவு இப்ப நிஜமாக போகுது. இப்போ நம்ம பார்வையாளர்கள் முன்னிலையில நீங்க பாட போறீங்க. பாடலாமா?

0: வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தோரா.
1: பத்துக்கு பத்து மாதிரி அவர் பாடினதுக்கும் நம்ம பத்துக்கு பத்து கொடுத்துடலாம் நினைக்கிறேன். இந்த பாடணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எப்போ வந்துச்சு மனசுல, எப்போ தோணுச்சு உங்களுக்கு பாடணும் நல்லா பாட ஆரம்பிக்கணும்?
0: இதே மேடையில் 2008 பின்தாங் மின்னல்ல ஆடிஷன்ல கலந்துகிட்ட ஒரு போட்டியாளர். அதுக்கு பிறகு மின்னல் எஃப்எம்ல நிறைய நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கேன். அருண் காப்பார் அப்படின்னா மின்னல் எஃப்எம்ல நிறைய தெரியும். வானொலி 6 தொடங்கி மின்னல் எஃப்எம் என்று பெயர் மாற்றம் கண்ட வரைக்கும் நான் ஒரு தீவிர ரசிகர். நிறைய நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கேன்.
1: அதை தொடர்ந்து மின்னலோடு பயணிச்சுட்டே இருக்கிற ஒரு நபர் தான் வந்து அருண். பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அருண்.
0: நன்றி. இந்த வாய்ப்புக்கு மீண்டும் பிரேமாவிற்கும் மின்னல் எஃப்எம்க்கும் மனமார்ந்த நன்றி.
2: உங்களில் ஒருவர்ல அவங்களுடைய திறமையை காட்டலாம்னு சொன்ன உடனே பார்வையாளராக உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம அருண் அவருடைய திறமையை வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு இசை கோர்வை, புரியலையா, ஜாமிங் காத்துட்டு இருக்குங்க. யார் பாட போறாங்க அப்படின்னா நம்ம ராஜஸ்ரீ, அபிஷேக பிரியன், நிமலன் கங்காதரன், ஹெமித்ரா இவங்க எல்லாம் பாடும் போது ஏதாவது ஒரு இசை கருவி உங்களை அப்படியே மயக்கணும் இல்லையா, அதுக்காக கிட்டார் வாசிக்கிறதுக்காக நம்ம பரமேஸ்வராவும் ரொம்ப தயாரா இருக்காரு. இப்ப அவங்க பாட தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பரமேஸ்வர் அவர் சந்திச்சு பேசினாதான் உண்டு, இல்லைன்னா அவர் அப்படியே வாசிட்டு கிளம்பிடுவாரு. பரமேஸ்வரா வாங்க.
1: இசை கருவிகள் மீது, இசை மீது ஆர்வம் எப்போ வந்துச்சு உங்களுக்கு?
3: சின்ன வயசுல இருக்கும் போது ஏராமன் சாங்ஸ், இளையராஜா சாங்ஸ் தான் கேட்பேன். அவங்க சாங்ஸ் கேட்கும் போது அந்த கிட்டார், பின்னாடி இருக்கிற பியானோ, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வாசிக்கிறாங்க, அதோட எப்படி அந்த சவுண்ட் வருதுன்னா என்னோட மீன் ஏமி. ஸோ அதுக்காக நான் கீட்டார் கிளாஸ்க்கு போனேன், கீபோர்ட் கிளாஸ்க்கு போனேன், வீணை கிளாஸ்க்கு போனேன், இன்னும் லேர்ன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தந்து வந்தது தான்.
1: யாரை கேட்டாலுமே ஒருத்தரை பார்த்து நல்லா பாடினாங்க எனக்கும் ஆசை வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சத்தம் எப்படி வந்துச்சுன்னு காதார கேட்டு அதில் உங்களுக்கு ஆசை வந்திருக்கு. சரி, இன்றைக்கு நம்மளுடைய பாடல் கோர்வையெல்லாம் எதை சார்ந்து இருக்க போகுது, இசை ஞானியா இல்லை இசை புயலா?
3: எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும். பட் மோர் டு லவ் மெலோடி.
1: காதல் அதிகரிக்க போகுது பார்வையாளர்களுக்கு. எல்லாம் தயாரா இருங்க. இப்போ இதோ உங்களுக்காக ஜாமிங் இசை கோர்வையை வழங்குறதுக்காக நம்ம ஹெமித்ரா, ராஜஸ்ரீ, அபிஷேக பிரியன், நிமலன் மற்றும் பரமேஸ்வரா தயாரா காத்துட்டு இருக்காங்க ஒரு பலத்த கைத்தட்டலோட.

0: தாளம் இது கலைஞர்களின் தளம். அடுத்து நம்ம பக்கத்துல ராஜஸ்ரீ இருக்காங்க. ராஜஸ்ரீ, ராஜஸ்ரீய தவிர்த்து உங்க வீட்ல அதிகமா உங்களுக்கு போட்டி கொடுத்து பாடுறது யாரு?
1: போட்டின்னு இல்ல, இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. அம்மா, அண்ணன், பாட்டி, தாத்தா.
0: இசை குடும்பம். அப்ப தப்பே இல்ல, நீங்க இந்த மேடையில் நிக்கிறது இல்ல. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க அதிகமா பாடுறத?
1: அம்மா
0: கிட்ட.
1: அம்மா, பாட்டி.
0: அம்மாவும் பாட்டியும். சரி, அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்,
1: அவங்க கான்ஃபிடன்ட்டா பாட சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் தப்பு பண்ணாலும் கான்ஃபிடன்ட்டா பண்ணணும்.
0: தப்பு பண்ணாலுமே, வார்த்தைகளை மறந்தாலுமே, அது மக்களுக்கு தெரியாம மறைச்சிட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி. சரி, எங்களுக்காக இப்ப என்ன பாடல் பாட போறீங்க?
1: அதற்கு
0: முன்னாடி இப்ப எங்களுக்காக ஒரு பாடல் நீங்க பாடணும் டக்குன்னு, என்ன பாடல் பாட முடியும்? ஒரு ரெண்டு வரி.

0: பாடகைகள்லயே முன்னோடி யாரு? சித்ராவா உங்களுக்கு? அப்படி இல்லையா? யாரதான் பிடிக்கும் உங்களுக்கு?
1: எல்லாரும் பிடிக்கும்.
0: எல்லாருமே பிடிக்கும். ராஜஸ்ரீ வழக்கமா இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க, அமைதியா பேசுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. சரி, பாடல் பாடும் போது அவங்களுடைய திறமையை மொத்தமா காட்டுவாங்க நினைக்கிறேன். இதை உங்களுக்காக ராஜஸ்ரீ ஒரு பலத்த கைத்தடலோட.

எக்ஸ்மச்சி பாடல் நமக்காக ராஜஸ்ரீ பாடி இருந்தாங்க. அவங்க ஆரம்பத்துல பேச ரொம்ப தயங்கினாங்க, ஆனா பாட்டுன்னு வந்தா நாங்கெல்லாம் யாரு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி அசத்திட்டு போயிருந்தாங்க. சரி, இந்த அளவில் தாளம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. 80 ஆண்டுகளில் ஆர்டிஎம் இந்த பயணத்தில் நிறைய கலைஞர்களை வந்து நம்ம ஆர்டிஎம் வளர்த்திருக்குங்க. அதை நாங்க ரொம்ப பெருமையா சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம தாளம் நிகழ்ச்சியில வந்து நம்ம கலைஞர்களை வந்து உங்களுக்காகவே இசை படைப்புகளை வழங்கிட்டு இருக்காங்க. அதுல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்தாங் மின்னல் பாடல் திறன் போட்டியில் கலந்துகிட்ட போட்டியாளர்கள் வெற்றியாளர்கள்லாம் வந்து அவங்களுடைய திறமையை மறுபடியும் நமக்காக வந்து காட்டிட்டு போயிருந்தாங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வீட்டுல இப்ப சாப்பிட்டுட்டே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க நாங்க நம்புறோம். ஆர்டிஎம் கிளிக் வாயிலா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. தாளம் இது கலைஞர்களின் தளம். விடை பெறுகின்றேன், நான் உங்கள் கிஷன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன்.

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

நம்ம உள்ளூர் பாட்டுனா உள்ளூர் பாட்டு தாங்க. சமேஷன் மணிமாறன் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மீண்டும் கலப்படம் வந்தாச்சுங்க. ஜோஹர் நேயர்கள் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை சந்திக்க நாங்க வரப்போறோம். ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. எப்போன்னு தானே காத்துட்டு இருந்தீங்க, இப்போ நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலைப்படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கலைப்படைப்பு அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த கலைஞர்கள்லாம் வரப்போறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரியசகி இவங்கெல்லாம் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை விருந்து வழங்குறதுக்காக நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேயர்களை சந்திக்க போறாங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, நீங்களும் கலந்துகிட்டு உங்களுடைய திறமைகளை தாராளமாக வெளிப்படுத்தலாம். அந்த வாய்ப்பும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்புறம் என்னங்க, குடும்பத்தோட வாங்க, நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் நீங்க ரசிக்கலாம். கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க.

பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்போ நிறைவு பாடல். இந்த பாடல் உங்க அன்புக்குரியவர் பக்கத்துல இருக்காங்கன்னா பிடிக்காம இருக்கவே இருக்காது. விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நன்றிங்க.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

0: புடி டீசல் முனைப்பு 10,000 மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். தேர்தல் காலத்தில் சமூக ஊடக உள்ளடக்கங்களை MCMC 24 மணி நேரமும் கண்காணிக்கும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். புதிதாக இயக்கப்படும் ஷாலாமிற்கான 3 இலக்கு ரயில் சேவை LRT 3 அரசாங்கத்திற்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பின் வெற்றிக்கு சான்றாக விளங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் முழுமையான பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் அதேவேளை பொதுமக்களுக்கு வசதியான எளிதில் அணுகக்கூடிய சேவையை ஏற்படுத்தி தருவதில் வெற்றியளித்துள்ளதாக பிரதமர் மனநிறைவு தெரிவித்தார். ஷாலாம் தடத்தை உட்படுத்திய LRT 3 சேவை தற்போது பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ள வேளை நாளை தொடங்கி 1 காலத்திற்கு இலவச சலுகை வழங்கப்படுகிறது. போடி டீசல் முனைப்பு அடுத்த மாதம் 1 நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்படும். தீபகற்பத்தில் முன்கூட்டியை செயல்படுத்தப்பட்டதில் 10,000 மேற்பட்டோர் அதன் மூலம் நன்மையடைந்துள்ளனர். உதவித்தொகை வழங்கப்படும் டீசலை வாங்கும் அம்முறை எவ்வித சிக்கலும் இன்றி சீராக இருப்பதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். போடி டீசலின் கீழ் டீசல் லிட்டருக்கு 2.15 விற்கப்படும். ஜொஹூர் மாநில தேர்தல் அடுத்த மாதம் 11 நடைபெறவுள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உறுப்பினர்கள் அன்றைய நாள் வரை 24 மணி நேரமும் கடமையில் ஈடுபடுவர். சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் உள்ளடக்கங்களை கண்காணிக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டதுஃபமி ஃபடில் கூறினார். இவ்வேளை அரசர் இனம் சமயம் 3R தொடர்பான உள்ளடக்கங்களை கண்டால் பொதுமக்கள் MCMC புகார் அளிக்கும்படியும் அரசாங்க பேச்சாளருமான அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் பந்திங்கில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ளது. புக்கி சங்காங் தேசிய பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர் எண்ணிக்கை காலையில் 16 குறைந்துள்ளதாக சமூக நலத்துறையின் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றிரவு 150 குடும்பங்களைச் சேர்ந்த 309 பேர் அங்கு அடைக்கலம் நாடியிருந்தனர். இவ்வேளை பேரா கம்பாரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 16 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் கோபெங் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 6 மாநிலங்களில் பிற்பகல் 3 வரை கனத்த மழை பெய்வதோடு கடும் காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடாவின் குவலமுடா, பினாங்கின் வட சிபராங் பிராய், நெகிரி செமிலானின் சிரம்பான், பாடிக்சன் ரிம்பாவ், சரவாக்கின் கூச்சிங், சிரியான் சமரஹான் ஸ்ரீயாமான், சபாவின் தெலுப்பி பொலூரான் சண்டகான் பீதாஸ் குடாட் மலாக்கா ஆகியவற்றை அது உட்படுத்தியுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா கூறியது. நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது தொடர்புடைய தரப்பினரின் பொறுப்பு மட்டுமன்று, மாறாக ஆண்கள், குடும்பம், பணியிடங்கள், பள்ளிகள், சமூக அமைப்பு, செயலாக்க தரப்பு என அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே அது சாத்தியமாகும் என பாதுகாப்பான சமூக கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீலீலம் தாய் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான பொது இடம், ஆக்ககரமான காவல் அமைப்பு, மேம்படுத்தப்பட்ட சாலை விளக்குகள், காணிகள், குற்றவாளிகள் மீதான விரைவான நடவடிக்கைகள் போன்ற முனைப்புகள் பெண்களை பாதுகாப்பாக உணரச் செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சமகால பெண்கள் பலதரப்பட்ட குற்றங்களை எதிர்கொள்ள நேர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் வழிப்பறி, பொது இடம், பொது போக்குவரத்து சேவை, பணியிடம் ஆகியவற்றில் நிகழும் பாலியல் துன்புறுத்தல், சமூக வலைதளம் மூலம் வேவு பார்த்தல் உள்ளிட்ட குற்றங்களும் அடங்கும் என்றார் அவர். பேராக்கில் கடந்த ஆண்டு மார்ச் 16 நாள் தொடங்கி செயல்படுத்தப்பட்ட 4 கட்ட ஆப்ஸ்தீரி சோதனை வாயிலாக பெட்ரோல் டீசல் மோசடி தொடர்பில் 25 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் பறிமுதல் செய்யப்பட்ட பெட்ரோல் டீசலின் மதிப்பு 956,036 ரிங்கிட் என மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் டத்து கமாலுடீன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். 21,840 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்ட அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: ஹார்மஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களை அடுத்து ஈரான் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. சனிக்கிழமை பனாமா குடி பறக்கவிடப்பட்டிருந்த கப்பலை ஈரான் தாக்கியது. அக்கப்பல் சுமார் 2 மில்லியன் கலன் கச்சா எண்ணெயை ஏற்றியிருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வேளை ஹார்மஸ் நீரிணை அருகில் உள்ள ஈரானின் 10 ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு அமெரிக்க வான்படை தாக்குதல் மேற்கொண்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் கூறியது. பஹ்ரைனில் 2 முறையாக இன்று வான் தாக்குதல் எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டுள்ளது. முன்னதாக தனது வட்டாரத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளமும் குவைத்தில் உள்ள மற்றொரு தளம் மீதும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியிருந்தது. ஆஸ்திரேலியா சிறாருக்கு எதிராக விதித்துள்ள சமூக ஊடக தடையை மீறுவோர் மீது விதிக்கப்படும் தண்டத்தை இரட்டிப்பாக்குவதாக அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்துவதை தடுக்க தவறியது கண்டறியப்பட்டால் தொடர்புடைய தொழில்நுட்ப நிறுவனம் மீது அந்த அதிகபட்ச தண்டனை விதிக்கப்படும். அண்மைய காலமாக அத்தரப்பினருக்கு எதிரான சமூக ஊடக பயன்பாட்டு தடை ஆக்ககரமான பலனை அளிப்பதில் தோல்வியடைந்ததாக ஆய்வில் தெரியவந்துள்ளதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதள பயன்பாடு தொடர்பில் தகவல்களை பெறும் வேளை தொடர்புடைய நிறுவனங்களுக்கு உத்தரவுகளை வெளியிடும் வகையில் அந்நாட்டின் இணைய பாதுகாப்பு ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. வங்காளதேசத்தின் கிஷோர் ரகாஞ்ச் பகுதியில் உள்ள பக்லா பள்ளிவாசலின் உண்டியல்களில் வரலாறு காணாத அளவுக்கு 1.29 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் கூடுதலான பணம் சேர்ந்துள்ளது. நேற்று நாள் முழுவதும் உண்டியல் பணம் கணக்கிடப்பட்ட நிலையில் இந்த மிகப்பெரிய தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹருவா பகுதியில் உள்ள அந்த பள்ளிவாசலில் இருந்த 13 உண்டியல்களில் சேர்ந்த பணம் கணக்கிடப்பட்டது. காலை மணி 7 தொடங்கிய கணக்கெடுப்பு 8 நிறைவடைந்தது. பள்ளிவாசல் நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என 590 பேர் அதில் ஈடுபட்டனர். இதற்கு முன் கடந்த ஆண்டு December 27 நாள் அந்த உண்டியல்கள் திறக்கப்பட்டபோது அதில் 956,000 அமெரிக்க டாலர் சேர்ந்திருந்தன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. ஜே குழு ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா 3-1 எனும் கோல்களில் ஜோர்டானை வீழ்த்தியது. அர்ஜென்டினாவுக்கான கோல்களை ஜியோவானி லோ செல்சோ, லரச்சோரோ மார்டினஸ், லியோனல் மெஸ்ஸி ஆகியோர் அடித்தனர். அல்ஜீரியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான ஆட்டம் 3-3 என்ற கோல்களில் முடிந்தது. முன்னதாக கே குழு ஆட்டத்தில் கோங்கோ ஜனநாயக குடியரசு 3-1 என்ற கோல்களில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் போர்த்துகலும் கொலம்பியாவும் கோலின்றி சமம் கண்டன. எல் குழு ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல்களில் பனாமாவை வீழ்த்தியது. குரோஷியா 2-1 என கானாவை வெற்றி கொண்டது.

இந்த முடிவை போர்த்துகல் மேலாளர் ரோபேர்டோ மார்டினஸ் தற்காத்து பேசியுள்ளார். அதேவேளை அந்த 41 வயது அனுபவமிக்க ஆட்டக்காரர் அகம்புறம் என சிறந்த நிலையில் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். குழு இறுதி ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி, எர்லிங் ஹாலன் போன்ற முதன்மை ஆட்டக்காரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்ட நிலையில் ரொனால்டோ எல்லா 3 ஆட்டங்களிலும் களம் இறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள போர்த்துகல் வரும் வியாழக்கிழமை குரோஷியாவை சந்திக்கும். 32 அணிகள் அச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. பின்னிரவு 3 மணி ஆட்டத்தில் கனடா தென்னாப்பிரிக்காவுடன் பொருதும். 30 நாள் ஆட்டத்தில் பிரேசில் ஜப்பானை சந்திக்கும். பூடி டீசல் முனைப்பு 10,000 மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். தேர்தல் காலத்தில் சமூக ஊடக உள்ளடக்கங்களை MCMC 24 மணி நேரமும் கண்காணிக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

மழை பெய்தா என்ன நிலவரம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கத்தான் செய்து. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கிறேங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் இன்னைக்குதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் வரும். அதனால கோவப்படக்கூடாது. எதை முடிக்கணுமோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் வேலை மிச்சம்ல.

0: மட்டுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். நீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகா
1: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்
2: எல்லாருக்கும் வந்துக்கா வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 மோனேஷ் நேரின் குரல் வராது. 2:15 மின்னல பிள்ளை கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
3: ஒரு நேரின் குரல்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: ஆமாங்க, ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கோலாயில் அமைந்துள்ள த காமன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி அப்படிங்கிறதுல லெவல் 1 முதலாம் மாடியில் நீங்கள் அந்த மண்டபத்தில் இந்த நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேனின் இசை மேற்பார்வையில் நம்ம நாட்டு கலைஞர்கள் சிறப்பாக கலை நிகழ்ச்சியாக இந்த முதல் கலப்படம்னு சொல்லாமா, இந்த ஆண்டின் முதல் கலப்படம் உங்களை கவரும் வகையில் அமையவிருக்கின்றது. யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய மலேசிய கலைஞர்கள் கார்த்திகன் வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி ஆகியோருடைய படைப்புகள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதே வேளையில் நண்ட ரமேஷ் அவரை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுல்ல, நேரடியாக நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஷானு உங்களை பார்க்கறதுக்காக வராங்க. சரி, இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டுமல்ல, நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால குடும்பத்தோடு வாங்க, நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் நீங்கள் நேரடியாக கண்டு ரசிக்கலாம். அதே வேளையில் யார் யார் கலைஞர்களெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருந்தோமோ கலப்படம் நிகழ்ச்சியின் வழியாக நேரடியாகவே நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து. ஜோஹர் மக்களே, குலாயில் இருக்கீங்களா, பக்கத்தில் இருக்கீங்களா, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரிதான், பக்கத்தில் வந்து எட்டி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். உங்களுக்காகவே கலப்படம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா, ஜோஹரில் தொடங்கிட்டோம். நம்ம அறிவிப்பாளர்களும் வரப்போகிறாங்க, குறிப்பாக தெய்வீகன் தாமரைச்செல்வன் மோகன் வராங்க. அதனால் உங்களை சந்திக்கிறதுக்காக தான் கிளம்புறோம். இங்கேருந்து கோலாலம்பூர்லேருந்து அவ்வளோ தூரம் உங்களை பார்க்கத்தானே வரோம். அவசியம் வாங்க.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

குறிப்பாக அந்த தம்ஸ் அப் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல காட்டி நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அனுப்புவோம்ல, அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப ரூடான ஒரு இமோஜி, அதாவது ரொம்ப ரொம்ப பார்க்கும்போதே இது வந்து என்ன அப்படி கடுமையாக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இருக்கக்கூடிய குறியீடாக அதை அவர்கள் பார்க்கின்றார்கள். இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான புலன செய்திகளுக்கு அனுப்பும்போது குறியீடுகள்லாம் அனுப்புவோம். சிலர் வந்து அன்பு இதயத்தெல்லாம் அனுப்புவாங்க, சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வண்ண வண்ண நிறங்களில் நீலம் மஞ்சள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு பொருள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த மாதிரி அடிக்கடி நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு சில குறியீடுகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம், ஆனால் அங்கே உள்ள போய் பார்த்தா அவ்வளவு இருக்கும். இப்போ காட்பந்து காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த பந்துகளை வந்து குறியீடுகளாகவும் அனுப்பிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எடுத்து பாருங்கள், பக்கத்தில் பிள்ளைகள் இருந்தால் கேளுங்க, அப்படியா உண்மையா பிடிக்காதா அப்படின்னு.

0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
2: சமையல் பிரமாதம்.
3: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்.
4: ஆக 2:15 உங்களுக்காகவே ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நேயரின் குரல் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வானொலியில பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம மின்னல் எஃப்எம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வானொலியில பேசணும் ஆசை இருக்கு அப்படின்னா எங்களுக்கு நீங்க மின்னஞ்சல் அனுப்பணும். storybox.minnal@gmail.com அப்படிங்கிறது தான் மின்னஞ்சல் முகவரி. நீங்க நம்முடைய சமூக வலைதளத்துல பார்த்தா கூட அங்கே சில காணொலிகள்லாம் இருக்கும். இன்றைக்கு மௌனேஷ் வந்து பேச போறாரு, பல்கலைக்கழக மாணவர். அவர் வந்து எப்படி பேசுறாரு, அவருடைய பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமாக 2:15 கேட்கலாம். ஒரு நேயரின் குரல்ல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைல பிற்பகல் 2:15. ஆக அடுத்த வாரமும் நீங்களும் பேசணும் அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைங்க. மறக்காம உங்களுடைய பெயர், கைபேசி எண், அது மட்டுமல்லாது சின்னதா ஒரு குரல் பதிவு, என்ன பேச போறீங்க அப்படிங்கறத சின்னதா எழுதி எங்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க. உங்களை நாங்க அழைக்க காத்துக்கிட்டே இருக்கோம். இந்த வானொலியில உங்களுடைய குரலும் ஒலிக்கக்கூடிய வாய்ப்பு யார் கையில இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிள்ளைகள் சமூக சீர்கேடுகள், போதைப்பொருள் பயன்பாடு, நன்னடத்தை இழத்தல் உள்ளிட்ட தவறான பாதையில் சிக்குவதை தடுப்பதில் தந்தையர் முக்கிய பொறுப்பு வகிக்க முடியும். குறிப்பாக பெற்றோரியலில் பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் கல்வியிலும் தந்தையரின் பங்களிப்பை வலுப்படுத்துவதில் தொடர் கவனம் செலுத்தப்படும். நிலையான குடும்பம், நல்வாழ்வுமிக்க சமூகம் என பாதுகாப்பான அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் இது மிகவும் அவசியம் என துணை பிரதமர் டெத்துஸ்ரீ ஃபடீலா யூசுப் தெரிவித்தார். மலாக்காவில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் கேபிடியன் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாள்கள் மேற்கொண்ட சிறிய அளவிலான விற்பனை திருவிழாவின் மூலம் நேற்று வரை 1.3 மில்லியன் ரிங்கிட் விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் சலுகை விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டன. இதில் குறிப்பாக ரஹ்மா மடானி விற்பனை திட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட வருகையாளர்கள் குவிந்ததாக கேபிடியன் துணை அமைச்சர் டாக்டர் சலி தெரிவித்தார். மலேசியா தாய்லாந்து எல்லையில் கள்ள குடியேறிகளை கடத்தும் கும்பல்கள் தற்போது மாறுபட்ட பாணியை மேற்கொள்வது கண்டறியப்பட்டுள்ளது. செயலாக்க தரப்பினரின் பார்வையிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் சிறிய எண்ணிக்கையிலான குடியேறிகளை மட்டுமே கடத்தி வருவதாக பொது நடவடிக்கை படையின் தென்கிழக்கு படைப்பிரிவு தளபதி எஸ்எஸ்சி அஹமது ரசி ஹுசேன் தெரிவித்தார். எனினும் அந்த நூதன முயற்சியை தமது தரப்பு பசிர்மாஸ் காவல்துறை தலைமையகத்தின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அவர் கூறினார். வெனிசுவேலாவை கடும் நிலநடுக்கம் உலுக்கிய 4 நாள்களுக்கு பின் இடிபாடுகளில் இருந்து 11 வயது சிறுவன் உயிரோடு மீட்கப்பட்டான். இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் இதனை உறுதிப்படுத்தினார். கரபலிடால்பில் அச்சிறுவன் மீட்கப்பட்டது ஆச்சரியமளிப்பதாகவும் அச்சிறுவனின் தன்னம்பிக்கை வியப்பளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் கராய்ச்சியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ராணுவ அதிகாரிகள் 3 கொல்லப்பட்டனர். ஜமாத் உல் அஹரார் கும்பல் உறுப்பினர்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக ராணுவ பேச்சாளர் கூறினார். ராணுவ முகாமை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 காயமடைந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி. வணக்கம்.

உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். 2:15 அதற்கு முன்பா 2 பாடல்களை கேட்டுருவோமா?

0: நேரம் பிற்பகல் மணி 2:15. வணக்கம் அன்பான நேர்களே, இன்றைக்கு ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில ஜோஹர்ல இருந்து துன் உசேன் ஆன் பல்கலைக்கழகத்தில இருந்து வந்திருக்காரு மோனிஷ். அவரு மென்பொருள் பொறியியலாளராக படிக்கிறாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரு இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எப்படி பேச போறாரு அப்படிங்கறது பாக்க போறோம். ஒரு நேயரின் குரலுக்கு போவா.
1: என்றென்றும் மாறா இளமை, உலக நடைமுறைக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் புதுமை, பாடல்களோ இனிமை. மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை கூறி இன்றைய ஒரு நேயரின் குரல் அங்கத்தில் இணைந்திருப்பது நான் உங்கள் மோனேஷ் மோகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நலமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று நான் பெரிதும் நம்புறேன். உங்க வாகனம், உங்க சமையலறை, இல்லனா உங்க திறன்பேசி மூலமா ஒலித்து கொண்டிருக்கும் இந்த குரல் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வார நாட்கள்ல வேலையை முடிச்சுட்டு வார இறுதியில ஓய்வெடுக்கும் உங்களுக்கு இந்நாள் ஒரு நன்னாளாக அமையட்டும். அதோட இல்லாம யாரும் பயணிச்சுட்டு இருக்கீங்களா? பாதுகாப்பாக பயணிங்க. ஏனோ ஒரு அறையில உட்கார்ந்துட்டு பேசும் ஒரு அறிவிப்பாளரா இல்லாம உங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் ஒருவரா இதனால்

சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு ஒரு அறிவிப்பாளரா மட்டும் இல்லாம பாடல்களை கேட்டு மகிழ்ந்து ரசிக்கும் ஒரு நேயராகவும் உங்களோட நான் இணைஞ்சிருக்கேன். ஒரு 6 பாடல்களை உங்களுக்காக அடுக்கி வச்சிருக்கோம். முதலாவதாக வேணும் புதிய தீவு தீவுன்னு வார இறுதியானாலே வீட்டு விட்டு வெளியேறி விடுமுறையை கழித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு பாடல் வருகிறது கொலம்பஸ் கொலம்பஸ்.

சற்று முன்பு ஜீன்ஸ் திரையிலிருந்து நம்ம பாடலை கேட்டு ரசித்தோம். ஏ ஆர் ரமணி இசையில் வார இறுதியில ஒரு சிலர் எங்கேயாச்சும் வெளியே போகலாம்னு வெளியே போவீங்க, ஒரு சிலர் எங்க வெளியே போறது மோனேஷ் வீட்டுல இருக்கலாம்னு தொலைக்காட்சி பார்த்துக்கொண்டோ இல்ல வானொலி கேட்டுக்கொண்டோ இருப்பீங்க. பொதுவா அந்த வார இறுதினாலே அப்பாக்களுக்கு ஒரு புது தெம்பு வந்துடும். அம்மாக்கள் அதாவது அவங்க மனைவி சொல்றதை செய்யறதை விட ஏதாச்சும் ஒரு பொருளோ இல்ல ஒரு சாதனமோ பழுது பாக்குறதுன்னு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். வார இறுதினாலே அவங்க சிறு வயசுல கத்துக்கிட்ட மொத்த வித்தையா இருக்குவாங்க. அந்த சாதனம் சரியாவுதோ இல்லையோ, ஆனா நம்ம அப்பாக்கள் சூப்பர் மேன் தாங்க, அது சரி பண்ணக்கூடிய வல்லவர்கள் தான் அவங்க. அவர்களுக்கு தந்திர தினம் முடிந்தாலும் என்னுடைய தந்திர தின வாழ்த்துக்களை கூறி அப்பாக்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று நிச்சயமா இருக்கும். அதே போல் எங்க அப்பாவின் விருப்ப பாடலை நான் ஒளிபரப்ப போறேன்.

உன்னை பார்த்த பின்பு நான் பரத்வாஜ் இசையில் எஸ்பிபி அவர்களின் குரலில் காதல் மன்னன் திரையில் இடம்பெற்ற பாடல் அது. 90 ஆண்டுகள்ல தமிழ் சினிமா ஒரு பெரும் சமுத்திரம் மாதிரி. அப்போலாம் ஒரு பண்டிகைக்கு 6 திரைப்படங்கள் வெளிவந்தது கூட இருக்கு. முக்கியமா குடும்ப படங்கள்னாலே அப்போ மிகவும் பிரபலமானவர் இயக்குனர் விக்ரமன். விக்ரமன் படம்னாலே இசை எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களாத்தான் இருப்பாரு. இப்போ பேசப்படும் இந்த இயக்குனர் இசையமைப்பாளர் காம்போ எல்லாம் அப்பவே தொடங்கிட்டாங்க. அவங்க எடுத்த வெற்றி படங்கள்ல ஒண்ணு இந்த சூரிய வம்சம். தொலைக்காட்சியில எப்ப போட்டாலுமே பார்த்து ரசிக்க கூடிய படம் தாங்க இது. இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் கூட சரத்குமாருக்கு தேவயானி வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையிலிருந்து ஒரு அழகான பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

பாட்டுக்கு முன்பு நம்ம சூரிய வம்சம் படத்துல வந்த மாதிரி காதல் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். காதல்னாலே என்ன சொல்லுவாங்க, மனசுக்குள்ள பட்டம் பூச்சி பறக்கும், சுத்தி பட்டாசு வெடிக்கும், காதல் பாடல்கள் நமக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கும் அப்படின்னு வெகு தொலைவுல இருந்தாலும் நம்ம மனசு நினைக்க சொல்ல அவங்கள. ஆனா இந்த காதல் என்பது ஒரு புரிந்துணர்வு, ஒருவரை புரிந்து கொண்டு அவரை நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தானே. எந்த மாதிரியான இன்ப துன்பம் வந்தாலும் குடும்பத்துல ஒருத்தனாகவோ இல்ல ஒருத்தியாகவோ நான் இறுதி வரை இருப்பேன் அப்படின்னு கொடுக்கற இந்த காதல் தான் தீரா காதல். நம்ம நேசிக்கிறவங்க பேரை சொல்றதுனால நமக்கு எவ்வளவு பிடிக்கும், அதே மாதிரி அவங்கள சொன்னாங்கன்னா

உன் பேர் சொல்ல ஆசைதான் தேவா அவர்களின் இசையில் கேட்டு ரசித்தோம். சரி, இப்ப வருகிற இந்த புதிய படங்களில் இந்த பழைய பாடல்கள் 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு பாடல்களை பயன்படுத்துவது ஒரு மிகப்பெரும் ட்ரெண்டா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான காட்சியை மெருகூட்டுறதுக்காக பாடல் வைக்கிறதும் சரி, அல்லது இந்த ரீஃபரன்ஸ் வைக்கிற கலாச்சாரம் இந்த புதிய இயக்குனர் மத்தியில பிரபலமா இருக்கு. இந்த சமீபத்தில் வித் லவ் திரைப்படத்துல அவள் வருவாளா பாடலை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப வெளிவரும் போது வாக்மேன்ல கேட்ட பாடல் இப்ப இருக்கிற ஜென்சி மத்தியிலும் பரிச்சயமாக தொடங்கிருச்சு, சமூக வலைத்தளங்களிலும் பரவ தொடங்கிருச்சு. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிறுத்தி நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம பயணிச்சுக்கிட்டு தாங்க இருக்கணும். எந்த ஒரு சவாலோ சந்தோஷமோ சோகமோ கவலையோ அதெல்லாம் பாத்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோட பயணிச்சீங்கன்னா உங்களால எவ்வித சவால்களை எப்படியாச்சும் சமாளிக்க கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ இது நடந்துருமோ இல்ல ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்காம டேக் இட் ஈஸி அப்படின்னு இருங்க. வாழ்க்கை அவ்வளவு கடினாலாம் இல்லைங்க, ரிஸ்கா இருந்தாலும் வாழ்க்கை ஜாலி பாஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மோனேஷ் மோகன். நன்றி, வணக்கம்.

0: பல்கலைக்கழக மாணவர் மோனிஷ் இன்றைக்கு ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அடுத்த வாரமும் நாம மீண்டும் ஒரு நேயரை அறிவிப்பாளராக சந்திக்க போறோம். பிற்பகல் 2:15 ஞாயிற்றுக்கிழமை, மறக்காம கேளுங்க.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.

0: லிங்கம்ஸ். இதன் பின்னே நீண்ட கால பாரம்பரியம். அதனால் தான்
1: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம்ஸ். லிங்கம்ஸ்
0: 90ஆம் ஆண்டிலே
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். கம்போங் சுங்கை பலாங் தராட் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இணைய அணுகல் சிக்கல் அங்கு புதிதாக அமைக்கப்பட்டு வரும் தொலைத்தொடர்பு கோபுரத்தின் மூலம் தீர்க்கப்படும் என தொடர்பு அமைச்சர் இடத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். செல்கோம் டிஜி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் இந்த இலக்கவியல் உள்கட்டமைப்பு திட்டம் இவ்வாண்டின் 3வது காலாண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜஹூர் பத்துபஹாத் ஸ்ரீ மேடான் தேசிய பள்ளியில் 7.66 மில்லியன் ரிங்கிட் செலவில் நிரந்தர பேரிடர் மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது நிர்மாணிப்பு நிறைவடைந்து செயல்பாட்டிற்கு தயாராக உள்ள நாட்டின் முதலாவது பேரிடர் மையமாகும். பேரிடர்களை எதிர்கொள்வதில் நாட்டின் தயார் நிலையை வலுப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள தீவிர முயற்சியின் ஒரு பகுதியாக இது உள்ளது என துணை பிரதமரும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவருமான டத்தோ ஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி தெரிவித்துள்ளார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் தொடர்பான சந்தேகத்திற்குரிய அல்லது போலி உள்ளடக்கங்களை சரிபார்க்க மலேசிய ஊடக மன்றம் MMC செமா பரிதா SB என்ற புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. நாளை முதல் அதிகாரப்படியாக தொடங்கவுள்ள இத்தளம் தேர்தல் காலம் முழுவதும் போலி தகவல்களை சரிபார்ப்பதோடு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள ஜிம்பாபேயில் அந்நாட்டிற்கு சொந்தமான முதல் எரிவாயு மின்சார விநியோகத்தின் முன்னோடி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆஸ்திரேலிய எரிசக்தி குழு மேற்கொண்ட ஆய்வில் அந்நாட்டில் எரிவாயு இருப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. வளங்கள் நிறைந்த ஜிம்பாபேயின் எரிசக்தி உத்தரவாதத்திற்கு இத்திட்டம் புத்துயிர் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரிய தீபகற்பத்தில் அணுவாயுதமற்ற சூழலை உருவாக்குவதில் தென்கொரியாவும் ஜப்பானும் மீண்டும் தங்களது கடப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளன. அத்துடன் இரு அண்டை நாடுகளும் தங்களது பாதுகாப்பு உறவில் புதிய முன்னேற்றமாக தேடி மீட்பு பயிற்சிகளை கூட்டாக இணைந்து நடத்த இணக்கம் கண்டுள்ளன. விளையாட்டு ஆசிய இளையோர் பூப்பந்து டி குழு நிலையிலான ஆட்டத்தில் தேசிய அணி முதல் நிலையை பிடித்துள்ளது. இன்று இந்தோனேசியாவை எதிர்த்து களமிறங்கிய தேசிய அணி 1-2 என்னும் புள்ளியில் வெற்றி பெற்றது. முன்னதாக குழு நிலையிலான இறுதிச் சுற்று ஆட்டத்தில் மலேசியா ஜப்பானை 55-51, 49-55, 55-48 எனும் புதிய புள்ளி எண்ணிக்கை முறையில் வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. சரி, நேரமே பொழுது மூன்று நான்காயிடுச்சு. சரி, இசை விஷயம்ல பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திக்கலாம்.

கார்த்திகும் அனுராதா ஸ்ரீராமும் பாடும்போது நடுவில் இடையில அந்த பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல் வரும்போது அந்த பாடலுக்கே அந்த குரலுக்கே மயக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது அவங்களுடைய குரல். சரி, அடுத்த மலேசிய பாடல் ஒன்றை கேட்க போறோம். அதிகாரி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் தான். இதுல வந்து திவாகர் சுகன்யா ஜெகதீசன் பாடலை கொண்டு வராங்க. ஃபெலிக்ஸ் தாசன் பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கின்றாரு. சமீஷன் மணிமாறன் பாடலுக்கு இசையை வழங்கியிருக்கின்றாரு. சரி, சுகன்யா ஜெகதீசன் அப்படின்னு சொல்லும் போது யார் அவங்க அப்படின்னா நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சிக்கு வராங்க. அவங்களும் பாடலை பாட போறாங்க. அதனால அவங்க பாடின பாடலை தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். பாடலை கேட்ட பிறகு உங்களுக்கே தெரியுது மலேசிய பாடலா இல்ல சினிமா பாடலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்து. அதனால நேரடியா நீங்க வந்து சுகன்யாவை பார்க்கணும் அப்படின்னா எங்க வரணும், 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கூலாயில தான் கலப்படம் நிகழ்ச்சி. நம்முடைய கலைஞர்கள் எல்லாம் கலந்துக்க போறாங்க, அவசியம் வாங்க.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்ப எல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
4: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
4: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
5: பாபாஸ் கருவாட்டு

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: சுசிலா, கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கறாங்க.
2: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
1: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
2: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
1: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
2: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
3: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

தேவிஸ்ரீ பிரசாத் திவ்யா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சில நேரங்களில் உற்சாகமான பாடல், இது போன்ற துள்ளல் இசை பாடல்களும் தேவைதான் இல்லையா? ஏன்னா நம்மளை உற்சாகமாக்குவதற்கும், அல்லது சில நேரங்களில் நீண்ட ஒரு சிந்தனையில் இருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வேற எங்கேயோ யோசனைகள் எல்லாம் இருக்கும். அதிகமாக யோசிக்காதீங்க, எவ்வளவுதான் யோசித்தாலும் நடக்கிறது தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, அதிகமாக யோசிக்காதீங்க அப்படின்றத விட நம்ம வந்து நம்ம திட்டங்கள் செயல்பாடுகள் அதெல்லாம் யோசிக்கும் போது இன்னும் ரொம்ப இப்படி வந்தால் அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி விளைவுகளை நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக யோசிக்கிறத விட்டுடணும். ஆனால் அதிகமாக யோசிக்கும் போது நமக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் ஏற்படும், இல்லைன்னா இப்படிலாம் நடந்துருச்சே அப்படிங்கிற வருத்தமும் வேறு மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதிகமாக யோசிக்காதீங்க, அவ்வளவுதான், பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அதுதான் நமக்கு வேணும்.

பாம்பே ஜெயஸ்ரீய ஹரிச்சரன் கொண்டு வந்த பாடல் அது. 3:37 இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, இந்த வேளையில நாம வந்து இன்றைக்குள்ள தேதியையோ இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். ஏன் இன்னைக்குள்ள நாள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28 ஜூன் மாதம். அப்ப ஏறக்குறைய இந்த மாதம் எப்போ முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே வேளையில ஜூலை இப்போ இன்னும் 2-3 பிறந்துடும். ஆக மாதங்கள் வந்து நாள்கள் கடந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓடுதா சுழலுதா அப்படின்னே தெரியல. இருந்தாலும் கூட சின்ன நினைவூட்டல் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு திட்ட வரையறை போட்டு வச்சுருப்பீங்களோ, அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு தீயா வேலை செய்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது எது எப்போ நடக்குமோ அப்போ அப்படி தான் நடக்கும். இருந்தாலும் உங்களோட முயற்சியை அதிகமாக்குறது நல்லது தான். ஆனால் உங்களுடைய உடலையும் முதல்ல முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நிதானமாக எதெல்லாம் முதல்ல முக்கியமோ அதை முதல்ல செய்துடுங்க. ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் வந்து சீக்கிரமா முடித்து விட வேண்டிய பட்டியல்ல இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு, சரி மற்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் பொறுமையா நிதானமா நேர்த்தியா அழகா பண்ணிடலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க போகின்றோம். சரி, மீண்டும் நாளைக்கு நாம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். ஆமா, இளமை உல்லாசம் தான், சரியா தான் கேட்டீங்க. எப்போதும் காற்றின் மொழியில தானே பார்ப்போம், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா பாத்துருவோம். அடுத்து நம்ம தீரா இசையில இனிய பாடல்களோடு வழக்கம் போலவே உங்களை சந்திக்க ரொம்ப ஆவலா உற்சாகமா நம்ம நளினி அச்சுதன் காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்துருங்க. அப்புறம் ஜேபி மக்களே, 4ஆம் தேதி 7ஆம் மாசம் மறந்துடாதீங்க, கலப்படம் உங்க ஊர்ல தான் நடக்க போகுது, எங்க குழாயில. மறக்காம வந்துருங்க. யார் யாருக்கிட்ட சொல்லணுமோ சொல்லி வர சொல்லிடுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பொது போக்குவரத்து நிலையங்களுக்கு அருகே உள்ள பிரசரண மலேசியா நிறுவனத்துக்கு சொந்தமான நிலங்கள் போக்குவரத்து சார் மேம்பாட்டு கொள்கையின் கீழ் மக்கள் வீடமைப்பு திட்டத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போக்குவரத்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள மேம்பாட்டு திட்டங்களில் வாகனம் நிறுத்தும் வசதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மேலும் சிறு நடுத்தர வணிகர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றார் அவர். நாட்டின் கடலோர போர்க்கப்பல் எல்சிஎஸ் திட்டத்திற்காக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை என்எஸ்எம்ஐ விநியோகிக்கும் ஆற்றலுடைய 4 நாடுகளை தற்காப்பு அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. நார்வே அதற்கான அனுமதியை ரத்து செய்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரச மலேசிய கடற்படையின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்படுவதை உறுதிப்படுத்தும் கூறுகளின் அடிப்படையில் நாடுகள் தேர்ந்தெடுக்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலின் நோடின் கூறியுள்ளார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய அண்மைய தாக்குதல்களுக்கு பிறகு தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க தான் உறுதியுடன் இருப்பதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் தெற்கு கடற்கரையில் உள்ள பல கண்காணிப்பு உளவு வசதி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களை ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. அமெரிக்க குடிநுழைவு சுங்க செயலாக்கத்துறை ICAயின் புதிய இயக்குநராக லென்ஸ் க்ரோயரை அதிபர் டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார். அத்தகவலை தனது த்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தளம் வழியாக அறிவித்ததுடன் ஸ்க்ரோயர் நியமனத்தை உடனடியாக உறுதிப்படுத்துமாறு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்ற மேலவையை கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு முன்னர் லென்ஸ் க்ரோயர் ஒக்லஹோமாவின் நெடுஞ்சாலை காவல் சுற்றுப்படை அதிகாரியாகவும் அமெரிக்க கடற்படை வீரராகவும் பணியாற்றியுள்ளார். விளையாட்டு ஆசிய இளையோர் பூப்பந்து. நாட்டின் இளம் பூப்பந்து வீராங்கனை லோசியோ ஜப்பானின் யத்சுஹிரோ நகரில் நடைபெறும் இப்போட்டியில் 2 பட்டங்களை வெல்வதை இலக்காக நிர்ணயித்துள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜெனவி லீமுடனும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அஹமத் ரிஸ்வான் ஜுல்வாக்கர் ரிசால் அஹ்மானுடனும் இணைந்து களம் காணும் ஜியோ 2 பிரிவுகளிலும் பட்டங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசை உங்களுக்காக தொடங்கியாச்சு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2026 ஜூன் மாதத்திற்கான நிறைவு ஞாயிற்றுக்கிழமை இது. அடுத்த ஞாயிறு ஜூலை 5 இருக்க போகுது. 8 வரைக்கும் திரா இசையோடு இணைந்திருக்க போறோம். உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடையது. அப்படியே மின்னலின் டிக்டாக் பக்கமா உடனே வாங்க, கருத்துக்களை பதிவு செய்யுங்க, அங்கேயும் பேசலாம். உங்கள் விருப்ப பாடல்களையும் நீங்க மின்னலின் டிக்டாக்ல வந்து விரும்பி கேட்கலாம். திரா இசையில் நான் உங்கள் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45.
2: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
2: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
2: அப்படியே அந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
2: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

அதுக்கப்புறம் 2007 வரைக்கும் நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். 80 பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லைங்க, சரிங்களா? 90 2007 வரைக்குமான பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம் டிக்டாக் நேரலையில் வந்து. அந்த வகையில் வந்து அடுத்து வரக்கூடிய பாடல் மனு எஸ் ஜானகி குரலில் வருது. இந்த பாடலை தங்கையா பெரியசாமி கண்ணு விரும்பி கேட்டிருக்காங்க. கண்ணுனா கண்ணா என்கிற கண்ணா, கண்மணி என்கிற கண்ணா தெரியல. ஆக கண்ணுவுக்காகவும் தங்கையா பெரியசாமி அவங்களுக்காகவும், அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருது மனோ எஸ் ஜானகி குரலில்.

ஹரிஷ் ராகவேந்திரா, ஃப்ரெண்ட்கோ, ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. நாம் வந்து இப்போ டிக்டாக் நேரலையில் இருக்கோம். நேர்கள் அங்கே வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் அங்கே வந்து இணைஞ்சிருக்கீங்க. இன்னும் இந்த பக்கம் வராதவங்க சீக்கிரமாக வாங்க. டிக்டாக்ல வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்க வந்து கேளுங்க, அந்த பாடலை கொடுக்க நாங்கள் காத்திருக்கோம். 90 ஆம் ஆண்டுகளின் பாடல்கள்.

0: உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்க.
1: பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 9 7 29 19.

லக்ஷ்மி விரும்பி கேட்டிருந்த பாடல் அது, பார்த்தது என்ன பார்வை என்னை வாட்டுதே அந்த பாடல். அதுக்கப்புறம் இப்போ நாம கேட்கக்கூடிய பாடல் வந்து ஹரிஹரன் பவதாரணி இணைந்து பாடியிருக்காங்க, என்னை தாளாட்ட வருவாளா. இந்த பாடலை வந்து அம்மு விரும்பி கேட்டிருக்காங்க காதலுக்கு மரியாதை திரையிலிருந்து. அதற்கு பிறகு அதனை தொடர்ந்து ஒரு பாடல், அந்த பாடலை முருகன் கேட்டிருக்காங்க மேட்டுக்கொடி திரையிலிருந்து. இன்னும் நீங்க டிக்டாக் பக்கமா வரலனா வாங்க வந்து சொல்லுங்க என்ன பாடல் உங்களுக்கு வேணும். இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எத்தனை பாடல்களை அழகா அடுக்கி உங்களுக்காக கொடுக்க முடியுமோ அந்த பாடல்களை நிச்சயமா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோங்க.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகன் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

மேட்டுக்குடி திரையில இருந்து அந்த விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பாடலை நம்ம கேட்டு வந்தோம். முருகன் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. டிக்டாக் நேரலையில் நிறைய நேயர்கள் இணைந்திருக்காங்க, அங்கதான் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நாம் கேட்கக்கூடிய பாடல் ஓ ராகினி அப்படின்னு ஆரம்பிக்குது. எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை சிந்து தனக்காக விரும்பி கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நூறாண்டுக்கு ஒரு முறை கோபால் சர்மா தேவி இணைந்து வழங்கியிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை குகணேஸ்வரி விரும்பி கேட்டிருக்காங்க. டிக்டாக் நேரலைக்கு வந்து இன்னும் நிறைய பேர் டிக்டாக் நேரலையில் இணைந்திருந்து சரி பரவாயில்ல மற்றவங்க கேட்கும் பாடலை நாமும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் கூட இருப்பீங்களே. உங்களுக்காகவும் வானொலியில் வீட்டிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்காகவும் பயணத்தில் இருக்கும் மற்றவர்களுக்காகவும் பாடல்களை இங்கிருந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க.

கோபால் சர்மா தேவி இணைந்து வழங்கியிருந்த அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க குகனேஸ்வரி. அடுத்து நாம் கேட்கக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வழங்கியிருக்கும் பாடல். இந்த பாடலை கோமலா தனபால் விரும்பி கேட்டிருக்காங்க. இன்னும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காகவும் அந்த பாடல் வருதுங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரதை நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
1: பிரசரண நிலங்களில் குறைந்த விலை வீடமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வலியுறுத்தல். ஜஹூர் தேர்தல் சட்டத்திற்கு புறம்பான உள்ளடக்கங்கள் குறித்து புகார் அளிக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். பிரசரண மலேசியாவிற்கு சொந்தமான காலி நிலங்களில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாடு என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் குறைந்த விலை வீடமைப்பு திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். எல்ஆர்டி நிலையம் அமைந்திருக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு திட்டங்களில் மக்கள் வீடமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது அவசியம். போதிய வாகன நிறுத்துமிடங்களை தயார் செய்யும் அதேவேளை சிறு நடுத்தர வணிகர்களுக்கான இடங்களை ஒதுக்குவது மூலம் தொடர்புடைய பகுதியின் வர்த்தக மதிப்பை உயர்த்த முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஷாலாம் தடத்தை உட்படுத்திய எல்ஆர்டி 3 இலகு ரயில் சேவை அதிகாரப்படியாக தொடங்கியுள்ளதை முன்னிட்டு அடுத்த ஒரு மாதத்திற்கு இலவச பயண சேவை சலுகையை பிரதமர் அறிவித்தார். இதில் அத்தடத்தில் அமைந்துள்ள இலகு ரயில் சேவை, பேருந்து சேவை ஆகியவையும் அடங்கும். ஜூன் 29 தொடங்கி ஜூலை 31 வரை பொது போக்குவரத்து பயனர்கள் அச்சலுகையின் வழி பயன்பெறலாம். இம்முனைப்பு பொதுமக்களை பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்த ஊக்குவிக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் இது தொடர்புடைய பகுதியில் நிலவும் அளவுக்கு அதிகமான சாலை நெரிசலையும் கட்டுப்படுத்தும் என்றார் அவர். ஷாலாமிற்கான 3 இலகு ரயில் சேவை LRT 3 அரசாங்கத்திற்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பின் வெற்றிக்கு சான்றாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஜஹூர் பத்துபாகாட்டில் உள்ள ஸ்ரீமேடான் தேசிய பள்ளியில் 7.66 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள பேரிடர் கால நிரந்தர உதவி மையம் PPKB மலேசியாவில் முதல் முறையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேரிடர் கால வசதியாகும். பேரிடர் காலங்களில் மக்களின் சமூக நலன் உடனடியாக பாதுகாக்கப்படுவதற்கான தயார் நிலையாக அம்மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் பகுதியாக உள்ளதால் இந்த முன்னோடி திட்டம் பதுபஹாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அம்மாவட்டத்தில் 2022 தொடங்கி இவ்வாண்டு வரை மொத்தம் 17 முறை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டத்தை மீறும் உள்ளடக்கங்கள், குறிப்பாக இனம், மதம், அரசராகிய 3-6 விவகாரங்களை எழுப்பும் உள்ளடக்கங்கள் குறித்து புகார் அளிப்பதில் பொதுமக்கள் பங்களிக்க வேண்டும். இவ்வாறு தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடேல் கேட்டுக்கொண்டார். தேர்தல் சட்டத்தை மீறும் வகையிலான எந்தவொரு குற்றமும், குறிப்பாக அது வேட்பாளரை உட்படுத்தியதாக இருப்பின், உடனடியாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என அவர் கூறினார். 16 ஜஹூர் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 56 தொகுதிகளில் 172 வேட்பாளர்கள் போட்டியிட தகுதி பெற்றுள்ளனர். முன்கூட்டியே தேர்தல் ஜூலை 7 நடைபெறும் வேளை வாக்களிப்பு ஜூலை 11 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகள் சமூக சீர்கேடுகள், போதைப்பொருள் பயன்பாடு, நன்னடத்தை இழத்தல் உள்ளிட்ட தவறான பாதையில் சிக்குவதை தடுப்பதில் தந்தையர் முக்கிய பொறுப்பு வகிக்க முடியும். குறிப்பாக பெற்றோரியலில் பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் கல்வியிலும் தந்தையரின் பங்களிப்பை வலுப்படுத்துவதில் தொடர் கவனம் செலுத்தப்படும். நிலையான குடும்பம், நல்வாழ்வுமிக்க சமூகம் என பாதுகாப்பான அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் இது மிகவும் அவசியம் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடீல யூசுப் தெரிவித்தார். சமகால சமூக சவால்களை எதிர்கொள்வதில் தந்தையர்கள் குடும்பத்தின் தேவையை நிறைவு செய்பவராக மட்டுமின்றி பிள்ளைகளின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் நன்னடத்தையை பேணி கட்டொழுங்கை வலுப்படுத்தி வழிநடத்தும் பொறுப்பையும் கொண்டிருப்பது அவசியம் என்றார் அவர். மலாக்காவில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் கேபிடியன் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி மூன்று நாள்கள் மேற்கொண்ட சிறிய அளவிலான விற்பனை திருவிழாவின் மூலம் நேற்று வரை 1.3 மில்லியன் ரிங்கிட் விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு 200க்கும் மேற்பட்ட பொருள்கள் சலுகை விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டன. இதில் குறிப்பாக ரஹ்மா மடானி விற்பனை திட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட வருகையாளர்கள் குவிந்ததாக கேபிடியன் துணை அமைச்சர் டத்து டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்தார். மடானி ரஹ்மா விற்பனை பொதுமக்களால் அதிகம் வரவேற்கப்படும் திட்டமாகும். குறிப்பாக அதில் இடம்பெறும் ஹாப்பி ஹவர்ஸ் சிறப்பு விற்பனை 50 விழுக்காடு வரை விலைக்கழிவை வழங்குவதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வாழ்க்கை செலவினம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விற்பனை திட்டம் மக்களின் சுமையை பெருமளவில் குறைக்கும் என்றார் அவர். கோலாலம்பூர், புத்ரஜயா உட்பட 10 மாநிலங்களில் 7 மணி வரை கனமழை பெய்வதோடு கடும் காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. பெர்லிஸ், பினாங்கு, கிடாவின், லங்காவி, குபாங் பாசு, குலின், பேராக்கின், கோலகங்சார், கம்பார், பகண்டத்தோ, கிளாந்தானின் குவாமுசாங், திரங்கானுவின் பசுத் சத்தியோ குவலனருஸ், பஹாங்கின் கேமரன் மலை, ராவோப், பந்தோங், ரொம்பின், ஸ்லாங்கூரின் ஹுலுஸ்லாங்கூர், பத்தாலின் கொலலங்காத் சிப்பாங், சரவாக்கின் கூ சிங், சபாவின் கனிங்காவ் ஆகியவற்றில் அந்நிலை ஏற்படும் என மெக்மலேசியா குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: எரிசக்தி சேமிப்பு விளக்குகளை பயன்படுத்தலாம். உலர்ந்த துணிகளை ஒரே நேரத்தில் மொத்தமாக தேய்க்கலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
1: தாய்லாந்து பத்தாயாவில் கொலை செய்யப்பட்ட 13 வயது பெண்ணின் உடல் பயணப் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பில் ஆஸ்திரேலியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 40 வயது ஆடவர் ஸ்வர்ணபூமி விமான நிலையத்தில் சனிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியது. அந்த 17 வயது பெண் தங்கியிருந்த அடுக்ககத்திற்கு சைமன் பீட்டர்ஸ் என்றதும் பின் அந்த பயணப் பெட்டியுடன் வெளியில் வந்ததும் மறைக்காணியின் மூலம் தெரிய வந்துள்ளது. அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் மேற்கொண்ட வான் தாக்குதல்களுக்கு ஈரான் அரசாங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அச்செயல் அமைதி பேச்சுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொது வசதிகள் மீதான தாக்குதல்கள் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் அது சுட்டிக்காட்டியது. இவ்வேளை நாட்டின் இறையாண்மையை காக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஈரான் சூளுரைத்துள்ளது. இதனிடையே அமைதி பேச்சு உடன்பாட்டு நடைமுறை மீறியதாக ஈரானும் அமெரிக்காவும் ஒன்று மற்றொன்றை சாடி வருகின்றன. பிரான்சில் அதீத வெப்பநிலையால் ஏற்பட்ட மரண எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. 85 விழுக்காடு மரணங்கள் 65 வயதுக்கு அதிகமானோரை உட்படுத்தியவை. கடந்த மாதம் தொடக்கம் அந்நாட்டில் கடும் வெப்பம் நிலவுவதாக தேசிய சுகாதாரத்துறை கூறியது. நாட்டின் சில பகுதிகளில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அத்துறை குறிப்பிட்டுள்ளது. இல்லை தி பிரான்ஸ் வட்டாரம் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வசிப்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து குழு நிலையிலான ஆட்டங்கள் இன்றுடன் நிறைவடைந்தன. அதனைத் தொடர்ந்து 32 அணிகள் அடுத்த சுற்றான நாக் அவுட்டுக்கு முன்னேறியுள்ளன. உபசரணை நாடுகளான மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா ஆகியவை தேர்வாகியுள்ளன. மேலும் ஆஸ்திரியா, அல்ஜீரியா, தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, பிரேசில், மொரோக்கோ, ஆஸ்திரேலியா, பராகுவே, ஜெர்மனி, ஐவரிகோஸ்ட், எக்வாடோர், நெதர்லாந்து, ஜப்பான், ஸ்வீடன், பெல்ஜியம், எகிப்து, ஸ்பெயின், கேப்பர்டே, பிரான்ஸ், நார்வே, செனகல், அர்ஜென்டினா, கொலம்பியா, போர்த்துகல், கோங்கோ, இங்கிலாந்து, குரோஷியா, கானா ஆகியவையும் நோக் அவுட்டுக்கு தகுதி பெற்றுள்ளன. அச்சுற்றில் பிரேசில், ஜப்பான், நெதர்லாந்து, மொரோக்கோ, அர்ஜென்டினா, கேப்பர்டே ஆட்டங்கள் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளன. பிரசரண நிலங்களில் குறைந்த விலை வீடமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வலியுறுத்தல். ஜோஹர் தேர்தல் சட்டத்திற்கு புறம்பான உள்ளடக்கங்கள் குறித்து புகார் அளிக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிச்சோதி. வணக்கம்.

கிரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். இங்கே நீங்கள் விரும்பும் பாடல்களை நாங்களே உங்கள் மனமறிந்து நாங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். சரிங்க, இன்றைக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பஸ்தரி ஜெயாஸ் எங்க வச்சு அந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் இவங்க தேர்வு செய்து கொடுத்துருக்கும் பாடல்களை தான் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் வந்து தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு. அதற்கு முந்தைய வாரம் கேட்ட கேள்விக்கு மிக சரியான பதிலை சொன்ன ஜெயந்தி நாயர் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பாடல்களை மிக அழகா நேர்த்தியா நமக்காக தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க. 6 மணிக்கு பிறகு அவங்களோட நாம பேச போறோம். ஆக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். தொடர்ந்து மனோ புவனா கொண்டு வரும் பாடல்.

0: நீங்கள் சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
1: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
2: அதுவா
3: சமையல் அறை சின்னம், சுவையிலே உச்சம்
0: லிங்கம்,
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் நேற்று காலமானார். தமிழ் திரைத்துறைக்கு கே பாக்கியராஜ் வழங்கியிருக்கும் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரின் உடல் அரசு மரியாதையோடு இன்று தகனம் செய்யப்பட்டது. அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்திப்போம். இவருடைய தயாரிப்பில், இவருடைய இயக்கத்தில் இவரை எழுதி இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தார். வேட்டிய மடிச்சுக்கட்டு திரைப்படம் 1998 இந்த திரைப்படம் வெளியானது. இசை தேவா இந்த படத்தை பூர்ணிமா பாக்யராஜ் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சாந்தனு வந்து பாக்யராஜின் மகன். இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இருப்பார். இந்த படத்தின் முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை மகனுடைய அந்த பாசம், தைரியம் அப்படிங்கிறது வந்து பயமின்மை அப்படிங்கிறது இல்லை, பயத்தை வெல்வதே உண்மையான தைரியம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருப்பார். குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக பெற்றோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். குடும்பம், நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை ரொம்ப உயர்வா இந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தின் பாடல்களுக்கு தேவா இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் குறித்து ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா, இந்த படம் பின்னர் இந்தியில் பாப்பா த கிரேட் என்ற பெயரில் கே பாக்யராஜ் இயக்கத்தில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. அந்த திரையிலிருந்து அடுத்து வரும் பாடலை கேட்கலாம், ஹரிஹரன் சித்ரா குரலில்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல தான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மை நேப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-309-19.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மீடல் எஃப்எம்.

ஆமாங்க, நாங்களும் கூட உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறோம். என்னன்னா, மீண்டும் கலப்படம் வருது. ஜோஹர் நேயர்களே, உங்களை சந்திக்க நாங்க வரோம். ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கோலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் தேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேனின் இசை மேற்பார்வையில் நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியாக கலப்படம் உங்களை கவரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண, குடும்பத்தோடு வந்துருங்க. நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் நீங்கள் ரசிக்கலாம். அதோடு நீங்களும் கூட கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுதுங்க. கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட மறக்காமல் வந்துருங்க.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்
1: இங்கே.

0: லிங்கம்ஸ்.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

நேரம் மாலைமணி 5:52 ஆயிருச்சு. 6 மணிக்கு பிறகு ஒரு நேயரின் தேர்வு பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கு பெஸ்ட் அரிஜயா ஸ்லைங்கரை சேர்ந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் இவங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இடம்பெற போகுது. இன்றைக்கு தீராயிசைக்கு பிறகு ஒரு காணொலி நம்முடைய மின்னலின் டிக்டாக் பக்கத்துல பதிவிடப்படும். அந்த காணொலியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க மிக சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரத்திற்கான வெற்றியாளர் நீங்க தாங்க. உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் ஒளியரும். உங்களை கூப்பிட்டு நாங்க உங்களுடைய தேர்வு பாடல்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் யார் தேர்வாக போறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கு தெரிஞ்சிருங்க. ஏறக்குறைய இன்றைக்கு காணொலி பதிவிட்ட பிறகு நீங்க பதில் சொல்லிடுவீங்க. பதில் சொன்ன பிறகு யார் அந்த அதிர்ஷ்டசாலி நேயர் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். 6 மணிக்கு பிறகு ஜெயந்தி நாயர் சங்கரன் அவங்களுடைய தேர்வு பாடல்கள்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: உங்களுக்காக மீண்டும் கலப்படம் ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். ஜோஹரின் 16ஆம் மாநில தேர்தலை முன்னிட்டு தொடர்பு அமைச்சு தகவல் துறையுடன் இணைந்து 2 முதன்மை ஊடக மையங்களை அமைத்துள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் துணை ஊடக ஆதரவு மையங்களாக 100 தகவல் பரவலாக்கல் மையங்கள் நாடி செயல்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிங்ஜிங் தெரிவித்தார். இந்த வியூக வசதிகள் ஜோஹர் ஸ்ரீ மலேசியா தங்கும் விடுதியில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணைய வேகம் 100 Mbps குறையாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். ஜோஹர் மூவாரில் உள்ள பள்ளியில் இவ்வாண்டு மே மாதம் 14 வயதுடைய மாணவர் பகடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் 17 வயது மதிக்கத்தக்க 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் மூவார், மலாக்கா, அலுர்காஜா பகுதிகளில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக மாநில காவல்படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சார் தெரிவித்தார். சம்பவத்தன்று பாதிக்கப்பட்ட மாணவர் நெஞ்சு பகுதியில் தாக்கப்பட்டதாக அவர் கூறினார். தென் சிரியாவில் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் சிலர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. பாதுகாப்பு மண்டலத்தில் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அங்கு சில நாள்களுக்கு தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேல் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். இவ்வேளை லெபனானிலும் காசாவிலும் இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து நிறுத்தப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். உகாண்டாவின் முதன்மை ஊடக குழுமத்தின் அலுவலகங்களை இராணுவம் முற்றுகையிட்டுள்ளது. அக்குழுமத்தின் பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி நிலையங்களை மூடும்படி இராணுவ தலைவர் முஹோசி கைனருகாபா உத்தரவிட்ட சில நாள்களில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிபர் யோவேசரி முசேவனியின் மகனுமான கைனருகாபாவின் அதிகாரம் அண்மைய நாள்களாக மேலோங்கியுள்ளது. அவரின் ஆணையின் கீழ் அரசியல்வாதிகள், சமூகவாதிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது ஊடகத்தின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் செயல்களிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். நிறைவாக விளையாட்டு. உலகக்கிண்ண போட்டிகளில் அதிக கோல் புகுத்தியவர் பட்டியலில் அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி 19 கோல்களுடன் தொடர்ந்து முதல் நிலையில் உள்ளார். இரண்டாம் இடத்தில் 16 கோல்களுடன் ஜெர்மனியின் மிரோஸ்லவ் க்ளோஸும் பிரான்சின் கிளியான் எம்பாப்பேவும் இருக்கின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை திராயிசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. மாலைமணி ஆறு ஆனாலே ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் ஒளியேறும். அதோடு அந்த நேயரோடும் நாம பேசுவோம். அந்த அதிர்ஷ்டக்கார நேயர் யார் இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சமூக ஊடகங்கள் போய் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பதிவு செய்திருக்கோம். இன்றைக்கு பெஸ்ட் அரிஜயா ஸ்லாங்குரை சேர்ந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் அவங்க தான் இன்றைக்கு பேச போறாங்க. ஏற்கனவே பாடல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்துட்டாங்க. இந்த பாடல்கள் தான் எனக்கு வேணும் இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கைவசம் இருக்கு. ஒரு பாடல்களை கேட்டுட்டு அதற்கு பிறகு நாம் ஜெயந்தியோடு பேசலாம்.

0: தொழில்நுட்பத் துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் PSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன்ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 3109079.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: திரைசையில் இணைந்திருக்கின்றோம். பெஸ்தரி ஜெயா ஸ்லாங்கரை சேர்ந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் அவங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இன்றைக்கு நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களோட நாம பேச போறோம். வணக்கம் ஜெயந்தி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? பெண்கள் கிட்ட வயசு கேட்க கூடாது. சரி சொல்லுங்க ஜெயந்தி, அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க.
1: எங்க அப்பா பேர் வந்து சங்கரன் நாராயணன் நாயர். வீட்டுலதான் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீட்டுலதான் இருக்கிறாரு. அம்மா பேரு சாந்தகுமாரி, அவங்களும் அப்பாவை பாத்துட்டு வீட்டுலதான் இருக்காங்க.
0: கூட பிறந்தவங்க
1: என்னோட சேர்த்து 4 பேர். 2 அண்ணன்கள், 1 அக்கா. பெரிய அண்ணன் பெயர் கீலன் நாயர், 2வது அண்ணனோட பேரு பிரபு நாயர், அக்காவோட பேரு கவித்ரா நாயர். என்னோட 2 அண்ணனுக்குமே திருமணம் ஆயிருச்சு. எங்க முதல் அண்ணி பேரு சாந்தி, 2வது அண்ணி பேரு ஹபிலஷா. என்னோட முதல் அண்ணனுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, அவர் விஷாலன் நாயர்.
0: என்ன பேரு?
1: விஷாலன்.
0: விஷாலன். விஷாலனுக்கு நல்ல அத்தையா நீங்க?
1: அப்படிதான் அவர் சொல்லுவாரு.
0: சரிங்க ஜெயந்தி, குடும்பம் பத்தி சொல்லியிருந்தீங்க, கூட பிறந்தவங்க, அவங்களை திருமணம் செய்து வந்தவங்க, அப்புறம் உங்க அண்ணன் மகன் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து என்ன பாடல கேட்கலாம் நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன பாடல் கேட்கலாம் நீங்க கொடுத்த அந்த வரிசையில்?
1: நான் கொடுத்த அந்த வரிசையில காதல் சொல்வது அந்த பாடல் கேட்கலாம்.
0: பத்ரி படத்துல இருந்து?
1: ஆமா.
0: சரிங்க, நீங்க கேட்டு நாங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோமா என்ன? தொடர்ந்து பாடலுக்கு போலாம்.
1: கண்டிப்பா.

0: ஏக மந்திரம் ஆறு
1: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின் FM.
3: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் FutureTech Academy. இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.

0: பாடல்களை தேர்வு செய்யறதுக்கு காரணம் இருக்காது. சில நபர்களை பிடிக்கும்னு சொல்றது கூட காரணம் இருக்காது. அந்த மாதிரி அந்த பாடல்
1: கேட்டுடலாம்
0: ஜெயந்தி.

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல அணைக்குதா.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19

0: எஸ்தர் ஜெயா ஸ்ரேங்கூரை சேர்ந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் அவங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்கள் தான் இன்றைய தீரா இசையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஜெயந்தி சொல்லுங்க, நீங்க உங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க?
1: என்னுடைய ஓய்வு நேரங்கள்ல பொதுவா வந்து நான் பாடல்கள் கேட்பேன். அதை தாண்டி ஏன்னா நான் வந்து வெளியே தங்கி வேலை செய்யறேன், வார ஏழுல ஒண்டி நான் வீட்டுக்கு வருவேன் என்னுடைய ஹோம் டவுனுக்கு.
0: ஓ, எங்க ஜெயந்தி வேலை செய்றீங்க?
1: வேலை செய்யறது வந்து தலிஞ்சயா. சோ நான் வார இறுதியில வீட்டுக்கு வருவேன். சோ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னாக்கா நான் என்னுடைய பெற்றோர் கூட தான் நேரத்தை செலவிடுவேன் மோஸ்ட்லி, பெற்றோர் அப்புறம் அக்கா கூட. அதை தாண்டி என்னோட பொழுதுபோக்கு அப்படின்னா பாடல்கள் கேட்கறது, அதுக்கப்புறம் அக்கா கூட பூப்பந்து விளையாடுறது, அந்த மாதிரி தான் என்னோட பொழுதுபோக்கு. மோஸ்ட்லி நான் வந்து பாடல்கள் தான் கேட்பேன். என்னோட பாடல் லிஸ்டிங் பாத்தீங்கன்னா மெலோடி, எல்லா வகையான பாடல்களுமே நான் கேட்பேன். ஆனா மோஸ்ட்லி எனக்கு வந்து மெலோடி சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, உங்களுடைய பாடல் தேர்வு பார்க்கும் போதே தெரியுது, நீங்க சொல்ற மாதிரிதான் பாடல்களை தேர்வு செய்து கொடுத்திருக்கீங்க. சரி, இந்த பாடல் தேர்வு நீங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கீங்க. இன்றைக்கு நீங்க வானொலியில பேசிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுல அம்மா என்ன சொன்னாங்க? நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னது அம்மா என்ன சொன்னாங்க?
1: அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப கண்டிப்பா நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
0: நண்பர்கள் கிட்டயும் சொல்லிட்டீங்க, உங்க கூட படிச்சவங்க இருப்பாங்கல்ல?
1: ஆமா, என்னோட குடும்பத்தினர்கிட்டயும் என்னோட நண்பர்கள் கிட்டயும் சொல்லியிருக்கிறேன். சோ என்னோட நண்பர்களும் என்னோட குடும்பத்தினரும் இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன்.
0: சரிங்க, அடுத்த பாடலுக்கு நீங்களே ஒரு அறிவிப்பு பண்ணுங்க பாக்கலாம். தீரா இசையில் தொடர்ந்து
1: அடுத்த பாடலாக உன் சமையல் அறையில்.
0: அடுத்த பாடலாக உன் சமையல் அறையில். ஜெயந்தி வீட்டு சமையல் அறையிலா? சரிங்க, கேட்கலாங்க.

0: சமயங்களில் தீராயி செயல் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு நேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதிர்ஷ்டசாலி நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை தீராயி இசை நிறைவடைந்த பிறகு நம்ம வந்து மின்னலின் டிக்டாக்ல ஒரு காணொலி பதிவு செய்வோம். அந்த காணொலியில ஏதாவது ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போம். இன்றைய தீராயி இசை சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வி அங்க இருக்கும். அந்த காணொலிக்கான கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு மிக சரியான பதில சொன்னவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்த வாரம் நிகழ்ச்சிக்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் ஒளியேறும். அந்த வகையில் இன்றைக்கு மிக சரியான பதிலை சொல்லி தேர்வானவர் பெஸ்ட் அரிஜய் அஸ்லைங்கரை சேர்ந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் அவங்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு தீராயி இசை நிறைவடைந்த பிறகும் ஒரு காணொலி பதிவிடப்படும். அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதில சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி நேயர். உங்களுடைய தேர்வு பாடல் தான் அடுத்த வாரம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தீராயி இசையில் ஒளியேறும். சரிங்க, தொடர்ந்து நம்ம வந்து ஜெயந்தி நாயரோட பேசலாம். சொல்லுங்க ஜெயந்தி. அம்மா அப்பா கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பா உடல்நல குறைவா இருக்காங்க, அப்பா பாத்துக்கிட்டு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்பா அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அப்பா அம்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா, எங்க 4 பேரை வளர்க்கறதுக்காக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி எங்க 4 பேரையும் வந்து நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்து எங்க 2 அண்ணனுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு அவங்க பெற்றோரா கிடைச்சதுக்கு நாங்க வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அம்மாவை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருடமாவே அவர் வந்து கொஞ்சம் உடல்நல சரியில்லாம தான் இருக்கிறாரு. அவரையும் பாத்துக்கிட்டு எங்க அந்த டைம்ல வந்து நாங்க 4 பேருமே வந்து படித்து கொண்டுதான் இருந்தோம். ஸோ அந்த டைம்ல இருந்து இப்ப வர வந்து எங்க எல்லாரையும் வந்து எல்லா விஷயத்துக்காகவும் எங்களுக்காக கூடவே இருந்து எங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து என் சார்பாகவும் சரி, என்னுடைய கூட பிறந்தவங்க சார்பாகவும் சரி, ஒரு மிகப்பெரிய நன்றிய இந்த இடத்துல தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: மனசுக்கு ரொம்ப தெரியலங்க. அது வந்து அதை கடந்து போகக்கூடிய அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும்ல.
1: அதுவும் உண்மைதான். அவங்க வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய அயன் லேடி அப்படின்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா, நீங்க கண்ணால் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அந்த இரும்பு பெண்மணி அப்படின்னு சொன்னா அது அம்மா தாங்க. இங்க இருந்து கதையை கேட்கும் போதே எங்களுக்கு அப்படி இருக்குன்னா, நீங்க அந்த அதையெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கீங்க. அம்மாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அம்மாவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல.
1: ஆமா, நீங்களே சொல்லிருங்க.
0: அம்மா ரொம்ப அருமையான பிள்ளைகள் உங்க பிள்ளைங்க. நீங்க கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது வந்து பெற்றோர் தான் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்க வந்து மக சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு கேட்க. அடுத்து அம்மா அப்பாவுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பா கொடுக்கலாம்.

0: திரைசையில் இணைந்திருக்கின்றோம். பெஸ்தரி ஜெயா ஸ்லாங்கோரை சேர்ந்த ஜெயந்தி நாயர் சங்கரன் அவங்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய தேர்வு பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க ஜெயந்தி, நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு திரைசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இன்று நான் அனுப்பின என்னுடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எல்லாரோட மனதிலையும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யாருக்காவது இந்த பாடல்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நான் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பாடல்களையும் அப்புறம் நான் பேசினது எல்லாத்தையும் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கும் ரொம்ப நன்றி.
0: நன்றி ஜெயந்தி. நிச்சயமா எந்த பிரச்சனையும் பண்ணிருக்காது. நீங்க தேர்வு செய்த பாடல்கள் மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குங்க. நாங்க எப்போதும் தீராயசியல் சொல்றது ஒண்ணுதான், உங்களுக்கு மயக்கத்தையும் கொடுப்போம், அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த மருந்தை தான் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஜெயந்தி, மீண்டும் வாய்ப்பு இருந்தால் பேசலாம். ரொம்ப அழகான பாடல் தேர்வு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். லங்காவி தீவுக்கான சிறப்பு கடல்வழி அவசர சேவை கொள்முதலுக்காகவும் ஆரம்பகட்ட செயல்பாட்டு செலவுகளுக்காகவும் 5.5 மில்லியன் ரிங்கிட்டை நிதியமைச்சு ஒதுக்கியுள்ளது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதன் சேவை செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இரண்டாம் நிதியமைச்சரும் லங்காவி மேம்பாட்டு வாரியம் லடா இணை தலைவருமான டத்தோசரி அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். இலக்கவியல் பொருளாதாரத்தின் மூலம் பொதுமக்கள் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள தொடர்பு அமைச்சு தேசிய தகவல் பரவலாக்கல் மையங்கள் நாடி உறுப்பினர்களை களமிறக்க உள்ளது. நாடி மையங்கள் வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக பொதுமக்கள் கூடுதல் தகவல்களையும் பயிற்சிகளையும் பெறுவதை இந்நடவடிக்கை உறுதி செய்யும் என அதன் அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். மலாக்கா சர்க்காம சட்டமன்ற தொகுதி மக்கள் இன்று திறக்கப்பட்ட 3 புதிய சமூக வசதிகளின் மூலம் ஆரோக்கியம், நல்வாழ்வு, மறுவாழ்வு சேவைகளை இனி மிகவும் வசதியாக பெற இயலும் என மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசுப் தெரிவித்துள்ளார். மடானி சமூக மறுவாழ்வு உடற்பயிற்சி மையம், மடானி மருந்து பெட்டக சேவை, நோர் ஏசான் சமூக மறுவாழ்வு திட்டம் ஆகிய இந்த 3 வசதிகளும் மக்களுக்கான சேவை வழங்கலை மிக நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் என அவர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் நியூ கலிடோனியாவில் 2019 பின் முதல் முறையாக தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது. இதற்கு முன் அப்பகுதியின் எதிர்கால அரசியல் குறித்த பேச்சுகள் முடங்கியிருந்தன. 2024 திட்டமிடப்பட்டிருந்த இந்த தேர்தல் தற்போது நடத்தப்படுவதால் அதன் முடிவுகள் நியூ கலிடோனியாவின் அதிகார வரம்பை நிர்ணயிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் தென்பகுதி கில்கிட் பலிஸ்தான் கூட்டரசத்தில் உள்ள தோர் பள்ளத்தாக்கில் கனமழை பெய்ததைத் தொடர்ந்து திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. வீடுகளும் விவசாய நிலங்களும் சாலைகளும் பொது வசதிகளும் சேதமடைந்ததாக உள்ளூர் செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக 1000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் நீர் மின்சார விநியோகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு. 2026-2027 பருவ A1 செமி ப்ரோ லீக் போட்டியை முன்னிட்டு பேரா அணியை நிர்வகிக்க புதிய தலைமை பயிற்றுநர் நியமிக்கப்படவுள்ளார். ஒவ்வொரு அணியும் கட்டாயம் AFC ப்ரோ டிப்ளோமா பயிற்றுநர் உரிம தகுதியுடைய தலைமை பயிற்றுநரை கொண்டிருத்தல் வேண்டும் என அமெச்சர் கார்பன் லீக் புதிய நிபந்தனையை விதித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

திரையிசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. திரையிசையில் தொடர்ந்து 7:30 வரையில் பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போறோம். 7:30 திடுக்கிடும் நொடிகள் அப்படிங்கிற தலைப்பில் வானொலி நாடகம் மறு ஒலிபரப்பாக உங்களுக்காக இடம்பெறும்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28.
3: ஆரம்பிக்கலாமா?
4: சிங்கப்பூர்
3: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
4: என்ன நடக்க போகுது?
3: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாயில இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
4: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா.
3: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
5: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
3: என்னங்க
5: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
3: வாங்க
5: எங்க
3: அட கலப்படத்துக்கு தாங்க.
6: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 0100 9072 7199.

ஏதேதோ தொலைந்து போகுது, இவருக்கு இதயம் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தொலைந்த இதயத்தை தேடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு உங்களின் இதயம் கூட காணாமல் போயிருக்கலாம், இன்றைய பாடல்களில் கொஞ்சம் அப்படியே தடுமாறி தடுக்கி விழுந்திருக்கலாம். சரிங்க, கலப்படம் மீண்டும் வருது, கலப்படம் மீண்டும் உங்களை சந்திக்க வருது. ஜோஹர் நேர்களே, உங்களை சந்திக்க நாங்கள் வரோங்க. July 4 சனிக்கிழமை அடுத்த வாரம் பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேனின் இசை மேற்பார்வையில் நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியாக கலப்படம் உங்களை கவரப்போகுது. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டுமில்லைங்க, நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். குடும்பத்தோடு வாங்க, நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் கண்டு ரசிக்கலாம். கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட நீங்க வரணும், நாங்க அங்கு உங்களுக்காக காத்திருப்போம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மீதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: நேரம் 7:30. மின்னலின் வானொலி நாடகம் காயத்ரி கண்டம்மா தயாரிப்பில் ஈஸ்வர் சேகரன் எழுதிய திகிலூட்டும் நொடிகள்.
3: இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணு தோணுது. நாம ஏன் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியான ஒரு ஜிம் ஆரம்பிக்கூடாது?
4: சாரி அண்ணா, நான் திரும்ப கூப்பிடுறேன்.
5: சக்தி, சக்தி, சக்தி, சக்தி, சக்தி. எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது. இவரு தப்பு பண்றாரு, எனக்கு துரோகம் பண்றாரு. இதை இப்படியே விடக்கூடாது, விடக்கூடாது.
6: அம்மா, அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ரத்தம் அம்மா, உங்க கால ரத்தம் வந்துகிட்டு இருக்கே. அம்மா, என்னம்மா ரத்தம் வருதுன்னு சொல்ற, பேசாம இருக்கீங்க.
5: என்ன
6: ரத்தமா?
5: வரட்டும்.
6: என்னம்மா நீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு உடஞ்ச கிளாஸ் மேல நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, இப்படி உட்காருங்க.
5: வேண்டாம், விடு.
6: விட்டுட்டு காய் இன்னும் ஆழமாகி வேதனைய தரவா?
5: உன் அப்பா தர வழிய விட இது ஒன்னும் பெருசு இல்ல.
6: அப்பாவா? என்னம்மா சொல்றீங்க, அப்பா என்ன பண்ணாரு?
5: ஒண்ணும் இல்ல, நீ போ.
6: மா, ரத்தம் நிக்காம வந்துகிட்டு இருக்குமா, நான் இதை கிளீன் பண்ணிட்டு மருந்து போட்டுட்டு போறேன்.
5: நான் பாத்துக்கறேன்.
6: மா, நான் சொல்றத கேளுங்க.
5: நான் பாத்துக்கறேன் சொல்றல, நீ போ.
3: ஹாய் ஷாலு, சாப்பிட்டியா? ஷாலு,
6: இன்னும் இல்லைப்பா, உங்களுக்கு தான் வெயிட்டிங்.
3: சாரிடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்பா போய் குளிச்சுட்டு
6: வந்துடுறேன். சரிப்பா.
3: அம்மா, அம்மாங்க, நான் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணல.
6: தெரியலப்பா, ஆனால் ரூம்ல தான் இருக்காங்க. கிளாஸ் உடஞ்சி அது அவங்க காலை கிழிச்சிடுச்சு. மருந்து போடவும் விடலை, மூட் ஸ்விங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
3: ஓ அம்மா, அப்படி இல்லைன்னா தான் நான் ஆச்சரியப்படணும். இப்பெல்லாம் அவ எதுக்கு கோச்சுக்கிறா, எதுக்கு கத்துறானே தெரியலடா.
6: அதான்ப்பா, எனக்கும் அம்மா பார்க்க ரொம்ப பயமா இருக்கு.
3: டீச்சர்ல வீட்டில் உன் ஒருத்திய சமாளிக்கவே நாங்கள் படாத பாடுபடுறோம். அவ தினமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறா, அவங்களை கையாளுறா, அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா?
6: ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதுமே, என்னை அட்டாக் பண்ணிடுவீங்களே.
3: சரிம்மா, நீ சாப்பாடு எடுத்து, நான் போய் குளிச்சுட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன்.
6: சரிப்பா.
3: அனு, குளிச்சிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் வா, பாத்ரூம் போகணும். அனு, அனு, ஐயோ, ஓகே அனு. ஹே, என்ன ஆச்சு உனக்கு? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது, பதில் சொல்ல தெரியாதா? அனு, அனு, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா உனக்கு?
5: நான் உங்களுக்கு அத்தனை தடவை கால் பண்ணேனே, அப்ப உங்க காது கேட்கல?
3: மீட்டிங்ல இருந்தேனோ, நான் தான் உன் கால் ஆன்சர் பண்ணி பிஸியா இருக்கேன்னு சொன்னேன், அப்புறம் கால் பண்ற சொன்னேன்.
5: சொன்ன மாதிரி கால் பண்ணீங்களா?
3: ஓ ஆமா, அது சாரிம்மா, வேலை பிஸியில மறந்துட்டேன்.
5: கால் பண்றத மட்டும் மறந்துட்டீங்களா, இல்ல என்னையே மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
3: என்ன உளறிட்டு இருக்கனே, உன்ன நான் போய் எப்படி கண்டதையும் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. சரி, என்னோட துண்டு எங்க? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், போய் சாப்பிடலாம், பயங்கரமா பசிக்குது.
5: முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் சாப்பிடலாம்.
3: என்ன சொல்லணும்?
5: ஏன் கால எடுக்கல? திரும்ப பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவும் இல்லை. அப்படின்னா என்னை விட அவ உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா ஆயிட்டால?
3: என்னது, என்ன பேசுற? யாரு,
5: யாருக்காக என்னோட காலை எடுக்காம விட்டீங்களோ அவதான்.
3: முட்டாளாட்டம் பேசிட்டு இருக்காத, நிஜமாவே ஒரு முக்கியமான மீட்டிங்ல தான் இருந்தேன், அதான் எடுக்க முடியல.
5: எடுத்திருக்கணும், நீங்க என் கால அவாய்ட் பண்ணாம எடுத்திருந்திருக்கணும்.
3: அப்போ நான் எந்த வேலையும் செய்யாம நீ எப்ப கால் பண்ணுன்னு காத்துக்கிட்டே இருக்கவா?
5: காதலிக்கும் போது இருந்தீங்க, இப்ப கஷ்டமா இருக்கு இல்ல?
3: இதுதான் இந்த தப்பத்தான் எல்லா ஆம்பளைகளும் கல்யாணத்துக்கு முன்ன தெரியாம செஞ்சிடறோம், அப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறோம்.
5: அப்ப நீங்க என் கூட விருப்பம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
3: அனு, என்னால முடியலமா, என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பாரு அனு, நீங்க பாருன்னு சொல்றல்ல,
5: தொடாதீங்க.
3: சரி, தொடல. ஆனா ஒண்ணு, உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கு இடம் இல்ல அனு.
5: நம்பிட்டேன்.
3: என்னோட வாழ்க்கை துணைனா அது நீ மட்டும்தான். சாம்பார், சிக்கன் சாம்பார் சூப்பரா இருக்குல்ல?
6: அம்மா சமையல் எப்பவுமே சூப்பரா தானே பார்க்கும்.
3: இல்லம்மா, இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் தூக்காதான் இருக்கு.
6: அம்மா, கால்ல இன்னும் வலி இருக்கா? மருந்து போட்டீங்களா? அம்மா,
3: அனு பொண்ணு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கா, பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்?
5: நான் போகணும்.
3: எங்க?
5: உங்க எல்லாரையும் விட என்ன அதிகமா நேசிக்கிற ஒரு இடத்துக்கு.
3: புரியல, எங்களை விட உன்னை யார் அதிகமா நேசிக்க முடியும்?
5: உங்களை நேசிக்க ஆள் இருக்கும் போது என்ன நேசிக்க யாரும் இருக்க மாட்டாங்களா என்ன?
3: அனு, நீ ஏன் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்க?
6: இஞ்சிட்டி சக்கரை குறைவா, காயத்ரி உனக்கு?
7: இல்ல, எனக்கு வேண்டாம். என்னடி ஆச்சு உனக்கு? கொஞ்ச நாள நீ ஒரு மாதிரியாவே இருக்கியே, ஏன்?
6: என் முகத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதா?
7: இல்லையே, எப்பவும் போலதான் இருக்க, ஆனா முகத்துலதான் கொஞ்சம் குழப்பம் தெரியுது. ஏன், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நீயும் சத்தியும் ஓகேயா தானே இருக்கீங்க? ஏய், என்னடி இது? கண்ணை தொட, யாராவது பாத்துட்டு போறாங்க. அப்புறம் கண்ணு காது மூக்கு வச்சு அவங்களே இல்லாத ஒரு கதையை திரிச்சு ஸ்கூல் முழுக்க பரப்பிடுவாங்க. அனு,
6: நிஜமா என்கிட்ட எந்த குறையும் இல்லதானே?
7: ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை பார்த்து பொறாமப்படுற அழகடி உனக்கு, அதுவும் வயசாக உன்னோட அழகு இன்னும் கூடிக்கிட்டே போகுதே தவிர கொஞ்சமும் குறையில. போதுமா?
6: இப்பவும் நான் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியறேன், மத்தவங்களுக்கு இல்ல.
7: அய்யோ, முதல்ல இப்படி பேசுறத நிறுத்திட்டு சூட ஆறதுக்குள்ள இந்த இந்த டீயை குடி குடி.
6: நான் ஹாஃப் டே எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்.
7: என்னடி திடீர்னு?
6: உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இல்ல, ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு.
7: அப்படியா? சரி, நான் வேணும்னா HM கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உன்னை கிளினிக்கு கூட்டிட்டு போகவா?
6: இல்ல இல்ல, வேணாம், நான் பாத்துக்கிறேன்.
7: அனு, சந்தேகம் அது நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு சத்ரு. நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட உன்னை இல்லாம பண்ணிடும், ஞாபகத்துல வச்சுக்கோ ப்ளீஸ்.
6: வச்சுக்க வேண்டியவங்களே வச்சுக்காதப்ப, நான் மட்டும் எதுக்கு வச்சுக்கணும்?
7: அனு, நீ பாக்குறது எதுவுமே நிஜம் இல்ல.
6: நான் என்ன பாக்குறேன்னு உனக்கு என்ன தெரியும்?
7: தப்பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், தீர விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வந்து உன்னோட வாழ்க்கையே நீயே வீணாக்கிக்காத.
6: நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு.
7: அனு, அனு, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடி. அனு, அனு, அனு, நில்லு அனு.
8: தெரிவது போல அவர் உள்ளம் தெரிவது இல்லை.
6: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஏன் இந்த செடிகள் எல்லாம் இப்படி வெட்டிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீங்க என்னன்னா எதையும் கண்டுக்காம பாடிக்கிட்டு இருக்கீங்க.
8: எல்லாம் நாடக மேடை, அதில் எங்கும் நடிகர் கூட்டம் உருவம் தெரிவது போல.
6: இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா?
8: இல்லை, உள்ளம் தெரிவது இல்லை, உள்ளம் தெரிவது இல்லை, இல்லை. இல்லை, ஏய், எதுக்கு எதுக்கு அதை புடுங்கி வீசுன சொல்லு. எதுக்கு அத புடுங்கி வீசுன? நான் என்ன செய்யணும், செய்ய கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? கேள்வி கேக்குற தைரியத்தை உனக்கு யாரு கொடுத்தா? என்ன எதுக்குற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளாகிட்டியா? சொல்லு சொல்லு, அவ்வளவு பெரிய ஆளாகிட்டியா? நீ அவ்வளவு பெரிய ஆளாகிட்டியா?
6: உங்களுக்கு என்னமா பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா?
8: ஆமா, நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், பைத்தியம். எப்படி ஆடுறேன்னு நான் பாக்குறேன்.
6: உனக்கு
8: பிடிக்கலையா? நல்லா தானே இருக்கு.
6: எது இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இது நல்லா இருக்கா உங்களுக்கு? நான் வெட்ட சொன்னாமா, நான் வெட்ட சொன்னாமா? ஏமா இப்படி வெட்டுனீங்க?
8: இனி அவன் எப்படி உன் பின்னால வரான்னு நான் பாக்குறேன்.
6: யாருமா யாரு?
8: அதான் உன் பின்னாடியே ஒருத்த சுத்திக்கிட்டு இருக்கானே அவன்.
6: மா, அது அபிஷேக், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மா.
8: இருக்கட்டும் இருக்கட்டும், இனி அவன் உன் பின்னாடி எப்படி சுத்துறான்னு நான் பாக்குறேன்.
6: நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையாமா? ஏமா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க?
8: தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க எல்லாரும் என் முதுகுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன், கொன்னுடுவேன்,
6: கொன்னுடுவேன்,
8: கொன்னுடுவேன், உங்க எல்லாத்தையும் கொன்னுடுவேன், கொன்னுடுவேன், கொன்னுடுவேன்.
3: என்ன இதானோ, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு ஷாலு இந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்க?
5: என்ன பண்ண?
3: ஏன் உனக்கு தெரியாதா?
5: படிக்க வேண்டிய வயசுல படிக்க மட்டும்தான் செய்யணும், அதை விட்டுட்டு வேற வேற வேலையை பார்த்தா இப்படிதான் செய்வேன்.
3: ஏய், அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாது?
5: ஆமா, முதல்ல ஃப்ரெண்டுன்னு தான் வருவானுங்க, அப்புறம் லவ்னு வானுங்க, அப்புறம் ஓடி போலான்னு வானுங்க, கடைசியா கையில புள்ளையோட வருவாங்க.
3: உனக்கு என்ன பைத்தியமா? நீ நம்ம பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற மறந்துடாத.
5: நான் எதையும் மறக்கல, தெரிஞ்சுதான் பேசுறேன்.
3: ஐயோ கடவுளே, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற?
5: நீங்க எல்லாம் சரியா இருந்தீங்கன்னா நான் சரியா தான் இருப்பேன்.
3: பிளீஸ் அனு, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உனக்கு ஏன் மேல கோவம்னா அது என்கிட்ட காட்டு. பாவம் அவ குழந்தை, அவளை கஷ்டப்படுத்தாத.
5: ஓஹோ, உங்க பொண்ணுனா உங்களுக்கு துடிக்குது, நீங்க என்ன கஷ்டப்படுத்தும் போது அது உங்களுக்கு தெரியல இல்ல?
3: இல்ல, அனு, எனக்கு புரியல. நான் உன்னை எப்ப கஷ்டப்படுத்தின?
5: எப்ப படுத்தாம இருந்தீங்க? காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் வேண்டியத நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல வேலை நாள் ஆகட்டும், லீவு நாள் ஆகட்டும், எனக்கு சீக்கா இருந்தாலும் சரி, நசாக கடந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் தானே பாக்குறேன்.
3: அனு,
5: நீங்களோ உங்க மகளோ ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி எனக்கு செஞ்சதுண்டா? எனக்கு செய்ய வேண்டாம். உங்க உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவும் இல்ல, படுத்துக்கிட்டே போனை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தே என்ன வேலை வாங்குறது? ஏன் நான் வேலைக்கு போகல, உங்களுக்கு சம்பாதிச்சு கொட்டல, எனக்கு மட்டும் கலப்பா இருக்காதா? நான் என்ன உணர்ச்சிகள் இல்லாத மிஷினா? நாளைக்கு என் பொண்ணு என் மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னா அவளுக்கு இது ஏதோ தேவையில்லை.
3: நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வீட்டு வேலை செய்யறதுதான் உனக்கு பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே.
5: நான் சொல்லிதான் என் கஷ்டம் உங்களுக்கு புரியணும்னா அப்புறம் எதுக்கு நீங்க என்னோட புருஷனா இருக்கீங்க? உங்களுக்கு தேவையானத நீங்க சொல்லியா நான் செய்யறேன். நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யல. அந்த மாதிரி நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க? நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த கிச்சனுக்குள்ளேயே கிடந்தாலும் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க கூட மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க நீங்க. நீங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க. உங்களுக்கு எல்லாம் எங்க மனசுக்கும் எங்க உடம்புக்கும் என்ன வேணும்னு எப்படி புரியும்? எப்படி புரியும்?
3: ஹலோ.

0: உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? பாத்ரூம்ல கிளீனர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஷாலினிக்கு அழகே அவளோட முடிதான், அதை வெட்டி அநியாயம் பண்ணி வச்சிருக்கியே. வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற என்ன அனு, இதெல்லாம் என்ன ஆச்சு உனக்கு?
1: தெரியல
0: அனு, டாக்டரை பார்க்க போலாமா?
1: நீயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு தானே நினைக்கிற?
0: ஹே இல்லடி, என்னால உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ டாக்டர் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அனு.
1: இல்ல காயத்ரி, இப்ப எனக்கு தேவை தனிமை. பிளீஸ் என்ன தனியா விட்டுட்டு நீ போய் உன் வேலையை பாரு.
0: என்ன அனு இது, உன்னோட ஆரோக்கியத்து மேல நீயே அக்கறை காட்டலனா அப்புறம் எப்படி?
1: அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிளீஸ் நீ இப்ப இங்க இருந்து போ.
0: அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால கெஸ் பண்ண முடியல சக்தி. ஆனா அவ உள்ளுக்குள்ள ஏதையோ ஒண்ணு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது.
2: என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொன்னாதானே நமக்கும் தெரியும். எந்த நேரமும் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு வெறும் சவத்தை பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு மட்டும் அவ பிரச்சனை என்னன்னு எப்படி தெரியும் காயத்ரி?
0: சக்தி, நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே?
2: என்ன, உங்க கூட்டாளி சந்தேகப்படுற மாதிரி எனக்கு வேற ஏதாச்சும் அஃபேர் இருக்கான்னு கேட்க போறீங்களா?
0: இல்ல, ஒருவேளை அவ இப்படி மாறுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒண்ணு இருக்கலாம்ல?
2: அம்மா தாயே, என்னோட வாழ்க்கையில அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. அதுக்கு நான் இடமும் தரமாட்டேன். போதுமா?
0: சரி, ஒருவேளை அவளை வெகேஷன் எதுவும் கூட்டிட்டு போனா அவளோட மனசு கொஞ்சம் மாறலாம் இல்ல? புது இடம், புது சூழல், அவளுக்கு நல்ல அருமருந்தா இருக்கும் இல்ல?
2: சரி காயத்ரி, இந்த வார கடைசியில் கூட்டிட்டு போறேன். கேமரனுக்கு வந்து பல வருஷம் ஆச்சுல.
1: அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா?
2: தெய்வமே, பிளீஸ் இங்க உன் கூட இந்த ரெண்டு நாள் என்னோட நேரத்தை ரொம்ப சந்தோஷமா செலவு பண்ணலாம்னு வந்திருக்கேன். அதை ஸ்பாயில் பண்ணிடாதம்மா.
1: அப்ப உங்க சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்றது நான் இல்ல?
2: நீ சொன்னா கேட்க மாட்டேன். நான் போய் செக்இன் பண்றேன். நீ உன் மனசுக்குள்ள இருக்கிற கோவத்தையெல்லாம் இதோ இந்த இயற்கையோட மடியில் அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்புறமா வா. சரியா
1: சக்தி, நான் அழகா இருக்கேனா?
2: உனக்கு என்ன குறை? தேவதையாட்ட இருக்க.
1: அப்புறம் எதுக்கு நீங்க என்ன பார்க்காம சுத்தி இருக்கிற மத்த லேடிஸ பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: நான் யார பார்த்தேன்?
1: நீங்க பார்த்தத நான் பார்த்தேன்.
2: அனு போதும், இதுக்கு மேல என்னால உன் கூட போராட முடியாது. ஓவர் ஸ்ட்ரெஸ்ல நீ ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னுதான் உன்னை இங்க வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த இயற்கை உன்னோட குழம்பி போயிருக்கிற மனசுக்கு நல்ல மருந்தா இருக்கும்னு நினைச்சேன்.
1: நான் பக்கத்துல இருக்கும் போதே உங்க பார்வை பல இடத்த தேடி அலையுதுனா நான் இல்லாதப்ப?
2: வாய் மூடணும். நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காத.
1: யாரு இருக்க சொன்னா பேசுங்க.
2: சத்தியமா சொல்றேன், உனக்கு உடம்புல பிரச்சனையே இல்ல, மனசுலதான் பிரச்சனானோ. சந்தேகம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. நீ உன்னை மாத்திக்கலன்னு வச்சுக்க.
1: மாத்திக்கலனா என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா?
2: நான் போக மாட்டேன், நீ தான் போவ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு.
1: ஆமா ஆமா, என்ன பைத்தியம்னு சொல்லி அனுப்பிட்டா நீங்க ஜாலியா இருக்கலாம்ல, உங்க இஷ்டம் போல. அதுக்குதானே
2: உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது. எப்படியாவது போ.
1: சக்தி, சக்தி
2: என்ன
1: எழுந்துருங்களே, எழுந்துருச்சு என்ன பாருங்க, கண்ணை திறந்து பாருங்களே.
2: என்னது இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா?
1: ஐயோ இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எழுந்துருங்களே.
2: என்ன என்ன சொல்ல
1: சக்தி? நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க?
2: என்ன, மணி ஒரு மணி ஆயிடுச்சு, நல்லா தூங்கிட்டு இத்தனை மணி கேக்குற கேள்வி அது?
1: கேக்குறதுக்கான பதில சொல்லுங்க. நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க சொல்லுங்க.
2: ஓ, மேல உள்ள காதல் இந்த அளவு தானு சொல்ற அளவுக்கு கணக்கு போட்டு நான் உனக்கு காதலிக்கலடி. வரையறை இல்லாமத்தான் நான் உனக்கு காதலிக்கிறேன், அவ்வளோ காதலிக்கிறேன். நீதான் என்ன புரிச்சுக்கவே மாட்டேற. திடீர்னுக்கே உங்ககிட்ட இவ்வளோ மாற்றம் வந்தோம். நாம் இப்படியா இருந்தோம், எவ்வளோ அந்யோன்யமா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இப்போ அதெல்லாம் எங்க போச்சு அனோ? எங்க போச்சு?
1: எதுவும் எங்கேயும் போகல, எல்லாமே என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு.
2: அனோ, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா?
1: கேளுங்க.
2: உனக்கு பர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்கா? உனக்கு எதுக்கு என் மேல இவ்வளவு கோபம்? திடீர்னு என் மேல எதுக்கு இவ்வளவு சந்தேகம்?
1: தெரியல சக்தி, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு எது நடந்தாலும் நீங்க கூடவே இருப்பீங்களே?
2: என்ன கேள்வி தானோ? என்ன கேள்வி? உன் கூட இல்லாம நான் எங்க போக போறேன்
1: சக்தி? உங்களை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க இல்லாம நான் இல்ல.
2: அனு,
1: நீங்க இல்லாம என்னால இருக்கவும் முடியாது சக்தி. I love you so much.
2: அனு,
1: I love you. I love you so much சக்தி.
2: அனு, அனு, ஏய் அனு, ஏய், என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு, கண்ணை திற. அனு, என்னாச்சு உனக்கு? கண்ணை திறமா, கண்ணை திற. ஹலோ, ஹலோ,
3: அனு, இப்ப எப்படி இருக்கீங்க?
1: ஃபீலிங் பெட்டர் டாக்டர்.
3: இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மிஸ்டர் சக்தி, என் கூட கொஞ்சம் வாங்க.
2: நிஜமாவே சொல்றேன் டாக்டர், அவ்வளோ ரத்தத்தை பார்த்ததும் நான் ரொம்பவே பயந்துட்டேன்.
3: மிஸ்டர் சக்தி, இப்பவாவது உங்க மனைவி என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா?
2: இல்ல டாக்டர், நான் கூட அவ இத்தனை நாளா என்கிட்ட நடந்துகிட்ட முறையை பார்த்து
3: அவங்களுக்கு மனநோயின்னு நினைச்சிட்டீங்களா?
2: ஆமா டாக்டர், அவளோட நடவடிக்கைலாம் அப்படித்தான் இருந்துச்சு.
3: மிஸ்டர் சக்தி, மிஸ்ஸஸ் அனுராதா இப்ப ஏர்லி மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க.
2: என்ன டாக்டர், ஏர்லி மெனோபாஸ்? எப்படி? அவளுக்கு இப்பதானே 45 வயசு ஆகுது, அதுக்குள்ள எப்படி? அது மட்டும் இல்லாம மெனோபாஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன? இவ்வளவு மோசமாக இருக்கும்.
3: யூஸ்வலி 50 வயசுக்கு மேலதான் பெண்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வாங்க. சிலருக்கு உங்க வைஃப் மாதிரி கொஞ்சம் ஏர்லியாவே வந்துடும்.
2: ஆனா அதுக்கும் அனு இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? எனக்கு நிஜமாவே எதுவும் புரியல.
3: மிஸ்டர் சக்தி, பெண்கள் அப்படிதான், யூஸ்வலி மந்த்லி பீரியட் வரத்துக்கு சில நாட்கள் இருக்கும் போதே நம்ம அவங்க கிட்ட ரொம்ப பெரிய மாற்றங்களை பார்ப்போம். அடிக்கடி மூச்சுவிங் ஆவாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்கு கத்துறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஒன்னு அந்த நேரத்துல அவங்க அனுபவிக்கிற வலி, ஓவர் பிளீடிங், இதுவும் அதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். அந்த டைமே அப்படின்னா மெனோபாஸ் அவங்க நெருங்குற காலகட்டத்துல இந்த அறிகுறிகள் எல்லாம் பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும்.
2: என்ன டாக்டர், பெண்கள் ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு பிரச்சனை எதிர்நோக்குறாங்களா? இதெல்லாம் தெரியாமலையா இத்தனை வருஷம் நான் அவ கூட வாழ்ந்திருக்கேன்?
3: நீங்க மட்டும் இல்ல மிஸ்டர் சக்தி, பொதுவா ஆண்களுக்கு இந்த மாதவிடாய் காலகட்டத்துல பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் தெரியாது. அவங்களும் வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்றது இல்ல. ஒரு சிலருக்கு இதோட சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டா இருக்கும், ஒரு சிலருக்கு அணு மாதிரி ரொம்ப மோசமா இருக்கும். அதுவும் 45 வயசுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய கவலைகள் வந்து சேர்ந்துடும் இல்லையா? உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், அளவுக்கு அதிகமா வேர்க்கும், எஸ்பெஷலி நைட் ஸ்வெட்டிங், தூக்கமின்மை, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்க அழகு போயிடும்னு பயப்படுவாங்க. அவங்க திருமண வாழ்க்கை பாதுகாப்பா இல்லாம போயிடும்னு நினைப்பாங்க. எப்பவும் போல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதனால அவங்க கணவர் விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயம் எல்லாம் சேர்த்துதான் அனுவ டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கு. உண்மைய சொல்லணும்னா பெண்களுக்கு இது ஆக்சுவலி லிவிங் த்ரூ ஹெல்.
2: அனுவ பழையபடி கொண்டுட்டு வரணும்னா நான் என்ன செய்யணும் டாக்டர்?
3: ரொம்ப நல்ல கேள்வி. மருந்து மாத்திரை விட இப்ப அவங்களுக்கு தேவை உங்க அன்பு, புரிதல், அரவணைப்பு தான். எல்லா சூழ்நிலையிலும் அவங்க கூட நீங்க இருப்பீங்கன்ற நம்பிக்கைய நீங்க அவங்களுக்கு தரணும். அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல என்ன தேவைப்படுதோ அதை நீங்க செஞ்சு தரணும். அதுவே உங்க மனைவி இந்த காலகட்டத்தை ரொம்ப சுலபமா கடந்து வர உதவியா இருக்கும்.
2: ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர்.
3: யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மிஸ்டர் சக்தி. இன்னும் 1 hourல நீங்க அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்.
2: ஓகே. அனு, என்ன மன்னிச்சிடணும். என் வேலையில காட்டினாக்கிறைய நான் உன் மேல காட்டாம விட்டது என்னோட தப்பு தான். சாரி, என்ன மன்னிச்சிடு. நீ ரொம்ப இண்டிபெண்டன்ட், எல்லாத்தையும் தனியா சமாளிச்சிடுவேன்னு நானும் கொஞ்சம் அலட்சியமா தந்துட்டேன். சாரிடா. உண்மை சொல்லணும்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன கோத்ரூ பண்றீங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு இது சரியா புரியாதுதான். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, என்ன மனுஷனும் இனிமே நான் உன்னை எப்பவுமே கஷ்டப்பட விட மாட்டேன், கஷ்டப்பட விட
1: மாட்டேன்.
2: நம்பிக்கை வர்றதுக்கு என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சிடுற.
1: பேச்சு மாற மாட்டீங்களே?
2: மாட்டேன்.
1: அப்படின்னா என கார் வரைக்கும் தூக்கிட்டு போங்க பாப்போம்.
2: தூக்கிட்டு தானே போனோம். இப்ப இப்ப ஏய், முன்ன மாதிரி இல்ல, நீ முன்ன மாதிரியே இல்லையே.
1: சக்தி, இறக்கி விடுங்க, கீழே இறக்கி விடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க.
2: தூக்கிட்டல பாக்கட்டும். ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போறேன், யாரு என்ன சொல்றது?

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் க. குணசேகரன், மலர்விழி சண்முகம், விஜயசாந்தி, தமிழ்ச்செல்வி மனோகரன், அறிமுகம் சுபா ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் ஈஸ்வர் சேகரன் எழுதிய திகிலூட்டும் நொடிகள். தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
0: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. வானொலி நாடகமும் கேட்டாச்சு. இப்ப நம்ம திரா இசைக்கு விடை கொடுப்போம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோடு பேச பிரவீன் குமார் வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கோங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
3: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் மடானி விற்பனை திட்டத்தை அதிகமான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஜி கியோங் தெரிவித்துள்ளார். சிறு தொழில் முனைவோரும் உள்ளூர் கூட்டுறவுகளும் வணிக வாய்ப்புகளை பெற இது துணை புரிகிறது. எனினும் அமைச்சின் நிதி வளத்தை கருத்தில் கொண்டு அத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அவர் கூறினார். இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 15,150 மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்தின் மூலம் 675 மில்லியன் மதிப்பிலான விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 19 மில்லியன் பயணித்தாளர்கள் பயனடைந்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாடி தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநிலத்தில் அன்னாசி தொழில்துறை 2021 தொடங்கி கடந்த 5 ஆண்டுகளில் 142 விழுக்காட்டுக்கும் அதிகமான சாகுபடி வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தற்போது மலேசிய அன்னாசி தொழில் வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 197 தொழில் முனைவோருடன் சேர்த்து 125.7 ஹெக்டர் பரப்பளவில் அன்னாசி பயிரிடப்பட்டுள்ளதாக மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது அக்மல் சாலி தெரிவித்தார். இந்தோனேசியாவில் 2 எரிமலைகள் ஒரே நேரத்தில் குமுறியதில் 1 கிலோமீட்டர் வரை அவை சாம்பலை கக்கியதாக தேசிய புவி ஆய்வியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாள் முழுவதும் செமுரோ எரிமலை அடர்த்தியான வெள்ளை நிற சாம்பலை கக்கிய நிலையில் லெவோதோபி லக்கிலாக்கி எரிமலை உள்ளூர் நேரப்படி காலை 10:16 மிகப்பெரிய அளவில் வெடித்து 900 மீட்டர் உயரம் வரை சாம்பலை வெளியேற்றியதாக எரிமலை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் இணக்கம் காணப்பட்ட ஹொர்மோஸ் நீரிணை வழியை தவிர்த்து மாற்று தடத்தை பயன்படுத்துவதற்கு எதிராக ஈரானின் உயர் பேராளர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். ஈரானில் பல்வேறு தளங்களை இலக்கிட்டு அமெரிக்க ராணுவம் சனிக்கிழமை தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து அராக்சி இந்த கூற்றை வெளியிட்டுள்ளார். அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்கிட்டு தெஹ்ரான் தாக்குதலை நடத்தியுள்ளது. நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. நாளை ஓராட்டம் மட்டுமே அட்டவணையிடப்பட்டுள்ளது. 32 சிறந்த அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் கனடாவும் தென்னாப்பிரிக்காவும் பொருதுகின்றன. இந்த 2 அணிகளுக்கும் இடையேயான ஆட்டம் அதிகாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல, அழகான ஞாயிற்றுக்கிழமை பொழுதா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா. இந்த ஒரு பொழுது எப்படி அழகா இருக்கும், நாளைக்கு திங்கக்கிழமை ஆரம்பிக்க போகுதுன்னு ஒரு மாதிரி பரபரப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பா. ஆனா நம்ம தாங்க இந்த மாதிரி பொழுதுகளை அழகாக்கிக்கணும். அதுக்காகவே காற்றின் மொழியில் இந்த ஒரு பொழுதை அழகாக்க, இதமாக்க, நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு பயணிக்க பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் இன்றும் காற்றின் மொழியில் இடம்பெற போகின்றது. கல்லூரி நிகழ்ச்சி இருக்கு, அப்புறம் அடிக்கடி எனக்கு அழைச்சா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நம்ம நேயர்கள் எல்லாரும். இன்னைக்கு நீங்க அழைக்க போறீங்க மலரும் நினைவுகளில் அழைத்து பாடல்களை கேட்க போறீங்க. தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள், தொடக்க பாடல் மிரப்பக்காய் அப்படின்ற திரையிலிருந்து இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கேன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கேன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.

சிட் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, 2026 ஃபீஃபா உலக கிண்ணத்தின் அனைத்து குழு சுற்று போட்டிகளும் வந்து முடிவடைந்து விட்டன. அடுத்ததாக மீதம் இருப்பது 32 அணிகள். அதன் ஆட்டங்கள் எல்லாம் இன்று பின்னிரவு, அதாவது நாளை பின்னிரவு தொடங்க உள்ளது. இவ்வளவு நாளா 4 ஆட்டங்கள் 3 ஆட்டங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருந்தோம். இனிமேல் ஒரு நாளுக்கு 2 ஆட்டங்கள் நடைபெற போகின்றது. அதுவும் நாளை வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான். தொடக்க இந்த 32 குழு சுற்று ஆட்டம் பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா கனடாவை எதிர்கொள்றாங்க. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 1 மணிக்கு பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்றாங்க. அதே செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா பின்னிரவு 4:30 ஜெர்மனி மற்றும் பராகுவே மோதுறாங்க. இந்த 32 குழு சுற்றும் ஒரு மாதிரி பார்க்கறது, எந்தெந்த அணி வந்து ஜெயிக்க கூடும் வெல்லக்கூடும் அப்படின்னு ஒரு மாதிரி தெரியுது. ஆனால் அந்த 16 குழு சுற்றுக்கு போக போக தான் வந்து போட்டி இன்னும் சூடுபிடிக்க போகுது. பார்ப்போம் இந்த 32 குழு சுற்றுல. குழு சுற்றில் நிறைந்திருந்த மாதிரியே நிறைய அதிர்ச்சிகள் ஆச்சரியங்கள் வரலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்த பாடல் ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க. இதோ

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
3: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

ஸ்ரீகிருஷ்ணா மற்றும் அஞ்சனா சௌமியா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்கள். ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்துள்ளோம். தெலுங்கு சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னா ஒருவர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாரு. அவர் தான் எஸ் எஸ் ராஜமௌலி. இவர் இயக்கி வரும் இந்த வாரணாசி அப்படின்ற திரைப்படம் அடுத்த வருடம் ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியாக உள்ளதா, அந்த ஒரு தகவல் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இந்த வகையில பார்த்தோம்னா அவருடைய திரைப்படங்களான RRR மற்றும் பாகுபலி இந்த திரைப்படங்களின் சிறப்பு திரையிடல் சமீபத்தில் நடந்துள்ளது. அங்க நம்ம இயக்குனர் ராஜமௌலி கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே இவர் படம்னா அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. அதனால இந்த திரைப்படத்தின் என்னென்ன மாதிரியான காட்சிகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்பிரிக்க நாடு இருக்கு இல்லையா, அங்க உள்ள அந்த அடர்ந்த காடுகள், அண்டார்டிகாவோட அந்த பனிப்பரப்புகள், அப்புறம் ராமாயணத்தின் அந்த தெய்வீக அந்த கற்பனை உலகம் இருக்கு இல்லையா, இவர் கற்பனை செய்த உலகம், இது எல்லாமே இணைந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த பிரம்மாண்ட காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் உருவாகி வருவதா சொல்லியிருக்காரு. என்னதான் இவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்தின் அடித்தளம் அப்படின்றது ஒரு தந்தை மகன் அவங்க இருவருக்கிடையே உள்ள உணர்வு பூர்வமான ஒரு பிணைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த திரைப்படத்திலிருந்தே அடுத்த பாடலை கேட்கலாம். ஸ்ருதி ஹாசன் மற்றும் காலபைரவா கொண்டு வராங்க இதோ.

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஜாவித் அலி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இந்த ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் எல்லாத்தையும் நீங்க ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக இலவசமா கண்டு கழிச்சிட்டு இருப்பீங்க. எப்படி இருக்கு, இன்னும் அடுத்தடுத்த போட்டிகளையும் நீங்க கண்டு கழிக்கலாம். இந்த 32ஆம் குழு சுற்று வேற ஆரம்பிக்க போது இல்லையா, இன்று பின்னிரவு தொடங்கி. சரிங்க, நிறைய சாதனைகள் படைக்கப்பட போகின்றது இந்த உலக கிண்ண தொடரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இந்த ஒரு சாதனை, இதை பற்றி இன்னைக்கு காலையிலலாம் சமூக ஊடகங்களில் அதிகமான பதிவுகள். என்னன்னு பார்த்தோம்னா, இதுவரை வரலாற்றிலேயே அதிகமான சொந்த கோல்கள், அதாவது ஓன் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தான் விளையாடுற அந்த அணிக்காகவே வந்து அவங்களுக்கு எதிராகவே இந்த கோல் புகுத்தும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொந்த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை வரலாற்றில் அதிகமாக சொந்த கோல்கள் அடிக்கப்பட்டது புகுத்தப்பட்டது இந்த ஒரு உலக கிண்ணத்தில் தான். இந்த ஒரு சாதனை பார்த்தோம்னா 2018 ஆண்டு நடந்துச்சு இல்லையா அந்த உலக கிண்ணம், அதில் 12 சொந்த கோல்கள் புகுத்தப்பட்டன. இப்பதான் வந்து குழு சுற்றே முடிஞ்சிருக்கு இந்த 2026 உலக கிண்ணத்துல, ஆனா ஏற்கனவே 12 கோல்கள் புகுத்தப்பட்டு விட்டன சொந்த கோல்கள். ஆக எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எந்த சாதனை வருதோ இல்லையோ, இந்த அதிகமாக சொந்த கோல் அடிக்கப்பட்ட சாதனை இந்த உலக கிண்ண தொடருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இன்றைய கல்லூரி நிகழ்ச்சி 2:10 மேல இதிலும் உலக கிண்ணத்தை பற்றி, இந்த குழு சுற்றுக்களை பற்றி நிறைய பேச போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தெலுங்கு திரை தொகுப்பின் அடுத்த பாடல் தி கொண்டு வராங்க இதோ.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு என்னலப்பா?
0: அதேதான்.

0: ஷாலாம் மூன்றாம் இலகுரயில் தடத்தில் போக்குவரத்து சார் மேம்பாட்டு திட்டத்திற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மடானி விற்பனை திட்டம் சிறு வணிகர்களுக்காக விரிவுபடுத்த பரிசீலனை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். போக்குவரத்து சார் மேம்பாட்டை செயல்படுத்த ஷாலாம் மூன்றாம் இலக ரயில் LRT 3 நிலையங்களுக்கு அருகில் உள்ள பல்வேறு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்த்ரி லோக் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ அண்டலாஸ், கயு ஆரா, பண்டார் புகை திங்கி, ஜொஹான் சத்தியா ஆகிய LRT நிலையங்களுக்கு அருகே வர்த்தக மையங்களையும் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கான பெரிய நிலங்கள் உள்ளதாக அவர் கூறினார். ஷாலாம் மூன்றாம் இலக ரயில் திட்டத்தின் அதிகாரப்படி திறப்பு விழாவுக்கு பின் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் மடானி விற்பனை திட்டத்தை அதிகமான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஜி கியாங் தெரிவித்துள்ளார். சிறு தொழில்முனைவோரும் உள்ளூர் கூட்டுறவுகளும் வணிக வாய்ப்புகளை பெற இது துணை புரிகிறது. எனினும் அமைச்சின் நிதி வளத்தை கருத்தில் கொண்டு அத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அவர் கூறினார். இவ்வாண்டு முதல் 6 மாதங்களில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 15,150 மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்தின் மூலம் 675 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்துள்ளார். 30 விழுக்காடு வரையிலான சிறப்பு தள்ளுபடி சலுகைகளை கொண்ட இந்த மலிவு விலை விற்பனை திட்டத்தின் கீழ் 19 மில்லியன் பயனீட்டாளர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறினார். இத்திட்டம் விலை கட்டுப்பாட்டுக்கான தற்காலிக நடவடிக்கையாக மட்டுமல்லாது மக்களின் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் பெறுவதற்கான முதன்மை தேர்வாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் இணைய சேவை நிலையாக இருப்பதை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உறுதிப்படுத்தும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிங்ஜிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரையும் அரசியல் கூட்டமும் அதில் அடங்கும். இணைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் பகுதிகளில் தொடர் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கூடும் கூட்டங்களை அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்யும் நிலையில் இணைய சேவை நிலையாக இருப்பதை உறுதிப்படுத்த இது அவசியமாகிறது. லங்காவி தீவுக்கான சிறப்பு கடல்வழி அவசர சேவை கொள்முதலுக்காகவும் அதன் ஆரம்பகட்ட செயல்பாட்டு செலவுகளுக்காகவும் நிதியமைச்சு 5.5 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அடுத்தாண்டு தொடக்கத்தில் இதன் சேவை செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இரண்டாம் நிதியமைச்சரும் லங்காவி மேம்பாட்டு வாரியம் லடா இணை தலைவருமான டத்தோசரே அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். லங்காவி மக்களுக்கும் அங்கு வரும் சுற்றுப்பயணிகளுக்கும் விரைவான அவசரகால மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய இச்சேவை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த கடல்வழி அவசர சேவை சுல்தானா மலிகா மருத்துவமனையால் இயக்கப்படும். இதன் முக்கிய பணி லங்காவி மருத்துவமனையிலிருந்தும் மேலதிக சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை நிலப்பகுதிக்கும் பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பது என்று அவர் விளக்கினார். மலேசியர்களிடையே ஒற்றுமை வலுப்பெற்றுள்ளது. மேலும் நாட்டுப்பற்று மேலோங்கியுள்ளதோடு தேசிய கழக மீதான நம்பிக்கையும் அதிகரித்துள்ளதாக 2025 தேசிய ஒற்றுமை குறியீடு தரவு காட்டுகிறது. 12வது மலேசிய திட்டத்தில் நிர்ணயித்த இலக்கை வெற்றிகரமாக கடந்து மக்களிடையேயான ஒற்றுமை நிலை 0.7/1 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய ஒற்றுமை ஒருங்கிணைப்புத்துறை தலைமை இயக்குநர் ஜுல்கிஃப்லி ஹாஷிம் தெரிவித்துள்ளார். 2018 2022 ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு ஏறுமுகமாக மதிப்பை காட்டுவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மலாக்கா அன்னாசி தொழில்துறையில் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மாநில புறநகர் மேம்பாடு வேளாண் உணவு உத்தரவாத ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது அக்மல் சாலே தெரிவித்துள்ளார். மலேசிய அன்னாசி தொழில்துறை வாரியத்தில் பதிவு செய்த 197 தொழில் முனைவோர் 2021 தொடங்கி கடந்த 5 ஆண்டுகளில் 125.7 ஹெக்டர் நிலத்தில் அன்னாசி பழங்களை பயிரிட்டுள்ளனர். அவற்றுள் மிக அதிகமாக அலூர் காஜாவில் 67.1 ஏக்கரில் அன்னாசி பழங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. பழ பயிரீட்டை தவிர்த்து வேளாண் சேர் உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் வெளியிடும் ஆற்றலை மலாக்கா கொண்டுள்ளதற்கு இத்தொழில்துறை வளர்ச்சி சான்று பகர்வதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இந்தோனேசியாவில் இரு எரிமலைகள் ஒரே நேரத்தில் குமுறியதில் 1 கிலோமீட்டர் வரை அவை சாம்பலை கக்கியதாக தேசிய புவி ஆய்வியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் உயிர்ப்புடன் இருக்கும் எரிமலைகளுள் கிழக்கு ஜாவாவில் உள்ள செமிரோ எரிமலையும் கிழக்கு நூசா திங்காராவில் உள்ள லெவோதோபி லாக்கிலாக்கி எரிமலையும் அடங்கும். நாள் முழுவதும் 5 முறை குமுறிய செமிரோ எரிமலை அடர்த்தியான வெள்ளை நிற சாம்பலை கக்கியதாகவும் இந்த வெடிப்பு 130 வினாடி நீடித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவளை லெவோதோபி லாக்கிலாக்கி எரிமலை 6 முறை குமுறிய வேளை உள்ளூர் நேரப்படி காலை 10:16 மிகப்பெரிய அளவில் வெடித்து 900 மீட்டர் உயரம் வரை சாம்பலை வெளியேற்றியதாக எரிமலை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் இணக்கம் காணப்பட்ட ஹோர்மோஸ் நீரிணை வழியை தவிர்த்து மாற்று தடத்தை பயன்படுத்துவதற்கு எதிராக ஈரானின் உயர் பேராளர் அபாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். இது மேற்காசியாவில் பதற்றத்தை அதிகரிக்கும் என அவர் கூறினார். மோதலை தொடங்கியுள்ள அமெரிக்காவும் ஈரானும் சண்டை நிறுத்த உடன்பாட்டை மீறியதாக ஒருவரை ஒருவர் சாடியுள்ளனர். இதனிடையே வளைகுடா நாடுகளுடன் பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவ வேண்டும் என்று அராக்சி அழைப்பு விடுத்தார். ஈரானில் பல்வேறு தளங்களை இலக்கிட்டு அமெரிக்க ராணுவம் சனிக்கிழமை தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து அராக்சி இந்த கூற்றை வெளியிட்டுள்ளார். நாட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவாக உள்ள வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா தாய் நாட்டிற்கு திரும்புவதாக உறுதியளித்துள்ளார். மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களை எதிர்நோக்கியுள்ள அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 78 வயது ஹசினா 2024 ஆகஸ்ட் நிகழ்ந்த மாணவர் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தமது 15 ஆண்டுகால ஆட்சியை கைவிட்டு அண்டை நாடு இந்தியாவிற்கு தப்பி ஓடினார். அதன் பிறகு அவர் பொதுவில் வெளிவரவில்லை. மரண தண்டனையை கண்டு பயப்படவில்லை என கூறிய அவர், இது சட்டத்துக்கு எதிரான அரசியல் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டுள்ள முடிவு என சாடினார். இந்திய ஒளிபரப்பாளர் NDTV உடனான நேர்காணலில் ஹசினா இவ்வாறு கூறினார். பிரான்சின் கிழக்கு பகுதியில் தொம்லே நகருக்கு அருகே பொதுமக்கள் பயணம் செய்த சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொம்லே விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியை முற்றிலும் தவிர்க்குமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. வான் சாகச பயணத்தை மேற்கொள்வதற்காக ஒரு குழுவினரை ஏற்றுச் சென்ற விமானம் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விளையாட்டு. 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கான தேசிய பூப்பந்து போட்டி. ஆடவர் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளின் 2ஆம் சுற்றில் இஸ்லாமூரின் முகமது ஹசிக் முகமது நஜிப்பும் ஓ ஷான்சியும் வெற்றியடைந்தனர். இறுதி ஆட்டத்தில் முகமது ஹசிக் மலேசிய பூப்பந்து சங்கத்தின் ரொஸ்லி ரசிக் டேனியலை 15-10 15-7 என்னும் புள்ளிகளில் வெற்றி கொண்டார். இவளை மகளிர் பிரிவில் ஷான்சி லீம் ஜி ஷினை 15-6 19-17 என்னும் புள்ளிகளில் வீழ்த்தினார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சபாவையும் ஜொஹூரையும் சேர்ந்த முகமது நூர் அசார் ஜுனைடி ஜியாவ் யூ ஹாங் இணையினர் வெற்றி பெற்றனர். கலப்பு இணை பிரிவில் தான்சியாங் வெனிகோவி இணை வாகை சூடியது. தொடர்ந்து உலகக்கிண்ண கார்பந்து. நாளை ஓர் ஆட்டம் மட்டுமே அட்டவணையிடப்பட்டுள்ளது. 32 சிறந்த அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் கனடாவும் தென்னாப்பிரிக்காவும் பொருதுகின்றன. இந்த இரு அணிகளுக்கும் இடையேயான ஆட்டம் அதிகாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. ஷாலாம் 3 இலகுரயில் தடத்தில் போக்குவரத்து சார் மேம்பாட்டு திட்டத்திற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மடானி விற்பனை திட்டம் சிறு வணிகர்களுக்காக விரிவுபடுத்த பரிசீலனை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2011 ஆண்டு இன்றைய நாளில் கோலாலம்பூரில் உள்ள தமான் தாசிப் பட்டானா தமான் பொத்தானிக் பட்டானா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதிகாரப்படியாக திறந்து வைக்கப்பட்டது. 101 ஹெக்டேர் பரப்பிலான இந்த பூங்கா கோலாலம்பூரின் மைய பகுதியில் கோலாலம்பூர் பாரம்பரிய பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ளது. இதனை சுற்றி துன் அப்துல் ரசாக் நினைவகம், தேசிய நினைவு சின்னம் துகு நகாரா, தேசிய கோள் அரங்கம் பிளானட்டேரியம் நகாரா, பட்டாம்பூச்சி பூங்கா, கக்கோசா ஸ்ரீநகர போன்ற பல முக்கிய சுற்றுலா தலங்கள் உள்ளன. தொடக்கத்தில் இது பொழுதுபோக்கு பூங்காவாக உருவாக்கப்பட்ட போதிலும் பின்னர் பல்வேறு வெப்பமண்டல தாவரங்களை கொண்ட தாவரவியல் பூங்காவாக மேம்படுத்தப்பட்டது. இந்த பூங்காவின் மறுபயிரிடலும் மேம்பாட்டு பணிகளும் 3 கட்டங்களாக 35 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேற்கொள்ளப்பட்டன. மலேசியாவின் மாநிலங்களையும் வட்டாரங்களின் பெயர்களையும் நினைவூட்டும் வகையில் சிறப்பு மர இனங்கள் உள்ளிட்ட 1275 மரங்கள் இங்கு நடப்பட்டுள்ளன. மேலும் மலேசியாவுக்கு அதிகாரப்படியான வருகை அளிக்கும் அயலக தலைவர்கள் மரக்கன்றுகளை நடுவதற்கான சிறப்பு பகுதியும் உருவாக்கப்பட்டுள்ளது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் இமானை வளர்ப்போம் என்னும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று புத்ராஜாயாவைச் சேர்ந்த மசிதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கா செய்யாத நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனஹ்லுவார் நிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் இந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கும் போது கூட அவங்க உறவினர்களோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ வந்து இந்த குழந்தை ஒரு பீடை பிடித்த குழந்தை, இதனால பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருது அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஒதுக்குறாங்களே, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த குழந்தை உண்மையிலேயே வந்து பாவப்பட்ட குழந்தை தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாத்?
2: இந்த நல்ல ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, இஸ்லாத்தின் முறைப்படி திருமணம் செய்யாமல் கர்ப்பமான நிலையில பிறக்கக்கூடிய குழந்தைகளின் நிலை என்ன என்று இங்கே கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, அதாவது மனிதர்கள் வந்து அல்லாஹ் தஆலா வந்து பலஹீனமாக படைத்திருக்கின்றேன் சொல்கின்றான்.
1: சரி,
2: வஹுலிக்கல் இன்சானு தாயிஃபா என்று குறிப்பிடுகின்றான். ஆக நம்மிடத்திலே பலஹீனங்கள் இருப்பதன் காரணமாக பல நிலைகளிலே வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கற்பழிப்புகள் மூலமாக, அல்லது சில நேரங்களில் வந்து அந்த ஆண் பெண் இருவரும் மகரம் அல்லாதவங்க வந்துட்டு ஒன்றிணையக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இந்த மாதிரியான தவறுகள், அந்த பெண் வந்து கர்ப்பமாகக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதனுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, இது ஒரு பாவமான காரியம் தான் சொல்லணும். ஆக இந்த பாவமான காரியத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தையின் நிலை என்னன்னு சொன்னாக்கா, அந்த குழந்தை பீடையான குழந்தையா அல்லது ஒரு என்ன நிலையிலே இருக்கின்றது? அப்ப இதெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில நாம் பார்க்கும்போது ஹராம் என்று சொன்னாலே விளக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியது அர்த்தமாக இருக்கின்றது. தடை செய்யப்பட்டது, கூடாத உறவு, தகாத உறவு என்று இஸ்லாத்துல வந்து நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அதுக்கு பொதுவாக ஹராம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த ஹராம் என்று சொல்லும் போது இஸ்லாம் வந்து அந்த செயல்பாட்டை தான் ஹராம் என்று சொல்கிறது.
1: என்ன,
2: இன்னைக்கு வந்து மது அருந்துவது இஸ்லாத்துல வந்து தடுக்கப்பட்டது. இப்ப மது அருந்ததுனால அந்த மனிதரை வந்து இஸ்லாம் ஒதுக்கி வச்சிருச்சான்னு சொன்னா இல்ல. அதே போல சூதாடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப சூதாட்டம் ஆடுறவரை பார்த்தா கூட நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, அவர் செய்யறது

0: தவறுன்னு தான் நம்ம அந்த தவறை மட்டும்தான் நம்ம தவறா பார்க்கிறோமே தவிர, அந்த மனிதரை ஒதுக்கி வைப்பதற்கு இஸ்லாம் எந்த நிலையிலையும் வந்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நம்ம விளங்கிக்கணும்.
1: சரி,
0: ஒரு தவறு நடந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை திருத்துவதற்கு தான் முயற்சி செய்யணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் பலகீனமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் வந்துட்டு தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால், யார் நீங்க வந்து தௌபா செய்வர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த குழந்தைகள் வந்து தவறான நிலையில பிறந்து விட்டார்கள் என்பதற்காக அந்த குழந்தைகள் மீது குற்றமா இல்ல அந்த பெற்றோர்கள் அதற்கு காரணமானவர்கள் குற்றம் செய்தவர்களான்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து அந்த ஆணும் பெண்ணும் தான் குற்றவாளியாக இருக்காங்க. தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த இருவருக்கு தான் தண்டனை கொடுக்குறது.
1: யார் குற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்.
0: ஆமா, தண்டனை கொடுக்கணும். அப்ப இந்த குழந்தை வந்து என்ன தப்பு செஞ்சிருச்சு, என்ன பாவம் செஞ்சிருச்சு?
1: ஆமா, அது கேட்கல. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் பிறக்கணும், இந்த மாதிரியான ஒரு பெற்றோருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த ஒரு அவப்பெயரோட நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அது கேட்கலையே.
0: நிச்சயமாக. ஆக அந்த வகையில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா என்று சொல்றாங்க. அதாவது உலகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே பரிசுத்தமான நிலையில் தான் பிறக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
0: அந்த பிள்ளைகள் வந்து தவறி விடுறதுக்கு காரணம் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுது. தாயும் தந்தை ரெண்டு பேருமே பொறுப்பு சாட்டுகிறது.
1: சரி,
0: ஆக அந்த வகையில வந்துட்டு மார்க்கத்துல வந்து தவறான முறையில அந்த பிள்ளை பிறந்து விட்டாலும் கூட என்ன செய்யணும், அந்த பிள்ளையை வந்து முறையான முறையில வளர்க்கிறது நம்ம கட்டாய கடமையாக இருக்கின்றது.
1: சரி,
0: நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நீண்ட ஹதீஸ்.
1: சரி,
0: அவங்க வந்து முறையீடு செய்யறாங்க, சொல்றாங்க இந்த மாதிரி யாரு சொல்லா நான் வந்து பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா உடனே என்ன செய்யறாங்க, திரும்பிடுறாங்க. மீண்டும் அந்த பெண்மணி சொல்லும் போது, கடைசியா மூன்றாவது தடவை சொல்லும் போது, அந்த பெண்மணிக்கு என்ன இஸ்லாத்தின் தண்டனையோ அதை வந்து வழங்குறாங்க. அது வழங்கின பிறப்பாடு அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்யறாங்க சொன்னா, ஒரு முஸ்லீம்களுடைய கையில கொடுத்து அதை வளர்க்க சொல்றாங்க.
1: சரி,
0: அப்ப ரசூல்லா வந்து அந்த பிள்ளையை கண்ணியப்படுத்திருக்காங்கன்றத பாக்குறோம். ஆக அந்த வகையில வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிச்சயமாக பரிசுத்தமான குழந்தையாகத்தான் இருக்கின்றது. அந்த குழந்தையை வந்து நம்ம வந்து எந்த விதமான தீய வார்த்தைகளாலேயோ அல்லது அந்த பிள்ளை ஒரு பீடை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விதமான ஒரு கஷ்டத்தையும் அந்த பிள்ளை
1: நீங்கள்
0: திருமணத்துக்கு முன்பதாக இவங்க வந்து பெண் கர்ப்பம் ஆயிடுறாங்க. சிறிது காலத்துல வந்து அவங்க வந்து நிக்கா செஞ்சுக்கிறாங்க. என்னென்ன கேள்வி என்னக்கா, இப்ப நிக்கா செஞ்சிட்டாங்கல்ல, அப்ப அந்த ஆண் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு தகப்பனாரா ஆவாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அதோ ஷரியாவுடைய சட்டப்படி நிச்சயமாக அவர் வந்து நிக்கா செய்தனால அது ஜினாவில பிறந்த குழந்தை என்ற அடிப்படையில வந்துவிடும். ஆனால் ஃபத்வா என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னா, ஃபத்வால வந்துட்டு அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பிறக்கக்கூடிய காலம், இப்ப அவங்க நிக்கா பண்ணிட்டாங்க, இப்ப 4 மாசத்துல நிக்கா பண்ணிட்டாங்களே, அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய காலமும் அந்த நிக்காவுக்கு இடைப்பட்ட காலம் வந்து 6 மாதம் இருக்கணும்.
1: சரி,
0: அந்த 6 மாதம் இருந்தது என்று சொன்னா, அந்த தவறுக்கு காரணமான அந்த ஆண் வந்து தந்தை என்ற அந்தஸ்தை அடைந்துருவாரு.
1: சரி,
0: அப்படின்னு சொல்லி ஃபத்வா சொல்கின்றது. ஆக அந்த வகையில வந்துட்டு இப்படி தவறுகள் நடந்து விட்டதுன்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா, உடனடியாக என்ன செய்யணும் சொன்னா, நாம வந்து அந்த திருமணம் செய்வதற்கான முயற்சியை நம்ம ஈடுபடணும். நீங்க பெரும்பாலுமே நீங்க சொல்ற மாதிரி அப்படி அந்த காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த பெயரை பதிவு செய்ய முடியாது. இது விஷயமா வந்து நான் என்ன செஞ்சேன், ஜபத்தான் முஃப்தியை போய் நேரடியாக கேட்டேன், அவங்களுடைய ஃபத்வா இப்படி இருக்குது, இந்த குழந்தை வந்து நிக்கா செய்வதற்கு முன்பதாக கரு உண்டாயிருச்சு, இப்போ எப்படி இது வந்து நீங்கள் வந்து அந்த தந்தையின் பெயர் அதில் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளையுடைய அதாவது 4 மாதத்துக்குள்ளாக ரூஹு ஊதப்படும். அப்போ அந்த கணக்கின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூஹு ஊதப்படுவதற்கு முன்பதாக அவர் நிக்கா செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆணின் பெயரிலே தந்தை என்ற அந்தஸ்தை அடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரி,
0: அந்த 6 மாதம் தாண்டிருச்சுன்னு சொன்னால், 6 மாதத்து குறைவாக இருக்கின்றது இந்த நிக்கா பண்ண தேதியிலிருந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலம் அந்த 6 மாசத்துக்கு குறைவாக இருக்கும் சொன்னா அந்த குழந்தைக்கு இவர் தந்தை ஆக மாட்டார் அப்படின்னு ஃபத்வாலாக்கி இருக்காங்க.
1: சரி,
0: அடுத்து இதே விஷயத்தை வந்து நான் ஜபத்தான் பண்டாசாரனுக்கு JPN வந்து நான் அதை பத்தி விசாரிச்சு கேட்கும்போது அவங்களும் அதுதான் சொல்றாங்க, திருமணம் செஞ்சதுலேருந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலம் 6 மாதத்துக்கு குறைவாக இருந்தால் அது வந்து அவருடைய தந்தை பெயர், அந்த பெயரை நாங்கள் போட மாட்டோம், தந்தையின் விவரங்கள் பெறப்படவில்லை அப்படின்னு தான் போடுவோம். அப்போ அந்த மாதிரி வந்து தந்தை பெயரை போடலன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பல பிரச்சனைகள், அடுத்து வந்து அவங்க நிக்கா செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அவர் வந்து வழிகாரர் ஆக முடியாது.
1: ஆமா, சரிங்க சார், அப்படி வந்து அந்த தந்தையோட பெயரை வந்து பதிய முடியல, 6 மாதம் கடந்து விட்டது அப்படின்ற நிலையில என்ன செய்யறது?
0: 6 மாதம் கடந்துச்சு, அந்த தந்தையோட பெயர் பதிவு செய்யப்பட முடியவில்லை சொன்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவர் வந்து தந்தையா கணக்கிடப்பட மாட்டார். அப்ப அவர் வந்து கணக்கிடப்பட மாட்டார் என்றாலும் கூட அவர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு அவரோடு உறவு கொண்டு விட்டார் என்று சொன்னால் அந்த பிள்ளை வந்து மகரமாகிவிடும். அது வரைக்கும் தான் அவருடைய உரிமைகள் இருக்கும். ரெண்டாவது, அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த தந்தையுடைய சொத்துல எந்த பங்கும் இருக்காது, அந்த தாயின் கீழே தான் வாரிசாக அது பதிவு செய்யப்படும்.
1: அப்படி பார்க்கும்போது அப்ப அந்த தந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு நஃப்கா கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும், அந்த குழந்தையை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராதா?
0: நிச்சயமாக வரும். ஏன்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு அவருடைய அந்த பெண்ணை அவர் கல்யாணம் உழைப்பு செய்யணும் என்பதல்ல, இவருடைய பொறுப்பு தான். ஆக அந்த வகையில வந்துட்டு நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய செயல்,
1: பெரிய சிக்கலான ஒரு விஷயம். நாளை பின்ன ஒரு சிறிது காலம் கழித்து ஒரு விவாகரத்து ஏற்படுது. ஏன்னா இப்போ காலத்துல அப்படித்தானே இருக்கு, காலையில கல்யாணம் மாலையில விவாகரத்து அப்படின்ற மாதிரியான சூழல் எல்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தை பிறந்து இருக்கு அப்படின்னும் போது அந்த ஆணுக்கே வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நம்ம பிள்ளையா பின் நம்ம பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி, பின் பின்தி நம்ம பேர் இல்லையே அப்படின்ற ஒரு ரீதியில வந்து இது நம்மளோட பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த குழந்தைய வந்து தந்தையுடைய பெயரை பதிவு செய்ய முடியல அப்படின்னாலும் தனக்கு தெரியும் இல்லையா அது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது இந்த பொறுப்புல இருந்து விலகி செல்வதற்கு இலகுவா ஒரு வழிமுறையை அந்த ஆண் கையெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துது.
0: ஆமா, நிச்சயமா அந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
1: இந்த சூழலை சரிபடுறதுக்கு என்னதான் வழி?
0: அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த பெற்றோர்களிடத்துல அந்த பிள்ளைகள் வந்து உடனே சொல்லிடணும். சில நேரம் எங்க பிள்ளைகள் மறைச்சு வச்சிருப்பாங்க, காலம் கடந்து சொல்லும் போது அது ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும். ஆக முதல்லயே என்ன செய்யணும்னு சொன்னா பெற்றோர்களிடத்தில் விஷயத்தை சொல்லிடணும். அப்ப அந்த பெற்றோர்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சதும் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளையை அடிக்கிறதோ பேசுறதோ அல்லாம அடுத்து என்ன செய்யலான்றதுதான் அவங்க முயற்சி செய்யணுமே தவிர, அந்த சூழ்நிலைக்கு போய் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது எப்படியாவது உடனடியாக நிக்கா செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்.
1: அடித்து திருத்துற விஷயம்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள்.
0: ஆமா, நிச்சயமாக அதாவது
1: விஷயங்களையும் ஒழுக்கத்தையும் நல்ல முறையில சொல்லி கொடுத்திருந்தா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க.
0: வாய்ப்பு இல்லை, அது மட்டும் இல்ல, அதாவது ரசூலுல்லா சொல்றாங்க 3 விஷயங்களை நீங்க பிற்படுத்தாதீங்க. ஒன்றாவது வந்துட்டு தொழுகை, அதற்கு ஒரு நேரம் வந்துச்சுன்னா தொழுது கொள்ளுங்கள்.
1: ஆமா.
0: ரெண்டாவது ஜனாசா, அது வந்து கஃபன் இடப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் உடனே அடக்கம் செஞ்சிருங்க, தாமதப்படுத்தாதீங்க. மூன்றாவது சொல்றாங்க, பெண் பிள்ளைகள் வயது வந்து விட்டார்கள் சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, உடனே நிக்கா செய்து கொடுத்துருங்க அப்படின்னு
1: சொல்றாங்க.
0: அதாவது பிள்ளைங்க படிக்கணும், இன்னும் நாள் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் சொல்லி என்ன செய்ய, படிப்பின் பக்கம் அந்த பிள்ளை போறதுனால அந்த பிள்ளைகளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கின்றது, சில நேரங்கள் தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றது. ஆக இந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா ரசூலா சொன்னாங்க அதுக்கு பொறுப்பு தாய் தந்தையர் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து முறையா செஞ்சிருக்கணும் இல்லையா. ஆக செய்யாத ஒரு குற்றம் தாய் தந்தையர்கிட்ட உடனடியாக அந்த நிக்கா செய்யக்கூடிய ஏற்பாடு அவங்க வந்து முயற்சி செய்யணும். சில நேரங்களில் வந்துட்டு இப்போ நிக்கா செய்யக்கூடிய நிலையை பார்க்கும்போது இப்போ அவங்க வந்து பிஜப அகாமாவுக்கு போவாங்க, அந்த இடத்துல வந்து அந்த பிஜப அகாமாவில் வந்து சொல்லுவாங்க இப்போ டைம் இல்லை, 1 வாரம் ஆகும், அடுத்த வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்யணும்னா அங்கேயே காத்திருக்காம அடுத்த டயரால இருக்கக்கூடிய பிஜப அகாமாவை தொடர்பு கொண்டு அங்கே உடனடியாக நிக்கா செய்ய முடியுமா என்ற முயற்சியை மேற்கொண்டு எவ்வளவு சீக்கிரம் அந்த பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியுமோ அதை உடனே நிக்கா செய்து வச்சு விடணும்.
1: சரி,
0: ஆக அப்படி செய்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த 6 மாசத்துக்கு பிறக்கிறதுக்கு உட்பட்ட அந்த காலம் இருக்குன்னு சொன்னால் அந்த தந்தையுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு விடும். இல்லைன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை அந்த பிள்ளை வந்து பிறப்பு பத்திரத்தை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு விளங்கிடும், ஏன் நம்முடைய தந்தை பெயர் இதில் இல்லை, அதை எடுத்துட்டு வந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது அங்கேயும் இருக்காது, தந்தையுடைய பேர் வேறையா இருக்கும், இந்த என்ன வேற பேரா இருக்கும், பல பிரச்சனைகள் இதில் ஏற்படும். ஆக அந்த வகையில வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ளணும். தவறு செஞ்ச பெற்றோர்கள் வந்து அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடணும். ஒரு தோழர் வந்து சொல்றாரு, யார் சொல்லுங்களா, நான் ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. அப்ப கொஞ்ச நேரத்தில் குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, பகல்ல ரெண்டு ஓரங்களில் இரவுல ஒரு பகுதியில் நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு தொழுகை நிலைநாட்டி சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் ஹசனாத்தி யுஸ்ஹிபுன ஸய்யிஆத், அதாவது நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்களை அகற்றிவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்.
1: சரி,
0: அப்ப அந்த தவறு செஞ்ச மனிதருக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ தொழுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, அது வந்து தீமையை போக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் வந்து இப்படிப்பட்டவர்கள் தவறில் இழைச்சிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும். அமலின் பக்கம் தன்னுடைய கவனத்தை கொண்டு சென்று இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது நம்முடைய வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அதற்கான முழு முயற்சியாக ஈடுபடணும் இன்ஷாஅல்லாஹ்.
1: இன்ஷாஅல்லாஹ். சரிங்க சார், மிகவும் சிறப்பான முறையில் முறை தவறி பிறக்கக்கூடிய குழந்தைகளின் நிலை என்ன என்பதை பற்றி எழக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான பதில் உரித்தமைக்கு மிக்க நன்றி. ஜசாகல்லா. இன்ஷாஅல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லதன்பான மின்னலுஃபம் நேயர்களே, இன்றைய இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்பு மீனும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்கள் கேள்விகளை ஜாக்கிம் தகவல் @gmail.com, மீண்டும் கூறுகின்றேன், ஜாக்கிம் தகவல் @gmail.com எனும் மின்னஞ்சல் வழி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கிம்

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சௌமியா ராவ் மற்றும் ரஃபி கொண்டு வந்த பாடல் அது. சரி சொல்லுங்க, இப்ப உள்ள இந்த ஜென்சி தலைமுறை இருக்காங்கல்ல, இவங்க மத்தியில இந்த காதல் எல்லாம் எப்படி இருக்கு?
1: என்னோட பார்வையில இருந்து இப்ப உள்ள இளைஞர்கள் வந்துட்டு காதல்ன்ற பேர்ல ரொம்ப நட்போட தாண்டி அது காதல்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சில விஷயங்கள்.
0: ஓ, நட்பா காதலா அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க அப்படின்றீங்க.
1: காதலுக்கு நிறைய வகை வந்துருச்சுல.
0: ஆமா ஆமா, பெயரே நிறைய வந்துருச்சுல காதல. முன்ன அப்படிலாம் இல்ல, இப்பதானே நிறைய வந்திருக்கு. ஏதாவது ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லுங்க.
1: எனக்கு தெரிஞ்சு சிச்சுவேஷன்ஷிப் இருக்கு,
0: பெஞ்சிங்னு சொல்றாங்கல்ல, சிச்சுவேஷன்ஷிப்னா அப்படின்னா என்னன்னா வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த காதல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து அப்படி சொல்றாங்க. சரிங்க, இந்த மாதிரி கதைகளை தான் நம்ம மின்னல் போட்காஸ்டில் வாரம் வாரம் காதல் கசப்பு காரம் அப்படின்ற அங்கத்துல பேசிட்டு வரோம். இந்த வார கதைக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு, முக்கியமா டிக்டாக்ல, அதற்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வாரம் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்க உள்ளோம். உங்களோட கதையும் அதுல இடம்பெற வேணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து உங்களுடைய பெயர், தொலைபேசியின், அதோட என்ன கதை அது, அந்த கதை சுருக்கத்தையும் எங்களுக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. சரி, அடுத்த பாடல் நிஷான் லீ, திலீப் வர்மன் மற்றும் சைக்கோ மந்த்ரா எல்லாரும் கொண்டு வராங்க. இதோ

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: திவ்யா கலைசெல்வன், ஷேன் எக்ஸ்ட்ரீம் மற்றும் D7 சரீஷ் D7 கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி நண்பா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த நம்ம மலேசிய ஒரு பாடலை கேட்டோம். நம்மளோட மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து அவங்களுடைய படைப்பை படைத்தால், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா.
0: சரி, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருது வருது எப்பன்னு கேட்கணும்ல. அப்படியே அப்படியே என்ன பார்த்துட்டு உறைஞ்சு போய் நிக்கிறாரு. யார் உறைஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில பாக்கலாம். சரி, எப்பன்னு நானே சொல்லிடுறேன். வருகின்ற July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் கூலாயில் அமைந்துள்ள த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிறைய மண்ணின் மைந்தர்கள்லாம் வந்து பாட போறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடகர் யாரு?
1: டார்கி.
0: அவர் இந்த முறை வருவாரா தெரியல, ஆனா அடுத்த முறை கண்டிப்பா வருவாரு. ஆனா யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தோம்னா, கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவங்கெல்லாம் வராங்க. அதோடு நகைச்சுவை விருந்து படைக்க ஷான் மற்றும் நண்டு ரமேஷ் வராங்க. இன்னொன்று, இது வந்து வெறும் ஒரு கலை நிகழ்ச்சின்னு மட்டும் சொல்ல முடியாது. வர்ற பார்வையாளர்கள் அவங்களுக்கு ஏதாவது தனித்திறமை இருந்தால் அதையும் கூட நம்ம வெளிப்படுத்தலாம். சரி, குடும்பம் குடும்பமாக வாங்க, நண்பர்களோடு வாங்க, இணையர்களோடு வாங்க, எல்லாரும் வாங்க. கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க. சரிங்க, 20:10 மேல் கல்லூரி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிறைய ஜென்ஜி வந்திருக்காங்க, அதனால நம்ம ஜென்ஜி சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க இல்லையா, அவரோட பாடல் ஒன்று இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ் செல்வம். மக்கள் வீடமைப்பு திட்டம் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்களுக்கான அங்கீகார அமைப்பை துரிதப்படுத்த அதிகார உருமாற்றம் அவசியம் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பன்னாட்டு போட்டித்தன்மை அறிக்கையில் மலேசியா மேம்பட்டுள்ளது. ஆயினும் பொது சேவை வழங்கல் ஆற்றல் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என அவர் கூறினார். மலேசியாவும் வியட்நாமும் சுற்றுலா பண்பாட்டு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரி தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். அத்துடன் மருத்துவ துறையையும் ஹலால் சுற்றுலா துறையையும் மேம்படுத்தும் முயற்சிகளும் முனைப்பு காட்டப்படும் என்றார் அவர். சீனா மகாவில் 13 சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடனான சந்திப்பினூடே அமைச்சர் டத்தோஸ்ரி தியோங் கிங் சிங்கும் வியட்நாமிய பண்பாட்டு விளையாட்டு சுற்றுலா அமைச்சர் லாம் திங் பாங் தானும் சந்தித்தார். மற்றொரு நிலவரத்தில், அடுத்த மாதம் தொடங்கி பத்தே ஏர் நிறுவனம் பிந்துலு குவாலலம்பூருக்கான இருவழி பயணத்தை ஒரு நாளில் இருமுறைக்கு உயர்த்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். விமான கட்டணம் உயர்ந்துள்ளதோடு பயண அளவு குறித்த மக்களின் பதற்றத்தை தணிப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் பயணிகளின் தேவை அதிகரித்தால் கூடுதல் விமானத்தை பறக்க விடுவது பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து அடுத்த 30 ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த முடிவில் வெளித்தரப்பு தலையீடோ மாற்று வழிகளை அமைக்க முயன்றாலோ அது பதற்றத்தை விரிவுபடுத்தும் என அராக்ச்சி எச்சரித்துள்ளார். மேலும் அதுபோன்ற முயற்சிகள் அந்த முக்கிய தடம் மீண்டும் திறக்கப்படுவதை தாமதமாக்கும் என்றார் அவர். சவுதி அரேபியாவின் ராஸ் தனுரா பகுதியில் சவுதி அரம்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான உலங்கூர்தி உள்ளூர் நேரப்படி காலை 6 அளவில் விபத்துக்குள்ளானதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதில் பயணம் செய்த 14 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள வேளை அவர்கள் அனைவரும் சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதன் அதிகாரிகள் முழுமையான விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் ஞாயிற்றுக்கிழமை 2:10 ஆகிவிட்டது. இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். கொஞ்ச நேரம் முன்பதாகவே இருவரின் குரலை நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா அவங்க யார் யாருன்னு தெரியாதுல. இப்பயே தெரிஞ்சுக்கணும்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. இவங்க மூவரையும் அதோ காண்பித்துட்டு இருக்கேன். சரி, ஒரு ஒருத்தரா அவங்க கிட்டே கேட்டுருவோம். முதல்ல நடுவுல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த கார்பந்து பத்தி பேசும்போது நம்ம 3 வாரங்களா ஆண் மகன்களே வந்துட்டு இருந்தாங்க. முதல் முறையா ஒரு பெண் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: உங்க பெயர் என்ன?
1: தொழில்நுட்ப
0: புத்தாக்க மற்றும் நிர்வாக துறையில உங்களுடைய இளங்கலை பட்டத்தை பயில்றீங்க. ஏன் இத நீங்க தேர்ந்தெடுத்தீங்க இந்த ஒரு
1: படிப்பை?
0: சரி, அந்த குடும்ப தொழிலையே உங்க தொழில் ஆக்கிக்கணும், அதற்காக வந்து இந்த ஒரு துறையில் கல்வி கற்கிறீங்க. சரி பாரு, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அடுத்ததா பாரு வந்து போர்த்துகல் அணியின் ஆதரவாளரா?
1: ரொனால்டோ
0: சொல்லிருங்க அந்த வாசகத்தை.
1: கண்டிப்பா சூ
0: சூ அசூன்னு சொல்லுவாங்க இவங்க. சூனு வீட்டுல ஏதாவது செல்ல பிராணி வளர்க்குறீங்களா? அதனால அந்த ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டாங்க போல. சரி, அடுத்ததா நம்ம கூட சுரேன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சுரேன்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க முழு பெயரை சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்துறீங்க.
2: சுரேன்டன் பன்னீர்செல்வம். எல்லாரும் என்ன சுரேன் கூப்பிடலாம்.
0: சரி, அதுக்கு மேல
2: அதுக்கு மேல
0: எங்க படிக்கிறீங்க, எந்த துறையில கல்வி கற்கிறீங்க?
2: யூ டைம் லாக்கால இருந்து படிக்கிறேன், பேச்சுலர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
0: அதாவது இயந்திரவியல் பொறியியல்ல. சரி, ஒரு படபடப்பாவே இருக்கீங்களோ இன்னும்.
2: ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு.
0: அதெல்லாம் வேணாம் சுரேன். ஏன் சுரேன், நீங்க பிரான்ஸ், நான் அர்ஜென்டினா. எதுக்கு நான்
2: அர்ஜென்டினா?
0: நீங்க அர்ஜென்டினா, அப்புறம் ஏன் பிரான்ஸ் அட்ட? பிரான்ஸ் ஜெர்சி அணிஞ்சிருக்கீங்க.
2: ஜெர்சி கடச்சின்னு சொல்லிட்டு
0: அதுதான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை அணிஞ்சிட்டு வந்துட்டீங்க.
2: எப்பயும் மனசு மெஸ்ஸிக்கு மட்டும்தான்.
0: சரி, அப்ப நீங்களும் உங்க வாசகத்தை சொல்லுங்க. வாசக சொன்னா என்னப்பா நீங்க? ஏதோ
2: சொல்லியதல்ல.
0: அதாவது வந்து அவர் வந்து செய்கையில செய்து காமிக்கிறாரு. அதை நீங்க பாக்கணும்னா டிக்டாக் நேரலையில தான் பாக்கணும். வாமோ சர்ஜென்டினா, நான் சொல்லிட்டேன். சரியா? சரி, அடுத்ததா 3வதா நம்ம கூட இவர் தான் அமைதியா இருக்காரு வந்ததுல இருந்து. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். உங்க பெயர்?
3: விஸ்வா.
0: நீங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பேசணும், ஒளி வாங்கி கிட்ட. இப்ப பேசுங்க பாப்போம்.
3: விஸ்வா கந்தவேலு.
0: விஸ்வா வணக்கம். நீங்க எந்த துறையில கல்வி பயில்றீங்க?
3: பேச்சுலர்ஸ் இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்.
0: மின்னணு பொறியியல். இதை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கு காரணம்?
3: அப்பா.
0: அப்பா? அப்பா ஒரு அதே ஒரு துறையில வேலை பார்ப்பாரா?
3: ஆமா.
0: அதனாலதான் நீங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்றீங்களா? இது ஒரு வார்த்தை ஒரு சொல் அங்கம் இல்ல. நீங்க நிறைய பேசணும், அடுத்தடுத்து பேசுவீங்க தானே? கார்பந்த பத்தி இப்ப நிறைய பேச போறோம், அதனால உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இது என்ன அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம்.
4: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க
0: சொல்லுங்க, நீங்க யாரு? இவ்வளவு நேரம் சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப நான் கேட்க போறது அது கிடையாது. நீங்க மூவரும் ஒரே கார்பந்து அணியை சார்ந்தவர்கள் இல்லையா? சரி, அதை பற்றி சொல்லுங்க விஸ்வா. நீங்க தான் சொல்லணும், அந்த கார்பந்து அணி என்ன அணி, உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கா, எப்படி உங்களுடைய அந்த தொடக்கம் ஆரம்பிச்சது, இந்த கார்பந்து அணியில் உங்கள் பயணம் என்ன, அதை சொல்லுங்க.
3: ஓகே, எங்க ஃபுட்பால் டீம் பேர் வந்து UIFC.
0: UIFC, அதன் விரிவாக்கம்
3: யூத் எம் இந்தியன் ஃபுட்பால் கிளப்.
0: சோ
3: இத உருவாக்குனது வந்து வினேஷ் அண்ணன். அதுக்கப்புறம் வந்து வினேஷ் அண்ணன் வந்து யூனிலிருந்து முடிச்சிட்டாங்க, கிராஜுவேட்
0: ஆயிட்டாங்க.
3: அதுக்கப்புறம் நானும் சூரியன் தான் பிளான் பண்ணி, ஓகே நம்ம செலெக்ஷன் வச்சு பிளேஸ் எல்லாம் எடுத்து நம்மளே ட்ரெயின் பண்ணி தோணமெல்லாம் போகணும் சொல்லி, அப்புறம் நாங்களும் பிளேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி தோணம்லாம் போய் ஒரு இடைக்காலத்துல ஒரு 5 தோணமும் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா வின் பண்ணோம்.
0: ஆஹா, அதாவது முதல் நிலை வெற்றியாளரா வந்திருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு வலுவான அணிதானா? இதற்கு முன்பு 2 அணி வந்தாங்க, ஒன்னு UM டைகர்ஸ், இன்னொன்னு வந்து UPM டிராவிடியன்ஸ். அவங்க இந்த மாதிரி நல்ல அணிகளா ரெண்டு பேரும்?
3: ஆமா, ரெண்டு பேரும் நல்ல அணி.
0: கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான போட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப. சரி சரி வினேஷ், உங்கள்ட்ட நான் தொடர்ந்து வரேன். சரி, இப்ப நம்ம பாரு கிட்ட போவோம். முதல் முறையா ஒரு பெண் வந்திருக்காங்கன்னு சொன்னால, நீங்க வந்து விளையாட்டு வீராங்கனையா?
1: ஆக்சுவலி ஆமா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதனால இந்த ஃபுட்பால் ஏன் மெயின் அப்படின்னாக்கா, என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல. ஸோ எனக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஈர்ப்பு இருக்கனால சரி நடத்துவோமே.
0: சரி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா முக்கியமானதை சொல்ல மாட்டீங்க. இந்த அணியில நீங்க யார் அத சொல்லுங்க.
1: ஓ, நான் வந்து யூத் இந்தியன் ஃபுட்பால் கிளப்ல நான் ஒரு ஒன் ஆஃப் தி மேனேஜரா இருக்கேன்.
0: ஆ, இவங்க வந்து இந்த அணியின் நிர்வாகிகளுள் ஒருவர், அதனால தான் இன்று நம்ம கூட பாரு இணைந்திருக்காங்க. சொல்லுங்க, இந்த ஒரு எப்படி சொல்றது, எப்படி இது நடந்தது, சாத்தியமானது ஒரு நிர்வாகியா ஒரு கார்பந்து அணிக்கு?
1: இது நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு, இந்த சுக்கான் அந்த மாதிரி விஷயத்த நிறைய ஆர்வம் இருக்கனால ஃபுட்பால் கிளப் இந்தியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. எங்கள் சீனியர் வினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்திட்டு வந்துருக்கிறப்ப ரொம்ப அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ஸ்லோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இன்னும் பெருசாக்கணும், நிறைய இந்த யூனியர் வேணும், நிறைய பேருக்கு தெரியணும், இந்தியன்ஸ்க்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா அதை யூஸ் பண்ணி, ஸோ நானே வந்து வாலண்டியராக நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். ஸோ அவரும் கண்டிப்பாக என்னை இது பண்ணான்னு சொல்லி சேர்த்தாரு. ஸோ அது மூலிமா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா தான் எல்லாமே, சோ அதை யூஸ் பண்ணி நான் நிறைய பேர்த்த.
0: ஓ, நீங்க வந்து அணியின் நிர்வாகி கூடவே வந்து சமூக ஊடக நிர்வாகியும் கூட, அர்ஜென்டினாவுக்கு ஆதரவை தெரிவித்து பிரான்ஸ் அணியின் ஜெர்சியை அணிந்திருக்கும் சுரேன் கிட்ட பேசிடலாம். சுரேன், நீங்க சொல்லுங்க, உங்க பயணம் இந்த அணியில எப்படி ஆரம்பித்தது?
2: எப்படி ஆரம்பிச்சுதான், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆள் காரணம், எனக்கு வினேஷ், என்னோட சீனியர், என்னோட ஃப்ரெண்ட். ஸோ அவரு முன்ன நான் ஃபர்ஸ்ட் யூனிக் போனோடனே அவரு கூட தான் இந்த ஃபுட்பால் கேம் பார்க்கலாம் போவேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் கிராஜுவேட் பண்ண முடிஞ்சோடனே நானும் நினச்சேன்னா அவன் ஒரு வார்த்தை
0: சொன்னான்ட்டு,
2: நான் போயிருவேன், நான் போயின பிறகு இந்த டீம் அப்படி இதாயிரும், இதாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் இது பண்ண மாட்டா, டீம் அப்படி இதாயிரும்னு சொல்லிட்டோன்னே சரி சொன்னான், நீ எடுத்து செய் டீம் இது பண்ணு. ஸோ நான் விஸ்வாட்ட இது பண்ணிட்டு செலெக்ஷன்லாம்
0: இது பண்ணிட்டு அவர் கூட கலந்து பேசி
2: தமிழ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஸ்வாட்ட இது பண்ணி ஒரு செலெக்ஷன் மாதிரி வைப்போம். ஜூன் எல்லாரும் நல்லா விளையாடுற பேர் எல்லாம் வருவாங்க, ஒரு ஒரு சேம் வந்துகிட்டே இருப்பாங்க,
0: புதிய புதிய மாணவர்கள்,
2: புது புது மாணவர்கள். இப்போ பார்த்தா தான் தெரியும் நம்ம பழைய பிளேயரே வச்சுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு தான் விஸ்வாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு செலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம்
0: இப்ப நல்ல விளையாட்டு வீரர்களா தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வகையில அணி போயிட்டு இருக்கு. சரி, உங்களுடைய அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மின்னல் சார்பாக. சரிங்க, நம்ம அடுத்த அங்கத்திற்கு போவதற்கு முன்னதாக, இந்த பாடல் கேட்பதற்கு முன்னதாக, நீங்க மூணு பேருமே அவங்க வந்து ஒரு பெயரை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது வினேஷ் அண்ணன், வினேஷ், வினேஷ், வினேஷ்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு யாரையா அவரு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த முறை அவரே நேர்ல வந்துட்டாரு. வினேஷ் நம்ம கூட தான் இருக்காரு. வணக்கம் வினேஷ்.
5: வணக்கம், வணக்கம்.
0: சொல்லுங்க வினேஷ், எல்லாரும் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இந்த அணியின் நிறுவனரா?
5: இது முன்னுக்கு நானும், என் பேர் வினேஷ். இதுக்கு முன்னுக்கு நான் தான் இந்த அணிய பார்த்து பயணங்கள்லாம்
0: கேப்டனா இருந்திருக்கீங்களா?
5: கேப்டனாவும் இருந்திருக்கேன். இது வந்து இந்த அணி எப்படி தோன்றுச்சுன்னா, என்னோட சீனியர் இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு இந்த யூஐஎஃப்சி, அதாவது யூத் இந்தியன் எஃப்சின்னு வர்ற முன்னுக்கு என்னோட சீனியர் இதை மச்சா எஃப்சின்னு வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதை எடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நானே வந்துட்டு அந்த மச்சா எஃப்சி நல்லா
0: இல்லை,
5: ஸோ கொஞ்சம் பேர் மாற்றி நல்லா நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வருவோம்னு
0: சொல்லி, அதிகாரப்பூர்வ பெயரோட
5: பூர்வமாக, ஏன்னா நம்மளுக்கு அது அந்த பேர்னாலே நிறையா நிறைய பிரச்சனைகள் வந்து
0: புரியுது. தி கோட், தி வினேஷ் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இந்த உலக கிண்ணத்துல?
5: இந்த உலக கிண்ணத்துல என்னோட சப்போர்ட்.
0: அதாவது கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் இருக்காங்களா? எப்படி பரவாயில்ல,
5: இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு நான் தான் சப்போர்ட்.
0: அதாவது அவங்க அண்ணனுக்கு அவர் தான் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதாவது போர்த்துகல் அணியின் ஆதரவாளரா? ரொம்ப நன்றி வினேஷ் இந்த ஒரு வேலையில எங்க கூட இணைஞ்சிருந்ததுக்கு. சரிங்க, அடுத்த அங்கத்திற்கு போவதற்கு முன்பாக பாரு கிட்ட இதுதானே ஆரம்பிச்சேன், அதனால பாரு சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை.
1: என்னுடைய விருப்ப பாடல் வேலைக்காரன் படத்திலிருந்து இதயனின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: ஆமா, கேட்டுக்க. நல்ல பாடல், நீதி மோகன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராங்க, கேட்கலாம். இதோ

0: கல்லூரி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகின்றோம். பாரு பாரதி இல்ல உங்க பேரு, முழு பெயர். அவங்க விரும்பி கேட்ட பாடல் அது. சரி, அடுத்த அங்கத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்பு அதற்கு ஒரு பெயர் இருக்கு, கேட்டலாமா?
1: பயப்படாத.
0: அதாவது இது வந்து இந்த அங்கத்தின் பெயர், சரிங்களா? நம்ம இன்று வந்து ஒரு விஷயத்தை பத்தி அலசி ஆராய போறோம். அதாவது என்னன்னா, உலக கிண்ண அந்த குழு சுற்றுகள், அந்த ஆட்டங்கள் எல்லாமே வந்து முடிவடைந்து விட்டதா இல்லையா? அதனால நம்ம யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? இப்ப
2: சுரேன்
0: கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சுரேன், இருங்க, நீங்க பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு, சரியா? அந்த கேள்வியை நான் ஒளிபரப்பியே காண்பிச்சிடறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அலச ஆரம்பிச்சிடலாம். அது என்ன கேள்வினா, நேர்களை எல்லாம் சென்ற வாரமே கேட்டாங்க,
3: உனக்கு யார் மாதிரி ஆகணும்னா சார், ரொனால்டோவா மெஸ்ஸியா?
0: பாரு, நீங்க பேசினாலும் வழங்கும், சரிங்களா? பாரு ரொம்ப மகிழ்ச்சியா அங்க பேசிட்டு இருக்காங்க. சுரேன்ட்ட தானே கேள்வி கேக்குறாரு, நம்ம பேசுறது விளங்காது போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி சுரேன், சொல்லுங்க, யாருடைய ரசிகர் நீங்க?
4: அர்ஜென்டினா. மெஸ்ஸி ஃபேன்.
0: ஓ, அப்ப அவர் கேட்டதுல வந்து சரியான ஒரு விடை. அவர் வந்து ரெண்டு பேர் கேட்டார் இல்லையா, மெஸ்ஸி பிடிக்குமா ரொனால்டோ பிடிக்குமான்னு.
4: மெஸ்ஸி
0: மெஸ்ஸி தான் பிடிக்கும் உங்களுக்கு, அந்த தம்பி தான் பிகில் அப்படின்னு சொல்லிட்டாரு, தவறுதலா? ஆனா உங்களுக்கு மெஸ்ஸி தான் பிடிச்சிருக்கு. சரி, அதாவது இந்த குழு சுற்று ஆட்டங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. இதை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியே ஆகணும், இந்த ஒரு உலக கிண்ணத்துல அந்த மாதிரினா எதை பற்றி நீங்க பேசுவீங்க?
4: ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் அன்டில் நவ் பார்த்த வரைக்கும் ஒரு டீமா ஒத்துமையா விளையாண்டு

0: அடுத்தது 40 வரைக்கும் நார்வே.
1: நார்வே அவங்க வந்து அவங்க நாட்டில இருந்து அவங்க உணவு, அதாவது வந்து விளையாட்டு வீரர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவை கூட அவங்க நாட்டில இருந்து வரவழைச்சிருக்காங்க. ஏன் அவங்க கிட்ட அந்த குழு இந்த ஒற்றுமை நிறைய இருக்கு அப்படின்னு
0: நினைக்கிறீங்க? நார்மலா எல்லாம் விளையாண்டாங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் தன்னோட பேர் வந்து பேரு கூடணும்னு சொல்லிட்டு தான் விளையாடுவாங்க. நார்வே வந்து அப்படி இல்லை, அந்த டீமோட பேட்சுக்காக விளையாடுறாங்க, பேருக்காக விளையாடல யாரும் அந்த டீம்ல.
1: அப்ப கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை. சரி, நீங்க ஆதரவு தெரிவிக்கிற அர்ஜென்டினா அணி அவங்களும் வந்து பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க. மூன்று ஆட்டங்களில் மூன்றும் வெற்றி. இன்னைக்கு காலையில மூன்றாவது ஆட்டம் இல்லையா, அதிலும் மெஸ்ஸி வந்து ஃப்ரீ கிக், ஆமா அந்த வகையில் கோல் புகுத்தி ஏழு தொடர்ந்து வந்து ஏழு முறையாக எல்லா ஆட்டங்களிலும் உலக கிண்ணத்தில் கோல் புகுத்திய ஒரு வீரர் அப்படின்ற சாதனை படைச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: ஒரே வார்த்தையில சொன்னோம்னா அதுக்கு வேற இதே இல்ல.
1: அப்ப விஸ்வா வந்து விஸ்வான்ற முதல்ல வந்தார வினேஷ் வினேஷ் தான் முதல்ல கோட்டுனாங்க உங்களுடைய அந்த கல்லூரி மாணவர்கள். நீங்க என்னன்னா ரியல் கோட் சொல்றீங்க, ரியல் கோட், அதாவது கார்பந்து உலகில் வந்து முடிசூடா மன்னன். கண்டிப்பா பார்ப்போம் அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல அவர் என்ன கொண்டு வராரு அப்படின்னு ரசிகர்களுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஒரு அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க?
2: நான் பிரான்ஸ் சப்போர்ட்டர்.
1: பிரான்ஸ், இவர் வந்து பிரான்ஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆனா என்னன்னா விஸ்வா வந்து போர்த்துகல் ஜெர்சி அணிஞ்சிட்டு வந்திருக்காரு. எல்லாம் வந்து மாத்தி மாத்தி அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க, அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. சரி, இந்த போர்த்துகலோட நிலை வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கு விஸ்வா?
2: போர்த்துகலோட நிலை வந்து கொஞ்சம் பேடா தான் போயிட்டு இருக்கு.
1: ஏன் ஏன் அப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நீங்களும் வந்து ஒரு கோட் வச்சிருக்கீங்க இல்லையா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ எனும் கோட். ஏன், என்ன ஆச்சு உங்க அணிக்கு?
2: அவருக்கு ரொம்ப வயசாவதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு, அதுக்குன்னு ஸ்லோ ஆனால அவரு
1: குறைத்து மதிப்பிடவே முடியாது அவரை. ஏன்னா இது இதற்கு முன்னதாகவே நிறைய முறை நிரூபிச்சிட்டாரு. அதனால வந்து அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல நல்ல ஒரு அவருடைய விளையாட்டை எதிர்பார்க்கலாம் நம்ம. என்னவா இருக்கு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க.
2: அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ அவங்களோட விங்க வந்து நம்ம என்னது ஒப்போனன்ட் வந்து விங்க அவங்க விங்க வந்து தடுக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க விங் கோல் அடிச்சிருவாங்க. அது வந்து நம்ம நார்வே கேம்லயே பார்த்துருக்கலாம்.
1: ஆமா, 4-1 அப்படின்னு வெற்றி பெற்றாங்க இல்லையா,
2: அந்த கேம்ல பார்த்துருக்கலாம். டெம்பேலியே டெம்பேலியே கொஞ்சம் தான் விட்டாங்க, 3 கோல் சின்னாங்க அடிச்சுட்டு போயிட்டாரு. சோ பிரான்ஸ் இஸ் எ டேஞ்சரஸ் டீம்.
1: சரி, பிரான்ஸ், அர்ஜென்டினா, போர்த்துகல், இந்தந்த நாடுகளை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு இந்த 32, அதாவது இந்த குழு சுற்றுகள்ல 32 குழு சுற்றுக்கு போவதற்கு முன்பதாக. முக்கியமா இந்த உலக கிண்ணத்துல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதிக எண்ணிக்கையில் சொந்த கோல்கள்லாம் புகுத்தப்பட்டிருக்கு. அதோடு இல்லாம மெஸ்ஸி அவர் வந்து அதிகபட்சமான கோல்களை புகுத்திருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் அதை பற்றி. சரி பாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் உங்களுடைய ஐடியை வந்து நம்ம கேட்டு வாங்கியிருந்தோம் இல்லையா. சரி, அதுல பார்த்த வரைக்கும் நீங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை, ஆனா ஒரு நீங்க ஒரு மெய்நிகர் விளையாட்டு வீராங்கனை இல்லையா, ஒரு இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எப்படி இந்த ஒரு பயணம் எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு?
3: நான் ஆரம்பித்து சொல்லுதான், எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேல இருக்கிற ஆர்வம் ரொம்ப கூட.
1: அப்ப நீங்க விளையாட்டுன்னு சொல்றது இந்த மாதிரி மெய்நிகர் விளையாட்டுகளும் தான்.
3: மெய்நிகர் மட்டும் கிடையாது, ஆக்சுவலி நிறைய விளையாட்டு விளையாடுவேன். நான் நெட் பால் சீட் பிளேயரா இருந்திருக்கேன். நான் ஒரு ஸ்டேட் ரன் ஆக்சுவலி லாங் டிஸ்டன்ஸ் ரன். ஸோ நிறைய அந்த மாதிரி எல்லாமே இருந்து இப்போ கரண்டா வந்துட்டு இப்போ இ ஸ்போர்ட் தான் இப்போ இருக்கிற இது வேற. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா விளாண்ட ஆரம்பிச்சது. அண்ட் தென் வை நாட் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா இந்தியன்ஸ் சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதை புதுசாக ஆரம்பிப்போமே.
1: ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது என்ன, அது கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம்.
3: ஸ்ட்ரீமர்ஸ் வந்துட்டு பேசிக்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம கேம் விளையாடுறதுதான், ஆனால் அந்த மக்கள் பார்க்குற அளவுக்கு அது எந்த அளவுக்கு அவங்க என்டர்டெயினாக எடுத்துகிட்டு
1: போகிறாங்க. நேயர்களே, இது என்னன்னா இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளுள் ஒன்று ஸ்ட்ரீம் அப்படின்னா. என்னன்னா நம்ம மெய்நிகர் விளையாட்டுகளை இந்த கணினி மூலமாக விளையாடும் போதோ கைபேசி மூலமாக விளையாடும் போதோ நம்ம விளையாடுற விளையாட்டையே நேரலையாக கொண்டு போய் நம்ம நம்மளை பின்தொடர்பவங்க நம்மளோட சமூக ஊடகங்கள் இங்கெல்லாம் வந்து காணொலியாக பதிவேற்றம் செய்வது தான் ஸ்ட்ரீமர் எனப்படும், அதுதான் நம்ம பாரதி. அதுலயும் முக்கியமா மொபைல் லெஜெண்ட் விளையாட்டு நீங்க வந்து ரொம்ப பிரபலம். சரி, 2019 ப்ரூனோ அப்படின்ற ஒரு ஹீரோ இருக்காரு இல்லையா, ஒரு கதாபாத்திரம் இருக்காரு இல்லையா, அந்த கதாநாயகனை விளையாடுவதில் நான் சிலாங்கூர்ல முதலாம் மீன். பழைய சாதனை, ஆனா பல வருடங்கள் ஆயிருச்சு. சரி, நீங்களும் ஒரு விளையாட்டு வீரரா இருக்கீங்க, அதாவது மெய்நிகர் விளையாட்டு வீராங்கனையா, மொபைல் லெஜெண்ட்ல நிறைய அந்த மாதிரி காணொலிகளும் கொண்டு வரீங்க. இப்ப நம்ம கல்லூரி சார்பா உங்கள்ட்ட கேட்கலாமா, நம்ம இருவரும் ஒரு கஸ்டம் விளையாடலாமா?
3: மின்னல்
1: சார்பா நான் விளையாடுறேன். ப்ரூனோ, நான் விளையாண்டு 2 ஆச்சு, 2 முன்னே அழிச்சிட்டேன். மீண்டும் வந்து உங்களை வந்து எதிர்கொள்றதுல நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்.
3: கண்டிப்பா நானும் ரெடியா இருக்கேன்.
1: நீங்க இந்த
3: சார்பாக நீங்க வரலாம்.
1: யூத்தம் மின்னல், இந்த இருவருக்கு இடையிலான போட்டி வந்து மிக விரைவில் நம்ம சமூக ஊடகங்களில் வெளிவர உள்ளது. சரி, நீங்க வந்து எந்த ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பீங்க? நான் ப்ரூனோவா இருந்தா
3: நீங்க? ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி வந்துட்டு மிட்லேனர், அதாவது நான் வந்து மிட்லேனர் இல்லாத டேங் அந்த மாதிரி மோஸ்ட்லி ஆடுவேன். நீங்க ப்ரூனோ எடுக்கிறனால
1: நாங்களும் விளையாடுவோம், எங்களுக்கும் தெரியும். சரி நேயர்களே, அது வந்து மொபைல் லெஜெண்ட் அப்படின்ற மெய்நிகர் விளையாட்டு. அது விளையாடுறவங்க முதல் முறையா நம்ம கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நானும் வந்து ஒரு முன்னாள் நான் விளையாண்டுருக்கேன், அதனால கொஞ்சம் சொன்னேன். சரி, அந்த காணொலியை கூடிய விரைவில் பார்க்கலாம். அடுத்து ஒரு பாடலுங்க, அந்த பாடலுக்கு பிறகாக நம்ம அந்த விளையாட்டு அங்கம்னு ஒன்று இருக்கு, அந்த அங்கத்திற்குள் செல்லலாம். சரி, அடுத்த பாடல் நம்ம சுரேன் கிட்ட கேட்கலாம். சுரேன், நீங்க சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை.
0: ஆலா போறான் தமிழன்.
1: ஆஹா, ஏன் இந்த பாடல்? இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாடலை கேட்கலாம். சத்யபிரகாஷ் கொண்டு வராரு இதோ.

0: நம்ம டிக்டாக் நேரில் எல்லாருமே விஸ்வா பேசுங்க பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா இதுவும் வந்து எனக்கு பிகில் பட அந்த காட்சி தான் ஞாபகம் வருது, வெளியவா வெளியவான்றது. விஸ்வா இப்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம், சரியா? என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோல்கள் புகுத்தப்படும் போது, அதுவும் ரொம்ப முக்கியமான கோல்கள், ஒரு வர்ணனை வரும், கமெண்டரி, ஆமா இல்லையா? அந்த மாதிரி சில வர்ணனைகளை நான் தேர்வு செய்து வைத்திருக்கேன் உங்களுக்காக. அந்த வர்ணனைகளை கேட்டுட்டு அது எந்த கோல், எப்ப அடிக்கப்பட்டது, யார் அடிச்சாங்க அப்படின்றத நீங்க சொல்லணும், சரிங்களா? வர்ணனை ஒளிபரப்பாகும் போது உங்களுக்கு பதில் தெரிந்தா என்ன பண்ணணும்? சரியா சொல்லிட்டாரு விஸ்வா, ஆனா கொஞ்சம் சத்தமா சொல்லணும் விஸ்வா.
1: கை தூக்கணும்.
0: கண்டிப்பா கை தூக்கணும், சரிங்களா? அதற்கு முன்னதாக இந்த அங்கத்தின் பெயர் சரி, முதல் வர்ணனையை கேட்க நீங்களாம் தயாரா இருக்கீங்களா?
2: தயார்,
0: கேட்டலாம். பாரு கை தூக்கி இருக்காங்க, சரி சொல்லுங்க பாரு.
3: இருக்கு போல மெஸ்ஸி அப்படின்னு.
0: சரி அது சரி, அது தெரியும் மெஸ்ஸி. இது வரைக்கும் ஏறத்தால
3: நம்ம கிட்ட பதில் வராது நினைக்கிறேன்.
0: உங்களுக்கு இருக்கும்போது மெஸ்ஸி அடித்த அந்த மூன்றாவது கோல். சரி, சுரேனுக்கு வந்து நம்ம ஒரு புள்ளி வழங்க முடியாது, ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தேன், அதனால அரை புள்ளி வழங்கிடலாம். சரியா? சரி, அடுத்து தயாரா இருக்கு கேக்க, நீங்க தயாரா இருக்கீங்களா? மீண்டும் சுரேன் தான் கை தூக்கினாரு. இப்ப நீங்க இல்ல பாரு, சுரேன் சொல்லுங்க.
2: சாலா.
0: சாலா என்பது சாலாவான பதில்.
2: சாலாவே சாலா.
3: இது FIFA ஜெர்மனி தேச்ச அந்த.
0: ஆமா,
3: டிசம்பர்
0: 2018 இல்ல 19ல உலக கிண்ணமே நடக்கல. சொல்லுங்க. 2012 எங்க உலக கிண்ணம் நடந்தது? இது உலக கிண்ண இறுதி ஆட்டத்துல அடிக்கப்பட்ட கோல். ஆனா 2014 ஜெர்மனி வென்றாங்க இல்லையா, அந்த வருடம் இறுதி போட்டியில அடிக்கப்பட்ட கோல். இந்த கோல் யார் அடிச்சாங்க? அது சரியான விடை. சரியா? சரிங்க. விஸ்வா கடைசியா வந்து நம்ம கிட்ட பதில சொல்லிட்டாரு, ஆனா அவருக்கும் வந்து அரை புள்ளி தான் வழங்கணும்.
3: ஒரு அரை புள்ளி ஜெர்மனி.
0: இல்ல, நீங்க வந்து உலக கிண்ண ஆண்டே மாத்தி சொன்னீங்க, அதனால உங்களுக்கு வந்து வேணா நான் கழிக்கிறேன் புள்ளிய, கொடுக்க முடியாது, சரிங்களா? அதாவது டிக்டாக்ல, டிக்டாக்ல எல்லாம் சரியா சொல்லிட்டு இருக்காங்க. கணேசன் விக்கி அவர் வந்து சரியான பதில சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த வர்ணனை தயாரா இருக்கு, கேட்டலாமா?
4: They try to open up the Dutch fire another route. Iniesta's in the middle all alone. If Fernando Torres can find him, it's stabbed away uncomfortably to Fabregas. Surely now, Spain have won the World Cup for the first time in history.
0: யாரும் கை தூக்கலையா? விஸ்வா, நீங்க சிரிச்சீங்க என்ன பார்த்து, ஆனா ஏன் கை தூக்கல? மறந்துட்டீங்களா? மறக்காதீங்க விஸ்வா. தெரியும்.
5: இனியஸ்தா கோல்
0: 2012 ஒரு அரை பாதி பாதி சொல்லிருக்காங்க, அதாவது அரை புள்ளிகள். சரி, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கோல், இதை கேட்டலாமா?
4: They might have number 7 here now. They have got 7. It's hammered in.
0: இன்னும் யாரும் கைய தூக்கல,
1: எதுமே விளங்கல,
0: எதுமே விளங்கல. விஸ்வா யாரோ சொல்றாங்களே, யாரு
2: சொன்னா?
0: அங்கே இருந்தா? சரி வாங்க வாங்க வினேஷ், வாங்க வினேஷ். வினேஷுக்கு விளங்கிருச்சு, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க வினேஷ்.
2: இது ஜெர்மனியும் பிரேசில் ஒரு மேட்ச், 7-1.
0: ஆமா,
2: 7-1 அடிபட்டு
0: ஈராயிரத்தி 14 இல்லையா, 2014 அரையிறுதி ஆட்டம் அது. அதுல வந்து 7-1 அப்படின்னு பிரேசில் வீழ்ந்த போது அடிக்கப்பட்ட 7வது கோல் இது. இது வந்து ஆண்ட்ரே ஷொரல் அவர் தான் வந்து இந்த கோலை புகுத்தினாரு. இப்ப எப்படி நானு வினேஷுக்கு வந்து நான் ஒரு புள்ளி கொடுக்கணுமா? அவர் போட்டியிலே இல்ல, ஆனா வெளியே இருந்து அவர் கேட்டு வெளியே இருந்து கேட்டு
2: ஒரே மாதிரி
0: விளங்கல.
2: அவர் பேரும் என் பேரும் ஒரே மாதிரி
0: இருக்கனால வினேஷ் விஸ்வா. ஆனா இந்த இந்த முறை வந்து யாருக்குமே புள்ளி இல்லைங்க, சரியா? இப்ப வந்து நம்ம இந்த ஒரு விளையாட்டின் கடைசி வர்ணனைக்கு போக போறோம். இது வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சே ஆகணும், ரொம்ப எளிமையான ஒரு கோல் இது, சரியா? கேக்கலாமா? சரி, சுரேனும் பாருவோம் ஒரே நேரத்துல கை தூக்கினாங்க. அவங்க கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுதான் ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சாங்க. ஆனா சுரேன் பாவம், அவங்க ஒன்னும் புள்ளியே இல்ல, அதனால வாய்ப்பா அவங்களுக்கு கொடுக்கலாமா? சரி சொல்லுங்க பாரு.
3: தென்றல் மின்னலுக்கு பாஸ் பண்ணி அடிப்பாங்க பாருங்க.
0: தென்றல் மின்னலுக்கு பாஸ் பண்ணி அடிச்சாங்களா? ஆமாவா?
1: இல்ல,
0: அடிக்கப்பட்ட கோல். சரி, வேற சில இது நீங்க தகவல் சொல்லல,
3: எந்த அணி தளபதி கோச்சா இருப்பாரு,
0: எந்த அணிக்கு எதிராக விளையாண்டாங்க? நான் வந்து நிர்வாகியை பத்தி எல்லாம் கேட்கல, எந்த அணிக்கு எதிராக விளையாண்டாங்க? மணிப்பூருக்கு எதிராக விளையாடும் போது மணிப்பூர் 3 கோல் புகுத்தி இவங்க புகுத்திய 2வது கோல் இது, அதுதான். சரி, இது வந்து யாருக்கும், சரி பாருக்கு ஒரு அரை பிள்ளைகள் கொடுத்துடலாமே, சுரேனுக்கு அரை பிள்ளைகள் கொடுத்துடலாம். இப்ப இந்த போட்டியின் வெற்றியாளர் யாருன்னு பார்த்தோம்னா, கேமராவை உங்க பக்கம் திருப்பினால நீங்க இல்ல, இந்த போட்டியின் வெற்றியாளர் நம்ம சுரேன். சுரேன், வாழ்த்துக்கள் சுரேன். சரேன் நிறைய வர்ணனைகளுக்கு சரியான தகவலை சொல்லிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல. விஸ்வா, நீங்க பேசவே மாட்டீங்களா? ஏன் விஸ்வா பேசுறீங்களா? நிகழ்ச்சியே முடிய போகுது. சரி விஸ்வா, இப்ப நீங்க பேசணும், ஏன்னா உங்களோட விருப்ப பாடல் தான் நம்ம கேட்க போறோம். ஏன், என்ன பாடல் கேக்குறீங்க? ஏன், எதனால இந்த பாடல் கேக்குறீங்க, அதை சொல்லுங்க.
2: பல்லிலக்கா சிவாஜி, என்ன ரஜினி பிடிக்கும்.
0: ஓ, நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரின் ரசிகர், அதனால கேக்குறீங்க, அவ்வளவுதானா? வேற எதுவும் சூப்பர் ஸ்டார் இதனால பிடிக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, பிடிக்கும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, 1 வார்த்தை 1 லட்சம், 1 வார்த்தை தான் பேசுறாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பாடலா கேட்டிருக்காரு, அந்த பாடலை கேட்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட புடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடக்கிற கிளை இட்டி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட கட

0: பேர்ல்.
1: இஷ்வா தலைவர் சொன்னது கேட்டதுல என்ன சொன்னாரு? பாடல் முடியும் அதனால வந்து அப்படியே இதம்மா மென்மையா இருங்க. உங்கள்ட்ட தான் கேட்கணும், ஆனா இந்த UIFC இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய சாதனைகள் நிகழ்த்தி இருக்காங்க. என்ன சாதனைன்னு சொல்லட்டா, கல்லூரி வரலாற்றிலேயே ஆக தாமதமாக வந்த மூவர், அந்த சாதனை இவங்களோட. விஸ்வா வந்து தனிப்பட்ட ஒரு சாதனை நடத்திட்டாரு, ஆக குறைவாக பேசும் நபர். அதனால அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க தான் பேசணும் இந்த முறை அப்படின்னு சொல்லி பேசுங்க. விஸ்வா சொல்லுங்க, அதாவது கேள்வி என்னன்னா, நீங்க ஆதரவு தெரிவிக்கிற அணியை தவிர்த்து எந்த அணி இந்த முறை உலக கிண்ணத்தை வெல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அர்ஜென்டினா.
1: அர்ஜென்டினா. நீங்க பிரான்சுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? சரி, ஆதரவு தெரிவிச்சாலும் பரவாயில்ல, யாருக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: தற்காப்புலயும்
1: சரி தாக்குதல்லையும் சரி இரண்டுத்துலயுமே வந்து மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை கொண்ட ஒரு அணி பிரான்ஸ் அணி. பிரான்ஸை தவிர்த்து,
2: பிரான்ஸை தவிர்த்துனா அர்ஜென்டினா.
1: ம், அது ஏன்?
2: ஏன்னா மெஸ்ஸினால.
1: ஓ, அவர் ஒரு ஆள் இருக்கிறதுனால கண்டிப்பா வெல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று, அர்ஜென்டினாவுக்கான வழியும் வந்து ரொம்ப சுலபமான வழியா இருக்குல்ல, அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டவசமான அணிகளா சிக்க உள்ளன. சரி விஸ்வா,
2: 32 அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு.
1: 32nd குழு சுற்றுல யார் கூட விளையாடுறாங்க சுரேன்? அர்ஜென்டினா கேப் வேர்ட் கூட. கேப் வேர்ட் கூட, கேப் வேர்ட்னு ஒரு அணி வந்துச்சு உலக கிண்ணத்துல. அர்ஜென்டினாவோட மோத போறாங்க 32nd குழு சுற்றுல. சரி சுரேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பானு?
3: அர்ஜென்டினா ஜெயிக்கும்.
1: நீங்களும் அதே பதில் தான். சரி, பாரு கிட்ட கேப்போம். பாரு, நீங்க சொல்லுங்க. பாரு,
4: இவங்க பேசுற ரவுண்ட் ஆஃப் 32 and 16 வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற குழு வந்துட்டு ரொம்ப ஈஸியான இதா இருக்கும். போர்த்துகல் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் இருக்காங்க, அங்கிட்டு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இருக்காங்க. சோ ரொம்ப ஹை காம்படிஷனா இருந்து கண்டிப்பா எங்களுடைய போர்த்துகல் இதெல்லாம் தாண்டி வந்தாலே ஈஸியா நாங்க வேர்ல்ட் கப் எடுத்துருவோம்.
1: போர்த்துகல் வந்து உலக கிண்ணத்தை வெல்லும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, ஆனா குழு சுற்றுல உங்களுடைய விளையாட்டு அந்த மாதிரி தெரியலையே.
4: குழு சுற்றுகள் நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க ஒரு வார்ம் அப் எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் வர அணிகள்லாம் வந்துட்டு பயங்கரமான அணியா இருக்கணும், நாங்க அதுக்கு போக்கஸ் தான் தயாராகிட்டு.
1: சரி சரி, ரொம்ப நன்றி உங்க மூவருக்கும். சரி, நம்ம நிறைவா சொல்வதற்கு போவதற்கு முன்பாக இந்த அங்கத்தோட ஒரு பேர் இருக்கு. எப்போதும் ஆரம்பத்துல இதை ஒளிபரப்பிடுவோம், ஆனா கடைசியில தான் நீங்க ஒளிபரப்ப முடிஞ்சது. உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் பேசி ரொம்ப நன்றி. இந்த கல்லூரி நிகழ்ச்சியில் எங்க கூட இணைந்ததுக்கு, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ உங்க மனசெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த ஒரு வசனத்தை நான் சொல்றேன். மிக்க நன்றி. அடுத்தடுத்த உங்களுடைய அணி பங்கு கொள்ளும் ஆட்டங்களில் நீங்க மிக சிறந்த ஆட்டங்களையும் வெற்றியையும் வந்து வெளிப்படுத்த வேண்டும். நீங்க 4 பேருமே ஒரு பாடல், அதாவது நீங்க மூவர் கூட அங்க வினேஷ் இருக்கார் இல்லையா, 4 பேரும் ஒரு பாடலை விரும்பி கேக்குறீங்க இல்லையா? என்ன பாடல் அது?
4: நாங்க 4 பேர்.
1: சரி, அந்த பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
4: நன்றி.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். லங்காவி தீவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த அதன் உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்து இணைப்புகளை அதிகரிக்கும் முயற்சிகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் அங்குள்ள சிறு நடுத்தர வணிகங்களை உள்ளடக்கிய பரந்த பொருளாதார மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் இது முக்கியமானது என இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். மலேசியாவும் வியட்நாமும் சுற்றுலா பண்பாட்டு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. மலேசியாவின் மருத்துவ சுற்றுலாத்துறையிலும் ஹலால் சுற்றுலாத்துறை வளர்ச்சியிலும் வியட்நாம் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் அந்நாட்டுடன் கொண்டுள்ள நீண்டகால உறவை வலுப்படுத்த மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பேரா தைப்பிங்கில் ஜூன் 16 காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்த பெண் இன்று ஸ்லாங்கூர காஜாங் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று தாம் கடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பெண் தனது புகாரில் தனது குடும்பத்தினராலோ வேறு எந்த தரப்பினராலோ தொந்தரவு செய்யப்படுவதை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளதாக தைப்பிங் மாவட்ட காவற்படையின் இடைக்கால தலைவர் முகமது அரிஃபுட்ஸ்வான் இசஹார் தெரிவித்துள்ளார். போர்த்துகலின் தென்பகுதியில் சுற்றுலா தளமான அல்கிராஃபில் ரிக்டர் கருவியில் 4.1 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் கடல் வளிமண்டல கழகம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 7:59 நிகழ்ந்த அந்த நிலநடுக்கம் லாகோஸ், போர்த்திமா ஆகிய நகரங்களிலும் உணரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்தது. ஐரோப்பாவில் 2021 ஜூன் தொடங்கி இதுவரை வெப்ப அலையால் 1300 அதிகமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவின் கிழக்கு பகுதிகளில் அதீத வெப்பம் நீடிக்கும் வேளை சம்பந்தப்பட்ட நாடுகளில் இது தொடர்பான மரண எண்ணிக்கைகள் அதிகரித்துள்ளன. இதனிடையே ஜெர்மனி, செக் குடியரசு, ஹங்கேரி, போலந்து அதீத வெப்பத்தை எதிர்நோக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக விளையாட்டு 42 பேரரசர் கிண்ண ரக்பி போட்டி ஜோஹோர் அதன் 9 காத்திருப்பை நிறைவேற்றியுள்ளது. இப்போட்டியின் இறுதி சுற்றில் ஜோஹோர் திருங்கானுவை 34-26 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டது. முதல் நிலை வெற்றியாளரான ஜோஹோருக்கு 20,000 ரங்கிட பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

கலகலகலன்னு கல்லூரி முடிஞ்ச பிறகு அடுத்து இதமான ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தயாராகிட்டோம். மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று மலரும் நினைவுகளில் நீங்க அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்ககிட்ட விரும்பி கேட்க போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. எப்போதும் கூறுவதுதான், கடந்த சில வாரங்களில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகி இருந்தால் இந்த முறை நீங்க புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். அலைங்க, நிறைய பேசலாம், பாடல்கள் கேட்கலாம். இது மலரும்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்பு.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்டா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: நலமா இருக்கேன் ஜான்சன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். ஆசீர்வாதத்துல உங்களுடைய கருணை இல்ல.
0: என்னோட கருணை இல்லையா? என்னங்கய்யா சொல்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அது கருணைன்னு வச்சுக்க கூடாது, அது அன்பளிப்புன்னு வச்சுக்கணும். நான் உங்களுக்கு கொடுக்கற அன்பளிப்பு. சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அமைதியான நதியில் ஓடும்.
0: ஆஹா, அமைதிய தேடிட்டு இருக்கீங்களோ நீங்க.
1: இரவு கேட்டமான பாடல் அது, நல்ல சிறப்பான பாடல்.
0: சரிங்க, கண்டிப்பா அந்த அமைதி உங்களை வந்து பற்றி கொள்ள வேண்டும். அந்த பாடல் அடுத்து வருது, கேளுங்க.

0: வணக்கம் சார், நான் தான் சாகுல் அமீர் சிங்கப்பூர்ல பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சாகுல் அமீர் சார். எனக்கு தீபாவளி அட்டையெல்லாம் அனுப்பியிருக்கீங்க, உங்களை மறப்பனா நானு. மலரும் நினைவுகளில் என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது.
1: சரிங்க, அந்த பாடலை இன்னைக்கு உங்களுக்கு வழங்குறோம். ஆனா அடுத்த முறை நல்ல இணைப்பு இருக்கிற இடமா பார்த்து தொலைபேசி பேசுங்க. நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு விளங்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாடலை ஒளிபரப்பிடலாம்.

0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். நீபோங் தம்பால் என்ன சொல்லுது?
1: நீபோங்கால் ஒரே வெயிலா இருக்கியா? மழை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நீங்க பிரவீன் குமாரா?
0: ஆமா, பிரவீன் குமார் தான் பேசிட்டு இருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை முதல்ல நான் கால் பண்ண உங்களுக்கு, நீங்க எடுக்கவே இல்ல. சரி பரவாயில்ல, வேற நாள்ல பாத்து பேசுவேன். ஐயா, இன்னைக்கு எனக்கு ஒரு விருப்ப பாடலான ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை ஆறுன்ற பாடல் ஒளிபரப்புங்க ஐயா. இந்த பாடல் வந்து எனக்கு அதுல கட்டளைகள் அடைய அடுக்கடுக்கா ஒவ்வொரு சொல்லும் போது அதை டி என் சவுந்தரராஜன் குரல்ல கேட்க அது ஒரு தனி இதா இருக்கு ஐயா. தங்கை சுங்கப்பட்டில இருக்காங்க குசாலகுமாரி, அவங்களுக்காகவும் நண்பர் பி எஸ் துரசாமி, இந்தாண்ட மரிசூசை பாரி புந்தால உள்ளவரும், மற்றும் நிபுண்டுபால் உள்ள மக்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் கேட்கிறேன்.

0: பிரவீன் டைப்பிங்லேருந்து இளமுருகன் பேசுறேன் பிரவீன்.
1: வணக்கம் இளமுருகன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன்.
1: சரி சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்
1: யார சேரும்?
0: இப்ப வந்து பேரா மாநில அளவுல வந்து இந்த தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் இந்த போட்டி நடந்துச்சு, செந்தமிழ் விழா, வளர்த்தமிழ் விழா, தமிழ் பள்ளிக்கு வளர்த்தமிழ் விழா, மாநில அளவுல இடைநிலை பள்ளி செந்தமிழ் விழா, வெற்றியாளர்களுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அன்னைக்கு அந்த பாட்டு சமர்.
1: சரிங்கய்யா, அவங்களோட முயற்சி என்றுமே வந்து அவங்களுக்கு துணை நிற்கும். அவங்க அனைவருக்கும் வாழ்த்துகள். அவங்களுக்காக அந்த பாடலை கேட்கலாம்.
0: வெற்றி

0: ஐயா, சுந்தரி பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: ஐயோ, உங்களுக்கு போன் பண்ணி உங்களுக்கு குரல கேட்கணும்னு ரொம்ப நாளா ஆசை.
1: முதல் முறையா?
0: இல்ல, ஆமா, உங்ககிட்ட பேசுறது இதான் முதல் தர.
1: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சிமா. எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: சிறடாங்.
1: சிறடாங்கல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: காவியமா ஓவியமா? ஆமா, எனக்காக ஒளிபரப்புங்க. அந்த இசை, அந்த குரல், சின்ன ஏமா ராஜமும் பாடணுங்க.
1: தூக்கம் வந்துருச்சா உங்களுக்கு?
0: இல்ல, படுத்துக்கிட்டே அந்த இசை இத கேட்டுதான் தூங்குவேன். 12 மணிக்கு
1: கேட்டு முடிச்சுட்டுதான் தூங்குவீங்க? உங்க பாடலை கேட்டுட்டு, எல்லா பாடல்களையும் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் தூங்கணும்?
0: ஆமா ஆமா. ஐயோ, உங்க குரல் இனிமை. ஐயோ,
1: ரொம்ப

0: வணக்கம் என்றால்
1: வணக்கம்.
0: நான் சாமிநாதன் கேமராமேன் லை தாப்பால பேசுறேன்.
1: சாமிநாதன் ஐயா, நீங்க ராணுவ வீரரா?
0: இல்லைங்க சார், இல்லைங்க சார்.
1: நீங்க பேசுறத பார்த்தோன்னே என்ன அடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன் நான்.
0: என்னையும்
1: இப்படி தப்பு கணக்கு போட்டாங்க.
0: ஆரம்பத்துல உங்க குரல் அப்படிதான் இருந்தது. இப்ப நீங்க நாளாவ அந்த குரலை கேக்கறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிச்சு இவர் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி
1: தெரிஞ்சா. சரி சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: நான் வந்து இன்னைக்கு வந்து மகளுக்கு உஷா, உஷா சாமிநாதன், அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன், சைபர் ஜெயாலா
1: ஆசிரியர் பயிற்சி கல்லூரியா?
0: ஆமா, ரைட்டுங்க சார். அவங்க வந்து ஆராவ் பெர்லிஸ்ல படிச்சாங்க, ஐபிஜில. இன்னைக்கு வந்து பட்ட அனுப்பு விழா. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாட்டா நீங்க பாத்து போடுங்க.
1: என்னோட வாழ்த்து மட்டும் இல்ல, எங்கள் மின்னல் பண்பலை எல்லார் சார்பாகவும் அவங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் வாழ்த்து.
0: நன்றி.

0: கௌதி பேசுறையா.
1: லீலாவதிமா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க. நீ எப்படியா இருக்க?
1: நல்லா இருக்கமா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: அன்னைக்கு பாத்தையா கடையில சாப்பிட்டுகிட்டு இருந்தீங்க.
1: எந்த கடையில?
0: போன்ல பாத்தையா?
1: ஓ, கைபேசியில பாத்தீங்களா?
0: ஆமா, அக்கா மக காமிச்சாங்க.
1: என்ன பாடல் கேக்கலாம்? சரிமா, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறோமா?

0: ஆரம்பிக்கலாமா?
1: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சிகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்த திங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
2: வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, அரபி மொழியிலே ஒரு பழமொழி கூறப்படுவதுண்டு, அவ்வளு நாசி அவ்வளு நாசின், மனிதரில் முந்தியவர்தான் மறதியிலும் முந்தியவராவார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், மனிதரில் முந்தியவர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறந்த வரலாறை யாரும் நம்மில் மறக்க முடியாது. அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட உணவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்கொண்டதற்காக வேண்டி சுவனத்திலே இருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இந்த பூமி பந்தில் மனித இனம் விருத்தி அடைந்து கோடானு கோடி மனிதர்களை பிறக்கச் செய்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் ஆதம் நபியின் மறதிதான் என்பதை நாம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து போனதால் தான் மனித பிறவிகளாக இருக்கிற நாம் அனைவருமே மறந்து போகும் இயல்பை பெற்றிருக்கிறோம். சமையலில் உப்பு போட்டோமா இல்லையா என்று அம்மாவுக்கு மறதி, வீட்டுக்கு வரும்போது பால் வாங்கிட்டு வாங்க என்று மனைவி சொன்ன பிறகும் வழக்கம்போல் வாங்க மறந்துவிட்ட கணவனின் மறதி, விடிய விடிய படித்து மனப்பாடமிட்டு பின் தேர்வு எழுதும் அரங்கிலே பரீட்சை பேப்பரை வாங்கிய பிறகு எல்லாமே மறந்து போன மாணவனின் மறதி. இப்படி எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே எதையாவது மறந்து கொண்டுதானே இருக்கிறோம். ஒரு நகைச்சுவைக்காக சொல்வார்கள், ஒரு கணவன் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியதும் தன் மனைவியிடத்திலே சொன்னான், இன்றைக்கு நான் மறக்காமல் நான் கொண்டு போன டிஃபன் பாக்ஸை ஞாபகத்தோடு கொண்டு வந்து விட்டேன் பார்த்தாயா என்று சொன்னானாம். ரொம்ப பெருமைப்படாதீங்க, இன்னைக்கு காலையில நீங்க டிஃபன் பாக்ஸை கொண்டு போகவே இல்லையே, இன்னைக்கு யாரோட டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தீங்க என்று மனைவி அழுத்து கொண்டாளாம். இவ்வாறு மறதியால் சில நேரம் துன்பப்படுவதும் அவதிப்படுவதும் அவமானப்படுவதும் நமது வாழ்க்கையிலே வழக்கமாகிவிட்ட விஷயமாக இருக்கிறது. ஆனால் மறதி என்பது மனித இனத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மாபெரும் ஞாபகமாகும். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுகிற போது, உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படுகிற போது மறதி என்கிற ஞாபகம் இல்லாவிட்டால் நம்மால் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அடைய முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பறையிலே ஓர் ஆசிரியர் ஒரு கோப்பை நீரை கையில் வைத்துக் கொண்டு மாணவர்களிடத்திலே கேட்டார், இந்த கோப்பை நீரை ஓர் 5 நான் கையில் வைத்திருந்தால் என் கை என்னவாகும் என்று கேட்டார். மாணவர்கள் அனைவரும் ஒன்றும் ஆகாது ஐயா என்று கோரசாக சொன்னார்கள். சரி, ஒரு 10 பிடித்துக் கொண்டிருந்தால் என்னவாகும்? போதும், ஒன்னும் ஆகாது ஐயா என்று சொன்னார்கள். ஒரு 1/2 வைத்துக் கொண்டிருந்தால் என்னவாகும்? மாணவர்கள் சொன்னார்கள், கை வலிக்க ஆரம்பித்து விடுமே என்று சொன்னார்கள். 1 கையில் இந்த கோப்பை வைத்திருந்தால் என் கை என்னவாகும் என்று கேட்டார் ஆசிரியர். அப்போது மாணவர்கள், உங்களின் கை மறத்து போய்விடும் ஐயா என்று சொன்னார்கள். அப்போது ஆசிரியர் ஒரு விளக்கம் சொன்னார், இப்படித்தான் வாழ்க்கையில் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களை, வேதனைகளை, துன்பங்களை எதுவாக இருந்தாலும் அவ்வப்போது நாம் மறந்து விட வேண்டும். இழப்புகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் அறிவிலும் மனதிலும் தேக்கி சேமித்து வைத்துக் கொண்டிருந்தால் நமது மனமும் மூளையும் மறத்து போய்விடும் என்று அருமையான விளக்கம் சொன்னார் அந்த ஆசிரியர். அதனால்தான் அல்லாஹு தாலா மறதி என்கிற ஒரு ஞாபகத்தை நமக்கு இயல்பாக தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள், நமது குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள், சுற்றத்தார் என மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், வணக்க வழிபாடு மட்டுமின்றி வியாபாரம், குடும்பம், சமூகம் என அனைத்திலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று திருக்குர்ஆனின் வசனங்கள் பல்வேறு இடத்திலே நம்மை எச்சரிக்கை செய்கின்றன. மறதி சில நேரத்திலே ஆபத்தான விஷயங்களை ஏற்படுத்திவிடும். எனவே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்திட மறக்கக்கூடாது. நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளையும் மறந்துவிடக் கூடாது. யல்லா, எங்கள் மறதியால் நாங்கள் செய்துவிட்ட குற்றங்களையோ நாங்கள் செய்துவிட்ட பாவங்களையோ எங்களை தண்டித்து விடாதே யல்லா. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்கிற அருமையான துவாவோடு நிறைவு செய்கிறேன்.
2: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கி.
5: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
6: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய தகவல்கள், பாடல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திராவா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.

0: நன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்
1: மின்னல் FM.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடிய சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னய்யா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். போடி மடானி அதிகாரப்படி அகப்பக்கத்தின் வாயிலாக பிக்அப் மற்றும் ஜீப் ரக வாகன உரிமையாளர்களிடமிருந்து மாதத்திற்கு கூடுதல் 100 லிட்டர் டீசல் உதவித்தொகைக்காக 18,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதனிடையே போடி டீசல் திட்டத்தின் தொடக்க கட்ட செயலாக்கம் எவ்வித நுட்ப சிக்கலின்றி சுமூகமாக உள்ளதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். 16th ஜோஹர் மாநில தேர்தலின் ஊடக சேவைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தொடர்பு அமைச்சு தகவல் துறை ஜாப்பையனுடன் இணைந்து 2 முக்கிய ஊடக மையங்களையும் 100 தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடியையும் அமைத்துள்ளது. 2 ஊடக மையங்களும் இம்மாதம் 26th தொடங்கி ஜூலை 11 வாக்களிப்பு நாள் வரை செயல்பாட்டில் இருக்கும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நின்சிங் தெரிவித்துள்ளார். கனிம வள சங்கிலி தொடர்பில் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் ER26 ஆசியான் கனிம முதலீட்டு கலந்தாய்வு அமிஃப் உள்ளிட்ட பல முன்னெடுப்புகளை மலேசியா மேற்கொண்டு வருகிறது. பெரு லிமாவில் நடைபெற்ற உயர்நிலை தலைவர்கள் கலந்துரையாடலில் மலேசியாவின் நிலைப்பாட்டை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்தர் ஜோசப் கூரூப் எடுத்துரைத்தார். வெனிசுவலாவை உலுக்கிய கடுமையான 2 நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை 1450 உயர்ந்துள்ளதாக தேசிய கூட்டத் தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் கூறினார். நேற்று அவ்வெண்ணிக்கை 1430 பதிவாகியிருந்தது. குறைந்தது 189 கட்டடங்கள் முழுமையாகவும் 774 கட்டடங்கள் பகுதியும் சரிந்தன என அவர் கூறினார். லெபனானின் அனைத்து வட்டாரங்களிலிருந்தும் இஸ்ரேல் படைகள் நிபந்தனையின்றி வெளியேறுவதற்கான காலவரையறையை நிர்ணயிக்க ஈரான் அமெரிக்காவை வலியுறுத்தியது. தெஹ்ரான் வாஷிங்டனுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கேற்ப இது உள்ளது என ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் கூறினார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. பின்னிரவு 3 நடைபெற்ற 32 அணிகள் சுற்றின் முதல் ஆட்டத்தில் கனடா 1 சூழியும் என தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. கனடாவின் வெற்றி கோலை 92 நிமிடத்தில் அணி கேப்டன் ஸ்டீவன் எஸ்தாக்கியோ புகுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மின்னலம் நேர்களே, இன்று பாடல்களுக்கு இடையிலே அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் அவர்களோடு அமர்ந்திருந்த சபையில் எங்களிடம் கூறினார்கள், முன்னுண்டான சமுதாயத்தில் ஒருவர் மற்றவரிடம் 1000 பொற்காசுகள் கடனாக கேட்டார். கடன் கேட்கப்பட்டவர் என்னிடம் சாட்சிகளை அழைத்து வாரும், அவர்களை சாட்சியாக வைத்து உமக்கு கடன் தருகின்றேன் என்றார். கடன் கேட்டவர், சாட்சிக்கு இறைவன் போதுமானவன் என்றார். அப்படியானால் ஒரு பிணையாளியை என்னிடம் கொண்டு வாரும், அவரை ஜாமீனாக வைத்து உமக்கு கடன் தருகின்றேன் என்றார் கடன் கேட்கப்பட்டவர். அதற்கு கடன் கேட்டவர், பிணை நிற்க இறைவன் போதுமானவன் என்றார். அப்போது கடன் கேட்கப்பட்டவர், நீர் கூறுவதும் ஒரு வகையில் உண்மைதான் என்று கூறி குறிப்பிட்ட தவணைக்குள் திருப்பி தர வேண்டும் என்ற உத்தரவாதத்துடன் அவரிடம் 1000 பொற்காசுகளை வழங்கினார். கடன் வாங்கியவர் கடல் வழி பயணம் புறப்பட்டு தம் காரியங்களை முடித்துவிட்டு குறிப்பிட்ட தவணையில் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்காக வாகன வசதியை தேடினார். ஆனால் அவருக்கு எந்த வாகனமும் கிடைக்கவில்லை. அப்போது அவர் ஒரு மரக்கட்டையை விலைக்கு வாங்கி அதை குடைந்து அதற்குள் 1000 பொற்காசுகளையும் கடன் கொடுத்தவருக்கு ஒரு கடிதத்தையும் உள்ளே வைத்து அடைத்தார். பின்னர் கடற்கரை ஓரமாக அந்த மரக்கட்டையை கொண்டு வந்து வானை நோக்கி கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்.

நேயர்களே, கடன் வாங்கியவர் கடனை திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி செய்த அந்த பிரார்த்தனையில், இறைவா, இன்ன மனிதரிடம் நான் 1000 பொற்காசுகளை கடனாக கேட்டேன், அவர் பிணையாளி வேண்டும் என்றார். நானோ, இறைவனே, நீயே போதுமானவன் என்றேன். அவர் உன்னை பிணையாளியாக கடன் கொடுப்பதற்கு ஏற்றுக்கொண்டார். என்னிடம் சாட்சிகளை கொண்டு வருமாறு கூறினார். நானோ, இறைவனே, நீயே சாட்சிக்கு போதுமானவன் என்றேன். அவர் உன்னை சாட்சியாக ஏற்றுக்கொண்டார். அவர் கூறிய தவணை முடிவடையும் முன்பாக அவருக்குரிய பணத்தை அவரிடம் கொடுத்துவிடும் முயற்சியில் இறங்கி வாகனத்திற்கு ஏற்பாடு செய்தேன். அல்லாஹுவே, இறைவா, ஒரு வாகனமும் எனக்கு கிடைக்கவில்லை, இதையெல்லாம் நீ நன்கறிவாய். எனவே இதோ அவருக்குரிய பொற்காசுகள் நிரம்பிய மரக்கட்டையை இந்த கடலில் வீசுகின்றேன். இதை உரியவரிடத்தில் சேர்க்கும் பொறுப்பையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் என்று பிரார்த்தித்துவிட்டு கடலில் வீசினார்.

நேயர்களே, அவர் வீசிய அது கடலின் நடுப்பகுதிக்கு சென்றதும் அவர் திரும்பிவிட்டார். அத்துடன் தமது ஊருக்கு செல்வதற்காக வாகனத்தையும் தேடிக்கொண்டிருந்தார். இதனிடையே கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார். ஒன்று அவர் வருவார் அல்லது நமது செல்வத்துடன் வாகனம் எதுவும் வரக்கூடும் என்று நோட்டமிட்ட வண்ணம் புறப்பட்டார். அப்போது ஒரு ஓரத்தில் மரக்கட்டை கிடப்பதை கண்டார். தமது குடும்பத்திற்கு விறகாக பயன்படட்டும் என்கிற நோக்கத்தில் அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தார். அதை பிளந்து பார்த்தபோது 1000 பொற்காசுகளையும் கடிதத்தையும் கண்டார். சிறிது நாட்கள் கழித்து கடன் வாங்கியவர் கடன் கொடுத்த அம்மனிதரை சந்திக்க வந்தார். வந்தவர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமது பணத்தை உமக்கு தருவதற்காக வாகனம் தேடும் முயற்சியில் நான் ஈடுபட்டிருந்தேன். இப்போதுதான் வாகனம் கிடைத்து உம்மிடம் வந்திருக்கின்றேன். இதோ உமக்கு தருவதற்காக 1000 பொற்காசுகளை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று பொற்காசுகள் பொதியப்பட்ட கைப்பையை கடன் கொடுத்தவரிடம் காட்டினார். அதற்கு கடன் கொடுத்தவர், எனக்கு எதையாவது அனுப்பி வைத்தீரா என்றார். கடன் வாங்கியவர் சொன்னார், ஆம், ஆனால் உனக்கானதை நான் திருப்பி தருவதற்காக நான் வாகனத்தை தேடினேன். எந்த வாகனமும் கிடைக்கவில்லை. நான் கடலில் வீசினேன். அதை நீ பெற்றுக்கொண்டாயா? ஆம், நான் பெற்றுக்கொண்டேன் என்றார் கடன் கொடுத்தவர். உண்மையாகவே பெற்றுக்கொண்டாயா? ஆம், நான் உண்மையாகவே பெற்றுக்கொண்டேன் என்றார். நீ மரத்தில் வைத்து எனக்கு அனுப்பியதை உமது சார்பாக அல்லாஹ் என்னிடம் சேர்த்து விட்டான். எனவே நீர் கொண்டு வந்த 1000 பொற்காசிகளை எடுத்துக்கொண்டு சரியான வழியில் உமது ஊருக்கு செல்வீராக என்றார். இந்த விஷயம் முஸ்னத் அஹமது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை கடன் இல்லாத வாழ்க்கை வாழச் செய்வானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நிறம் காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீக மோகனோடு. திங்கட்கிழமை உங்களுக்கு அப்படியே அற்புதமா ஆரம்பமாக போகுது. வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களே. 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். வாரத்தின் தொடக்கம் திங்கட்கிழமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையட்டும்.
0: நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்திருக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் இல்ல சில நேரத்துல நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், ஒன்னு நடந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னால பொறுமை இழப்பு அப்படின்ற ஒரு வாசகம் இருந்தது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதுவா இருந்தாலும் நிதானமா ரொம்ப பொறுமையா செயல்படுங்க, எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றாங்க. ஒருவேளை நீங்க கொஞ்சம் பதறி போய் கிடந்தீங்கன்னா பதற்றத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அடே நிதானமா இன்றைய நாளை நல்லா தெளிவு ஆரம்பிக்கலாம்.
1: பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலயும் பொறுமையா அமைதியா இருக்கணும்.
0: அது ரொம்ப மெதுவாலாம் செய்யக்கூடாது. பொறுமைன்றது வேற, மெதுவா செய்யறதுன்றது வேற.
1: அதனால திங்கட்கிழமை கொஞ்சம் பொறுமை இருக்கட்டும். பொறுமையே இன்றைய நாளை ரொம்ப அழகாக்கும் பாருங்க.
0: சொல்லுவாங்க இல்லையா, கால் வந்து தரையில படுற மாதிரி பதற்றப்படாத நம்ம நிதானமா இருக்கணும்னு. கால் தரையில படுதான்னு பாத்துக்கோங்க.
1: அது வேற
0: திங்கட்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: பௌர்ணமி வேற.
0: ஆமா, ரொம்ப நல்ல வெளிச்சமா இருந்தது. அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையிலும் வந்து சேரட்டும்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்திருக்கேன்னா, ஸ்குவாட் செய்யுது. ஸ்குவாட் வந்து எளிய முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ எல்லாரும் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ இல்லை வேலைக்கு போகிறவங்களோ எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி செய்யலாம்னா, ஒரு சேர் எடுத்துக்கோங்க. ஒரு சேரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சோஃபாவோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 10 முறை உட்கார்ந்து எந்திரிங்க. அதை வந்து நீங்கள் ஒரு 3 செட் வந்து பண்ணலாம். ஸோ 3 செட்டுமே வந்து 10 முறை நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இதனால வந்து என்ன நன்மை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் துடைகள் மற்றும் உடலின் கீழ்பகுதி தசைகள் வந்து வலுப்படுத்தும். நிறைய பேர் வந்து முட்டி வலின்னு சொல்லுவீங்க, ரொம்ப தூரம் எங்களால் நடக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ டெய்லி காலையில வந்து இந்த ஸ்குவாட் வந்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டி வலிகளும் வந்து குறையும். ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ இதோட நாளைக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன்.

0: விண்வெளி நாயகா. அதோடு நம்ம இன்றைக்கு வணக்கம் இன்னல ஆரம்பிச்சிருக்கிறோம். மணி 6:42 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பன்,
0: மகிழ்ச்சியான செய்தி, தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு 10 விழுக்காடு லாப ஈவு வழங்கும் என்று நேற்று நடந்த சங்கத்துடைய 59வது ஆண்டு பேராளர் மாநாட்டில் அதனுடைய தலைமை நிர்வாகி டத்தோ பி சகாதேவன் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க.
1: மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் உடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இறுதி சடங்கு செய்த நிலையில் உடல் நேற்று தகனம் செய்யப்பட்டிருக்கு. பாக்கியராஜின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரச மரியாதை வழங்கப்பட்டது. அவருடைய மறைவு திரையுலகத்தினரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, முடிந்த சனிக்கிழமை ஜோஹர் மாநில தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நடந்து முடிந்திருக்கிறது. சுமூகமான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து புடி பனானி டீசல் திட்டத்தின் வாயிலாக மைகார்ட் மூலம் உதவித்தொகைக்குரிய டீசலை வாங்கும் நடைமுறை தொடங்கியிருக்குங்க. எந்த விதமான புகார்களும் கடுமையான பிரச்சனைகளும் இன்றி இந்த நடைமுறை சீராக நடந்தது அப்படின்னு நிதியமைச்சு தெரிவித்துள்ளது.
0: இவை வந்திருக்கக்கூடிய செய்திகள், மற்ற செய்திகள் அப்பப்ப நாங்க பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. உலக கோப்பை, உலக கிண்ண காட்பந்து போட்டி நடந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். ரவுண்ட் 32 அப்படின்னு சொல்லுவாங்க. 32 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்கல்ல.
1: தென் ஆப்பிரிக்கா கனடாவுடனான ஆட்டம் தான் இது தொடக்க ஆட்டமாக இருந்தது. சுழற்சிக்கு 1 அப்படின்னு கனடா வந்து ஒரு கோல்களை புகுத்திருக்காங்க.
0: சரி, மற்ற ஆட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கு எதுவுமே இல்ல. நாளைக்கு தான் ஆட்டங்கள்லாம் தொடங்குது. அது பற்றிய விவரங்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நீங்க கூட இணைந்திருக்க.
1: சரி, இப்போ உங்களுக்கான கேள்விங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, இந்த ஒரு சூழலை கண்டிப்பா நீங்க எதை நோக்கி இருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க,
0: உங்களுக்கு நடந்திருக்கான்னு முதல்ல சொல்லுங்க.
1: எனக்கு நடந்திருக்கு.
0: வேலைக்கு கிளம்புறீங்க, நீங்க வந்து வந்துட்டு இருக்கும் போது நீங்க பார்க்கும் போது கை தொலைபேசியை விட்டுட்டு போன ஒரு சூழல் நடக்குது.
1: ஆமா,
0: போய் திரும்பி எடுத்துட்டு வருவீங்களா, இல்ல அது போகட்டும் வேலைக்கு முத வந்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்களா, நீங்க
1: சொல்லுங்க. எடுத்துதான் ஆகணுமா, இல்ல பிறகு பாத்துக்கலாம் அந்த மாதிரி விட்டுருக்கீங்களா, உங்க அனுபவத்தை மட்டுமே அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: சில பேருக்கு அது பெருசா தெரியாது, சில பேருக்கு அது இல்லைன்னா வாழ்க்கையே ஓடாது அப்படின்னு.
1: ஆமா,
0: வாங்க கூப்பிடுங்க, பேசுவோம் நம்ம.

கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு வீட்டில் அம்மாவும் மகனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு முழுவதும் இருட்டாகிவிட்டது. உடனே அம்மா மகனிடம் சொன்னாங்க, கண்ணா அந்த மெழுகுவத்தியை ஏற்று. சிறுவன் ஒரு தீக்குச்சியை உரசினான், ஆனால் காற்று அதை உடனே அணைத்து விட்டது. மீண்டும் ஒரு தீக்குச்சியை உரசினான், அதுவும் அணைந்து போய்விட்டது. இப்படி பல முறை முயற்சி செய்த போது தீக்குச்சி பெட்டியில் கடைசியாக ஒரே ஒரு தீக்குச்சி மட்டுமே மீதியாக இருந்தது. அதை பார்த்து அம்மா சொன்னாங்க, கண்ணா இந்த கடைசி தீக்குச்சியிலாவது மெழுகுவத்தியை ஏற்றுவாயா? இந்த முறை சிறுவன் நிதானமாக யோசித்தான், ஜன்னல்களை மூடினான், காற்று வராத மாதிரி பார்த்து கொண்டான். பிறகு மிகுந்த கவனத்துடன் அந்த கடைசி தீக்குச்சியை உரசி மெழுகுவத்தியை வெற்றிகரமாக ஏற்றினான். மகிழ்ச்சி அடைந்த அவன், அம்மா பாருங்க நான் மெழுகுவத்தியை ஏற்றிவிட்டேன் என்றான். ஆனால் சில வினாடிகளில் ஜன்னலை திறந்து வைத்திருந்த காற்று மீண்டும் வந்து மெழுகுவத்தியை அணைத்து விட்டது. அதை பார்த்து அம்மா புன்னகைத்து சொன்னாங்க, கண்ணா நம்மில் பல பேருக்கு கடைசி வாய்ப்பு வரும்போது இருக்கும் கவனம் முயற்சியும் முதல் வாய்ப்பு வரும்போது இருப்பதில்லை. இந்த கவனம் உனக்கு முதல் தீக்குச்சியை உரசும் போது இருந்திருந்தால் இவ்வளவு தீக்குச்சிகள் வீணாயிருக்காது. நாமும் இவ்வளவு நேரம் இருட்டில் இருக்க வேண்டியது இல்லை. பிறகு அம்மா அவனிடம் சொன்னாங்க, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கடைசி வாய்ப்பு போல நினைத்து முயற்சி செய். அப்போது நீ முதல் வாய்ப்பிலேயே வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். இந்த வாய்ப்பு போனால் இன்னும் பல வாய்ப்புகள் வரும் என்று அலட்சியமாக நினைத்தால் கடைசியில் அணைந்த இந்த மெழுகுவத்தியை போல வாய்ப்புகளும் வாழ்க்கையும் நம் கையை விட்டு நழுவிவிடும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாய்ப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும், ஆனால் அவற்றை மதிப்பது எல்லோருக்கும் தெரியாது. முதல் வாய்ப்புக்கு கொடுக்கும் முயற்சியே பல நேரங்களில் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு வாய்ப்பையும் சிறப்பாக பயன்படுத்துங்கள், மீண்டும் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. முதல் வாய்ப்பை கடைசி வாய்ப்பை போல மதிப்பவன் வாழ்க்கையில் அதிக வெற்றிகளை அடைவான். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: ராகேஷ் நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு. காலையிலேயே எழுந்திருச்சிருவீங்களா? ரொம்ப சீக்கிரமா
1: வேலைக்கு போறேன். சீக்கிரமா எழுந்துதான்
0: எழுந்துதானே ஆகணும். எழுந்தவன் தானே வாழ்க்கையில வெற்றி பெற்றவன் சொல்லுவாங்க. சரி, இப்போ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, பாதி தூரம் போனோட தெரியுது, கை தொலைபேசியே விட்டுட்டு வந்துட்டீங்க.
1: இது அனுபவத்துல நடந்திருக்குது. கை தொலைசி விட்டுட்டு போயிட்டு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்திருக்கு. ஆனா திருப்பி நம்ம போயிட்டு வரக்குள்ள எங்க டைம் ஆயிருமே வேலைக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும்ல
0: அவங்களுக்கு. வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துடலாம் தானே?
1: அது கொஞ்சம் ஒரு நியர்பாய்னாக்கா பரவாயில்ல, ஒரு ரொம்ப தூரமா வந்துட்டோம்னாக்கா வந்துட்டு கஷ்டமா இருக்கும்.
0: அங்க இருந்து யாராவது அனுப்ப சொல்லலாம். இப்பதான் என்னென்னமோ சேவையெல்லாம்
1: இருக்கு. இருந்தாலும் அதுக்கு அனுப்புறதுக்கு ஒரு போன் வேணும்.
0: சரி, எவ்வளவு தூரம் தான் உங்க வீட்டுக்கு உங்க வேலை இடத்துக்கு எவ்வளவு தூரம்? கேல்ல இருந்து பிணைங்க வேலைக்கு போற போல தெரியு. சரி,
1: அப்படி எல்லாம் இல்ல, வீடுக்கும் இதுக்கும் ஒரு 1 hour பிளாஸ் பிடிக்கும்.
0: ஓ, அப்ப கஷ்டம் தான். நீங்க மாநிலம் விட்டு மாநிலம் வேலை செய்றீங்களா என்ன? மன்னிச்சிருங்க ராகேஷ், தப்பா நினைச்சிட்டோம். சரி, நீங்க
1: இன்னொரு சம்பவம் நடக்கும். ரொம்ப போல பேசிக்கிட்டே போல தேடுவேன்.
0: ஓ, நீங்க அதுல வேற இருக்கீங்களா? சரி சரி, அது பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க போகும்போது மறக்காம எடுத்துட்டு போயிருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி ராகேஷ். சாப்பிட்டாச்சா?
1: இல்ல, இதுக்கு மேலதான்.
0: போய் பசியாருங்க. சரி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். கைத்தொலைபேசி விட்டுட்டு போயிட்டு அடுக்குமாடி வீட்டுல எல்லாம் இருந்தா பயங்கர கசமோகன். இதெல்லாம்
2: எதை மறக்கிறமோ இல்லையோ, இந்த கைத்தொலைபேசியை மட்டும் மறக்காம இருந்தாவே நமக்கு அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கு.
0: ஏத்துக்கிறமோ இல்லையோ, வாழ்க்கையில ஒரு பகுதியாக அது மாறிடுச்சு. எல்லாமே அதுலதான் நம்ம பண்ணும் போது அதை தவற விடாம எடுத்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி முக்கியமா எடுத்துட்டு போற பொருட்கள் இருக்கும், இப்ப கூட மறந்துருப்பீங்க. கொஞ்சம் சுத்தி முத்தி ஒரு தடவை சரி பார்த்துட்டு வீட்டுல இருந்து வெளியாகுங்க.
2: இது வணக்கம் மின்னல்.

0: போடி டீசல் திட்டம் 18,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. LRT 3 சேவை இன்று தொடங்கி July 31 வரை இலவசம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். இன்று தொடங்கி July 31 வரை ஷா ஆலாம் தடத்தை உட்படுத்திய LRT 3 இலகு ரயில் சேவை உட்பட அத்தடத்தின் பேருந்து சேவையை பொதுமக்கள் இலவசமாக பெறலாம் என பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த முனைப்பு மக்கள் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்த ஊக்குவிக்கும், அதேவேளை தொடர்புடைய பகுதியில் நிலவும் கடுமையான சாலை நெரிசலுக்கு தீர்வாக அமையும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் அதிகமான வாகனங்கள் பயணிக்கும் தடங்களில் ஒன்றாக ஷா ஆலாம் உள்ளது. போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் பயன்பாடு, கரிம வெளியேற்றம் ஆகிய கூறுகள் சூழலுக்கு மறுற்றலாக இருப்பதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். போடி மடானி அதிகாரப்படி அகப்பக்கத்தின் வாயிலாக பிக்அப் மற்றும் ஜீப் ரக வாகன உரிமையாளர்களிடமிருந்து மாதத்திற்கு கூடுதல் 100 லிட்டருக்காக 18,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. 2 தொடரும் போடி டீசல் திட்டத்தின் தொடக்கக்கட்ட செயலாக்கம் எவ்வித நுட்ப சிக்கலின்றி சுமூகமாக உள்ளதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். இதுவரை இத்திட்டம் தொடர்பில் 40,000 மேற்பட்ட பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றார் அவர். இதனிடையே கூடுதல் ஒதுக்கீட்டுக்கான விண்ணப்பங்களை அதிகாரப்படி போடி மடானி அகப்பக்கத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் உதவி தேவைப்படுபவர்கள் உள்நாட்டு வருமான வரி வாரியம், LHDN அலுவலகங்கள், நகர் உருமாற்ற மையம் UTC மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் முகப்புகளில் உள்ள அதிகாரிகளின் சேவையை பெறலாம் என டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா கூறினார். மேலும் வாகனத்தை பயன்படுத்துபவரும் அதனை பதிவு செய்த உரிமையாளரும் வெவ்வேறாக இருப்பின் உதவித்தொகை உண்மையான பயனருக்கு சென்று சேருவதற்கான வசதிகளையும் அரசாங்கம் வழங்குகிறது. தீபகற்ப மலேசியாவில் போடி டீசலின் கீழ் பயணிட்டாளர்கள் 200 லிட்டர் வரையிலான நெகிழ்வான ஒதுக்கீட்டின் கீழ் லிட்டருக்கு 2.15 விலையில் டீசலை பெறுகின்றனர். வரும் புதன்கிழமை தொடங்கி இதன் விலை லிட்டருக்கு 2.10 ஒருங்கிணைக்கப்படும். 16th ஜோஹர் மாநில தேர்தலின் ஊடக சேவைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தொடர்பு அமைச்சு தகவல் துறை ஜப்பானுடன் இணைந்து 2 முக்கிய ஊடக மையங்களையும் 100 தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடியையும் அமைத்துள்ளது. ஜோஹர்பாரு மற்றும் மூவாரில் அமைந்துள்ள 2 ஊடக மையங்களும் இம்மாதம் 26th தொடங்கி July 11 வாக்களிப்பு நாள் வரை செயல்பாட்டில் இருக்கும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். காலை 9 முதல் இரவு 9 அம்மையங்கள் செயல்படும் என்றார் அவர். 100 Mbps குறையாத இணைய வழங்கல் உறுதி செய்யப்படும் நிலையில் காணொலிகள் அல்லது புகைப்படங்களை பகிர்வதில் எவ்வித சிக்கலும் இருக்காது என தியோ நம்பிக்கை தெரிவித்தார். கனிம வள விநியோக சங்கிலி தொடர்பில் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் ER 26 ஆசியான் கனிம முதலீட்டு கருத்தரங்கு அமிஃப் உள்ளிட்ட பல முன்னெடுப்புகளை மலேசியா மேற்கொண்டு வருகிறது. பெரு லிமாவில் ER 26 உலக சுரங்க மாநாடு WMC இணைந்து நடத்தப்பட்ட அமைச்சர்கள் கலந்துரையாடலில் மலேசியாவின் நிலைப்பாட்டை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் கூரோப் எடுத்துரைத்தார். மேல்திறன் கொண்ட கனிம வள விநியோக சங்கிலிக்கு பன்னாட்டு ஒத்துழைப்பு தேவை என்றும் வெளிப்படையான அனைத்தையும் உள்ளடக்கிய இருதரப்பு நன்மைகளுக்கும் கட்டமைப்புக்கு மலேசியா ஆதரவு தெரிவிப்பதாக அமைச்சர் கூறினார். அமீஃப் கருத்தரங்கை நவம்பரில் கோலாலம்பூரில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தயாரிப்புகளின் பயன்பாட்டை வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் உள்ளூர் தொழில் முனைவோரின் போட்டித்திறனை அதிகரிக்கவும் மலேசிய பொருட்களை வாங்கும் இயக்கம் ஜோ மலேசியா தொடங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முகமது அலி இதனை தெரிவித்தார். அரசாங்கம் மட்டுமல்லாமல் தொழில்துறை மற்றும் ஒட்டுமொத்த மக்களையும் உள்ளடக்கிய இயக்கமாக ஜோ மலேசியா உள்ளது. நாட்டின் மொத்த சில்லறை வர்த்தக துறையின் விற்பனை மதிப்பு 1.87 trillion ரிங்கெட்டை எட்டிய காலகட்டத்தில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது உள்நாட்டு பொருளாதாரத்தின் தொடர்ச்சியான வலுவான செயல்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைச்சர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போர் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: அமெரிக்கா மேற்காசிய போர் தொடர்பில் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டியவுடன் ரஷ்யாவுடன் பேச்சு நடத்த வாஷிங்டன் குழு மாஸ்கோவிற்கு வரும் என எதிர்பார்ப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். இக்குழுவினருடன் தமது தரப்பு மாஸ்கோவில் பலமுறை சந்தித்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக G7 மாநாட்டில் ரஷ்யா யுக்ரைனுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து மாஸ்கோவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான உறவு குறித்து நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதோடு பேச்சை தொடரவும் தமது தரப்பு தயாராக உள்ளது என புட்டின் விளக்கினார். லெபனானின் அனைத்து வட்டாரங்களில் இருந்தும் இஸ்ரேல் படைகள் நிபந்தனையின்றி வெளியேறுவதற்கான கால வரையறையை நிர்ணயிக்க ஈரான் அமெரிக்காவை வலியுறுத்தியது. தெஹ்ரான் வாஷிங்டனுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கேற்ப இது உள்ளது என ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் கூறினார். லெபனான் மீதான இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையும் போரையும் நிறுத்துவது, ராணுவ துருப்புகளை வெளியேற்றுவது நீடித்த இறுதி ஒப்பந்தத்தை எட்ட முக்கிய விதிகளாக உள்ளன. அதோடு லெபனானின் இறையாண்மையும் அந்நாட்டு மக்களையும் பாதுகாக்க அது முக்கியமென தெஹ்ரான் நம்புவதாக பகாய் கூறினார். வெனிசுவலாவை உலுக்கிய கடுமையான இரு நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை 1450 உயர்ந்துள்ளதாக தேசிய கூட்டத் தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸ் கூறினார். நேற்று அவ்வெண்ணிக்கை 1430 பதிவாகியிருந்தது. அதேவேளை குறைந்தது 189 கட்டடங்கள் முழுமையாகவும் 774 கட்டடங்கள் பகுதியும் சரிந்தன என அவர் கூறினார். அப்பேரிடரில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சேதங்கள் குறித்த தகவல்களை அவர் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்தார். இந்நிலையில் புதனன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 50,000 பேர் காணாமல் போயிருக்கலாம் என ஐநா கணித்துள்ளது. இவ்வேளை வியட்நாம் தேடி மீட்கும் பணிகளுக்காக வெனிசுலாவிற்கு 82 ராணுவ உறுப்பினர்களை அனுப்பியுள்ளது. எல்லை பாதுகாப்பு படை, ராணுவ மருத்துவக்குழு உள்ளிட்ட பல்வேறு பிரிவு ராணுவத்தினர் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பன்னாட்டு அளவில் நிலநடுக்க தேடி மீட்கும் குழுவினரை ஹனோய் அனுப்புவது இது 3rd முறையாகும். முன்னதாக 2023 துருக்கிக்கு 76, 2025 மியான்மருக்கு 80 உறுப்பினர்கள் அனுப்பப்பட்டதாக சின்ஹுவா தகவல் வெளியிட்டது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பின்னிரவு 3 நடைபெற்ற 32 அணிகள் சுற்றின் முதல் ஆட்டத்தில் கனடா 1-0 என்ற கோலில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. கனடாவின் வெற்றி கோலை 92 நிமிடத்தில் அணி கேப்டன் ஸ்டீஃபன் எஸ்டிக்யோ புகுத்தினார். இதனைத் தொடர்ந்து கனடா 16 குழுக்கள் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அதில் அவ்வணி நெதர்லாந்து அல்லது மொரோக்கோவை சந்திக்கும். இந்நிலையில் 32 அணிகள் சுற்றில் பின்னிரவு 1 பிரேசில் ஜப்பானுடன் பொருதும். அதிகாலை 4:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி பராகுவேயுடன் களமிறங்கும் வேளை நாளை காலை 9 நெதர்லாந்தும் மொரோக்கோவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறும். போடி டீசல் திட்டம் 18,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. LRT 3 சேவை இன்று தொடங்கி July 31 இலவசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
3: ஈராயிரத்தாம் ஆண்டு இன்றைய நாளில் நாகா நேஷனல் பல்கலைக்கழகம் யூனிடன் ஸ்லாங்கோர் பாங்கியில் அதிகாரப்படியாக திறந்து வைக்கப்பட்டது. யூனிடன் பொறியியல் வணிகம் தொடர்பான கல்வி திட்டங்களில் கவனம் செலுத்தும் ஒரு பல்கலைக்கழகமாகும். இந்த திறப்பு விழாவில் அதன் 5 இளங்கலை பட்டப்படிப்புகள் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரத்தை பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. மின்சார மின்னணு பொறியியல், மின்சக்தி பொறியியல், இயந்திர பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், கணக்கியல் ஆகியவை அந்த 5 இளங்கலை பட்டப்படிப்புகள். யூனிடனின் வரலாறு 1977 தொடங்குகிறது. சுல்தான் அஹமத் ஷா பயிற்சி கழகம் இல்சாஸ் நிறுவப்பட்டு தேசிய மின்சார வாரியம் LLN பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டது. 1994 அக்டோபர் 13 நாள் இல்சாஸ் தினக நேஷனல் பொறியியல் தொழில்நுட்ப கழகம் இக்கத்தான் என பெயர் மாற்றப்பட்டு பட்டய கல்வியையும் இளங்கலை பட்டப்படிப்பையும் தொடங்கியது. 1997 ஜூன் மாதத்தில் இக்கத்தான் பல்கலைக்கழக தரத்துக்கு உயர்த்தப்பட்டு யூனிடன் என்ற பெயரில் இயங்க தொடங்கியது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன், உங்களுடைய திங்கட்கிழமை பொழுது இன்னும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கீங்கன்னு தெரியுது, ஏன்னா உங்கள் பயணம் நாங்கள் கூடவே வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு, ஏன்னா கண்டிப்பா பலரும் வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க.
0: சமந்தா அப்படின்ற ஒருத்தவங்களை பத்தி தான் பேச போறோம். இல்ல, இவங்க ஒண்ணு செய்திருக்கிறாங்க, அதை பற்றிதான் பேச போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இதை வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கள்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து இலவசமா மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பசார் பரிசுமா அப்படின்னு ஒண்ணு நடத்திருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போங்க, எந்த கட்டணமும் நான் விதிக்க போறது இல்ல, வாங்க வந்து எடுத்துக்கங்கன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க.
1: ஏன்னா அழகு கலை நிபுணர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நல்ல தரமான நிறைய விஷயம் வந்து பொருட்களை வச்சிருப்பாங்க இல்லையா, எவ்வளவுதான் பயன்படுத்துறது, ஒரு கட்டத்துக்கு பிறகு அதை வந்து சரி வீசுறதை விட மத்தவங்க பயனளிக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல தான் பண்ணிருக்காங்க.
0: சரிங்க, இவங்க கிட்ட என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்கள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துற அலங்கார பொருட்கள், மேசை, நாக்காளி, இந்த மாதிரி என்னென்ன எக்கச்சக்கமா இருந்திருக்கு, இதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பசாரன் பிரச்சுமா வந்து நடத்தி இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பேருக்கு வந்து இந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்களை இன்னும் எடுத்துட்டு போய் பயன்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதே வந்து பாராட்டுக்குரிய ஒன்று.
1: அதை வச்சு ஒரு கேள்வியா கேட்டுருமா? சரி, இப்ப நிகழ்ச்சி நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எப்படிங்க இந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்த செகண்ட் ஹேண்ட் இந்த பொருட்கள் வாங்க உங்களுக்கு பிடிக்குமா? இல்லங்க, எனக்கு பெருசா அதுல ஈடுபாடுல, நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன், வாங்கினா புதுசா தான் வாங்குவேன் அப்படின்னு
0: நினைக்கிறீங்களா? இல்ல, எது எந்த பொருள் வாங்குவீங்கன்னு கூட நீங்க சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் அப்படின்ற அடிப்படையில வாங்க பிடிக்கும், எதெல்லாம் நீங்க வாங்க மாட்டீங்க, உங்ககிட்ட பேச போறோம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்ப ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு 29 என்ற படத்துக்காக, சீலை சீலை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. பாடல் வந்து ரொம்ப பிரபலம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கு. அந்த பாடல் தான் உங்களுக்கு காலை பொழுதில் கொண்டு வருகின்றோம்.
1: இது வணக்கம் என்ன

0: வணக்க மின்னலில் டேலண்ட் கால் தலைமை செயல்முறை அதிகாரி பிருந்தா மூர்த்தி.
1: So Talent Corp, Ministry of Human Resource, கசுமா கீழே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. நம்மளோட முக்கியமான ரோல் ஒர்க் ஃபோர்ஸ் டேலண்ட் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சி கூட, யூனிவர்சிட்டி, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், ஈவன் ரக்கியா, ஸோ இந்த குவாட்ரூபிள் ஹீலிக்ஸ் கூட நம்ம ரொம்ப க்ளோஸாக வேலை செஞ்சு நம்ம ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸ் ரெடினஸ், ஒரு டேலண்ட் பேஸை மலேசியாக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுதான் நம்மளோட முக்கியமான ரோல். டேலண்ட் கார்ப் சில இனிஷியேட்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த மைமா ஹேர் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு ஒரு செக்டர் கவுன்சில்ஸ் இருக்குது, 22 செக்டர்ஸ். இப்போ இஎன்இ, ஃபார்மசியூட்டிக்கல், மெட்டெக், செமிகாண்டக்டர், ICT, aerospace, illa. So, namba ina paakkromna, ipdi inda graduates can actually match to the industry or the needs. Oru unique ana training. Namba avangala incubate pannuvom. Namba participants in the fresh graduates na oru program la povanga. Oru 6 months training, 3 months training. After and training, oru specialized training with high quality, appra namle avangala la oru placements ku anpuvom. So, indha mari vibe namba kudukrom. Okay, so in the my hair skill la train pandrom. Participants in the program poradhula, so avangalukku பேசிக்கலி ஒரு எஜுகேஷன், ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க இப்படி இந்த குவாலிஃபிகேஷன்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது மாதிரி. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவோம். இது ஒரு கொலாபரேட்டிவ் மாடல். இப்போ டேலண்ட் கார்ப் நம்மளோட ஃபண்டிங் போடுவோம், அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸும் ஃபண்டிங் போடுவாங்க. இது ஒரு ஃப்ரீயான ப்ரோக்ராம். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்க ஒரு காசும் போட வேண்டியதில்லை. கமிட்மெண்ட் தேவை. அவங்களோட ஸ்கில் செட்டை பார்த்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரி மேப் பண்ணி அவங்கள அந்த ட்ரைனிங்க்கு போகலாம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராமை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்க டேலண்ட் கார்ப் டீம் கூட பேசலாம்.
0: மேல் விவரங்களுக்கு talentcorp.com.my

0: வணக்கம். இன்னும் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த பொருள் பயன்படுத்திட்டாங்க ஒருத்தவங்க, அதை உங்ககிட்ட கொடுக்குறாங்க, இல்ல நீங்க அதை வாங்குற சூழல் இருக்கு அப்படின்னா, நீங்க வாங்குவீங்களா பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: சரி, ஹேமபாலன் வந்திருக்காரு, சொல்லுங்க ஹேமபாலன், நீங்க எப்படி பயன்படுத்துவீங்களா இல்ல கொஞ்சம் சரி வராதுன்றீங்களா?
2: நார்மலா நான் வந்து பயன்படுத்த மாட்டேன், ஆனா அது வந்து அந்த பொருளை பாப்பேன், அந்த பொருளோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா சிலர் வந்து வாங்கியிருப்பாங்க, ஒரு வாட்டி பாய்ச்சிருப்பாங்க, இல்ல அவங்க வாங்கினது சேராம போயிருக்கலாம்.
0: சரி,
2: நார்மலி வந்து நம்ம வந்து எப்படி மத்தவங்க ஒருத்தவங்க வாங்கின பொருளை வந்து நம்ம பாய்க்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சரியா இருக்காது.
0: வாங்கவே மாட்டீங்க?
2: வாங்க மாட்டேலாம், வாங்குவேன். அந்த கண்டிஷன் பாப்போம், நல்லா இருக்கா எப்படி இருக்கு பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த விலைகளும் சரியா இருந்தா நான் எப்பயுமே வாங்கி சண்டை
0: பாய்ப்பேன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்,
1: நீங்க என்ன
2: வாங்கிருக்கீங்க? நான் வந்து வாங்கினது வந்து ஒரு வாட்டர் ஜெட் மிஷின். ஒரு ஃப்ரெண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க, அவங்க வாங்கிட்டு ஒரு மூணு வாட்டி தான் பாய்ச்சிருக்காங்க.
1: சரிப்பட்டு வரும், நம்ம வாங்கணும் சந்தோஷப்படுவோம்.
2: அடிப்படையில
0: சரி நீங்க கொடுங்க தெய்வீகன் வாங்கிக்கிறேன் சொல்லுவீங்க. நியாயமா சரியா இருக்கீங்க, நன்றி நண்பரே, பாத்து போங்க.
2: நன்றி,
0: வணக்கம்.
1: அழைத்து சொல்லுங்க.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு
4: தொழில்நுட்பத்துறையில் உங்களை எதிர்காலத்தை உருவாக்க விரும்புறீங்களா? இணைங்க பயலப்பா CSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம் ஆட்டோமேஷன் துல்லியமான இயந்திர வேலைப்பாடு இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும். ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றைய சேருங்கள். விவரங்களுக்கு WWW.FutureTech.edu.my.
3: உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
5: போக்குவரத்து தகவல்.
6: எல்லை நெடுஞ்சாலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், குறிப்பாக சிபியில் இருந்து USJ செல்லக்கூடிய பாதை 5.7 கிலோமீட்டரில் லாரி ஒன்று பழுதடைந்திருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கின்றது. NKVE இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், புக்கி லஞ்சான்ல இருந்து கொத்தடமன்சரா செல்லக்கூடிய பாதையில விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கிறது 21.2 கிலோமீட்டரில். அதனால பார்த்து பத்திரமா போங்க, மாற்று வழிகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: ஷாலாவிலிருந்து சுபாங் செல்லக்கூடிய பாதையில 10.7 கிலோமீட்டர்ல ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. ஜோஹர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, சினாய் நெடுஞ்சாலையில சாலையில் இருந்து சினாய் செல்லக்கூடிய பாதையில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால இண்டாபூரா போகக்கூடிய வழியில முழுக்க நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு.

0: வணக்கம். கேட்டு இருக்கீங்க உள்ளூர் பாட்டு எஸ்ரா கைரோ ஜுபீர் கான் பாடிய ஓ மை காதலை அப்படின்ற பாடலை கேட்டுட்டு வந்த மணி இப்போ 7:42 ஆயிருச்சு.
1: ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதுவே ரொம்ப ஒரு அழகான கலை அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த பயன்படுத்தப்பட்ட செகண்ட் ஹேண்ட் பொருள்களா வாங்குறது, அது எப்படி இருக்கு, அது இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியுமா, சரியான முறையில இருக்கு, அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்குறது ஒரு அழகான கலை தான்.
0: சில பேருக்கு இது பிடிக்காது, எப்படி நான் வந்து பயன்படுத்தின பொருளை பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னால வந்து சில நல்ல இதுவும் இருக்கு அப்படின்றதுதான் செமந்தா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகு கலை நிபுணர். இவங்க பாசாரான்பர் சும்மா அப்படின்னு ஒண்ணு நடத்தி அவங்க வீட்டுல பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாம் வித்திருக்காங்க. வித்திருக்காங்க அப்படின்னா இலவசமாவே கொடுத்துருக்காங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இதெல்லாம் செய்யணும், புதுசு புதுசா வாங்கி நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுல இருந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற முயற்சியும் எடுத்திருக்காங்க.
1: அடிப்படையில் என்ன அப்படின்னா செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் முதல்ல பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ நம்ம நேரடியா ஒரு புதுசா ஒரு பொருளை வாங்குறத விட பயன்படுத்திய பொருள் அது கொஞ்சம் விலை குறைவா இருக்கும்,
0: நல்ல நிலையில இருந்தா வாங்கிக்கலாம்ல.
1: அப்போ செலவுகளை இது குறைக்க வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க.
0: அப்புறம் சில அரிய வகை பொருட்கள் இருக்கு, ஒரு காலத்தில் இதை பயன்படுத்தி இருப்போம், இப்ப அது கிடைக்காம இருக்கும் இல்லையா. ஆக கிடைக்காத பொருட்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு விதமான பொருட்களை வந்து குறிப்பிட்டு மக்கள் வந்து விரும்புறாங்களா. ஒண்ணு மரக்கட்டைகளிலான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து திரும்பி கிடைக்கிறது இல்லையா. அப்புறம் சில மின்னியல் பொருட்கள் நமக்கு கிடைக்கலையா. இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், வீட்டுல வந்து ஒரு பழைய பிளைண்டர் இருக்குன்னா அதனுடைய அந்த தேவையான பொருட்கள்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்காத நிலையில் யாரோ ஒருத்தவங்க வச்சு அதை நம்ம கிட்ட கொடுக்கும் போது அது நமக்கு பேர் உதவியாக ஆகுது.
1: இதே சமயத்துல இந்த புத்தகங்களா இருக்கட்டும், இசைக்கருவிகளா இருக்கட்டும், இது கூட வேறொருத்தர் பயன்படுத்தின ஒரு விஷயமா இருக்கும். அதை சரி பரவாயில்ல, அது இன்னும் இருக்குல்ல, இன்னும் பயன்படுத்த முடியும்ல, அதையே ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்களா.
0: கிராக்கி அதிகமாகவே இந்த புத்தகங்கள் அப்புறம் இசைக்கருவிகள் அப்புறம் இந்த பழைய பொருட்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இன்னமும் இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து இந்த பழஞ்சுவடி காப்பகத்துல வைக்கிற பொருட்கள் மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தேடுவாங்க. உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மறுசுழற்சிக்கு சிறந்த வழியாக இந்த பொருட்கள் இருக்கின்றன.
1: அதனால இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் அதாவது பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்குறது அப்படின்றது அதுவும் ஒரு கலை தான். அது நிறைய பேர் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிதி. நான் வரக்கூடிய அழைப்புகள் கேட்கும் போது சில பேர் வாங்குவேன்றாங்க, சில பேர் வாங்க மாட்டேன்.
0: சில குறிப்பிட்ட அகப்பக்கங்களே செயல்பட்டுகிட்டு இருக்கு, அந்த அகப்பக்கங்கள்ல போய் நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம். நேரடியா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க அதை விற்கக்கூடியவங்கள்ட்ட பேச முடியும். இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கும் போது வாகனம் அப்படின்றது எல்லாராலும் எல்லா சூழ்நிலையிலும் வாங்கிட முடியாது.
1: ஆமா,
0: எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த வாகனங்கள் யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி நல்ல நிலையிலிருந்து அதை விற்கக்கூடிய நிலையில இவங்க வாங்கி இருக்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கை முறையே மாத்தி இருக்கு இல்லையா.
1: நீங்களும்
0: இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு மோகன்.
1: நீங்களும் கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வாங்குவீங்களா இல்ல அந்த பக்கமே போக மாட்டேன்னாலும் நீங்க தாராளமா சொல்லலாம்.
0: வளையப்பட்டி தமிழ் பாட்டு வந்துட்டு இருக்கு, வாங்க கேட்கலாம்.
1: இது வணக்கம் இன்ன

0: அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து வந்தது அந்த பாடல். நீங்க இந்த விற்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத பத்தி தான் கேட்டிருந்தோம். கௌரி வந்திருக்காங்க. கௌரி
1: வழக்கமாகவே வாங்குவீங்களா? வழக்கமா வாங்குறதுன்னா எனக்கு சரியா நினைப்புக்கு வரல. ஆனா நல்ல தரமா இருந்துட்டு நான் வாங்குவேன். ஆனா நான் முதல் முறையா வந்து இந்த முறை நீங்க எனக்கு நீங்க சொன்னதுமே மைண்ட்ல முதல் விஷயம் வந்தது, ஓ ஆமா நம்ம வந்து சாரி வாங்கியிருக்கோம்ல இந்த வருஷம்,
2: இந்த வருஷம் காடி வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு யாரோ வாங்கின மாதிரி சொல்றீங்க.
0: சரி, கார் எப்படி? நல்லா நல்லா ஓடுதா? நல்லா பிரச்சனை இல்லாம பத்திரமா இருக்க எல்லாம்? கௌரி நீ சொன்ன காரை சரி பார்க்க
2: போயிட்டாங்க
0: அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படிங்க இந்த அனுபவம் இருக்கா, இல்ல வாங்கக்கூடியவரா வாங்க மாட்டீங்களா அப்படின்றது சொல்லுங்க.
2: தாராளமா சொல்லலாம். பொதுவா அந்த மாதிரி வாங்கும் போது நம்ம சரி பார்த்துட்டு வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
0: வாங்க கதை பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இது வணக்கம் மின்னல்.

0: நதியை கேட்டீங்க.
1: இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் இல்லையா, ஒரு சிலருக்கு வாங்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, நீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: மும்தாஸ் வந்திருக்காங்க இப்போல இருந்து.
2: என்ன செய்வாருனாக்கா, அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா
2: ஆமா, அது எங்க வீட்டுல ஒரு மூணு நாலு கிராண்ட் ஃபாதர் கிளாக் இருக்கு.
0: தேடுவாரு சொல்லுங்க, போய்
2: தேடுவாரு உண்மையாவே, mooda.com போய் தேடுவாரு போங்க. தேடுவது வந்து நல்லா அழகானதான் எடுப்பாரு, வெளியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆயிரம் வழி சொச்சமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அழகா செலக்ட் பண்ணுவாரு. என்ன ஒண்ணுன்னா, அவரு வந்து அந்த பேட்டரி அந்த மாதிரிலாம் பாக்கெட் எடுக்க மாட்டாரு, அங்க ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும், குடிச்சு இழுக்கிறது கையில, அப்பதான் அந்த கிளாக்கே வேலை செய்யும். அதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் எல்லாம் அந்த ஊர்ஸ்ல உள்ள அந்த கிளாக் இருக்குங்களே, அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும்.
0: எனக்கு என்னன்னா, எத்தனை மணி அடிக்கும் உங்க வீட்டுல?
2: ஐயோ ஏன் கேக்குறீங்க, சம் டைம்ல அதை அடிக்கும் போது எங்கேயோ நம்ம இருக்கிற மாதிரி ஆளுங்களே கேட்பாங்க, எங்க இருக்கீங்க நீங்க இப்ப வீட்டுல?
0: மணிக்கூண்டுக்குள்ள இருக்கும்,
2: மணிக்கூண்டுல இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங். அதை தவிர்த்து ஃபேனுங்க தெரியுங்களா, அந்த மாதிரி எல்லாம் அந்த பெஸ்ஸியில உழுதுன்னு சொல்லுவாங்களா, அது அந்த மாதிரி உழுது, அது ஒரு கொலெக்ஷன் நிறைய வச்சிருக்கு.
0: ஒரு பழஞ்சுவடி காப்புக்கத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல மும்தாஸ். ஆனா அது ஒரு நல்ல பழக்கம், சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த பழைய பொருட்களை பாதுகாத்து வைக்கணும்னு கடகடையா போய் தேடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல இதுக்காக சில சந்தைகள் கூட பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கும் போது,
1: சில இடங்கள்லாம் போனா இதுக்காகவே சில கடைகள்லாம் திறந்திருப்பாங்க.
0: போவீங்களா இல்லையா? நீங்க
1: போய் பார்க்க வேண்டியதான்.
0: வாங்கிருக்கீங்களா இல்லையா?
1: வாங்கிருக்கேன், சில பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி இருந்தா வாங்கிருக்கேன்,
0: வந்து பாக்குறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தற்காப்பு அமைச்சு